0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கண்ணே, ஒட்டுக்கவா, கட்டிக்கவா, கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா,
2: தொட்டுக்கிட்டா பத்திக்குமே,
1: பத்திக்கிட்டா பத்தட்டுமே, அஞ்சுகமே நெஞ்சு என்ன விட்டு விட்டு துடிக்கிது, கட்டழகி ஒன்ன எண்ணி கண்ணு மூடி பிதுங்குது,
2: கொத்தி விட வேண்டும் என்று குக்கு என்ன துடிக்கிது, தப்பி விட வேண்டும் என்று கெண்டை மீனு தவிக்கிது,
1: குளிக்கிற மீனுக்கு குளிர் என்ன அடிக்குது, பசி தாங்குமா இளமை இனி பரிமாறவா இளமாங்க நீ.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இந்த உலகத்தில் நல்லவர்கள் என்றோ கெட்டவர்கள் என்றோ தனித்தனியான பிரிவு கிடையாது. எல்லோருமே நல்லதும் கெட்டதும் கலந்தவர்கள் தான். நல்ல கெட்டவர்கள், கெட்ட நல்லவர்கள் அப்படின்னு உலகத்துல வாழக்கூடிய மனிதர்களை பத்தி சொல்வேந்தர் சுகி சிவம் அவர்கள் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்காரு. நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுப வேலை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. கர்ணனை பத்தி மகாபாரத கதையில ஒரு அருமையான செய்தி இருக்குது. அவன் துரியோதனன் பக்கம் இருந்தாலும் கூட கண்ணனை கடவுள் என உணர்ந்திருந்தான். தர்மம் எது என்பதும் தெளிவும் அவனுக்குள் இருந்தது. அதே போல தர்மமே வடிவானவன் என போற்றப்பட்ட தருமனுக்கும் சில மனித பலவீனங்கள் இருந்தது. தன் தம்பியால் வெல்லப்பட்ட பாஞ்சாலியின் மீது ஒரு பார்வை இருந்தது, சூதாடும் ஆசையும் இருந்தது. எனவே எல்லோரும் நன்மைக்கும் தீமைக்கும் இடையில் போராடி கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் தான். ஒரு நபரிடம் இருக்கக்கூடிய நல்ல குணங்களையும் குறைகளையும் ஆராய்ந்து அவற்றுள் எது மிகுதியாக இருக்கிறது என்பதை வைத்துத்தான் ஒரு நபரை பற்றிய முடிவுக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லுவாரு திருவள்ளுவர். ஒரு நபர் கிட்ட நமக்கு பிடித்த நல்ல குணம் இருந்ததும் முழுமையான நல்லவர் அப்படின்னு கொண்டாடுறோம். அதே போல ஒரு நபர் கிட்ட பிடிக்காத குறை இருந்தா முழுமையான கெட்டவர் என முத்திரை குத்தி விடுகிறோம். கூடுமானவரை யாரையும் உடனடியாக தீர்ப்பிடக் கூடாது. கெட்டவர் என நினைத்து நாம் வெறுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபரின் மறுபக்கத்தில் பல உயர்வான பண்புகள் இருக்கலாம். அதை தெரிந்து கொள்ளும் போது நமக்கே ஆச்சரியமாக இருக்கலாம். இந்த வார்த்தைகளுக்கு புத்தருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் மிகச்சிறந்த உதாரணமா இருக்கும். ஒரு முறை புத்தர் தன் வழியே நடந்து போயிட்டு இருக்கும் போது அவர் மீது பகையுடைய ஒரு நபர் கோபத்தில் அவர் மீது எச்சிலை காரி துப்பி விட்டார். ஆனா புத்தர் கோபப்படவே இல்லை. "நான் இன்னும் உங்களுக்கு ஏதாவது செய்யணுமா?" அப்படின்னு ரொம்ப பணிவா கேட்டாரு. புத்தருடைய கருணை பொங்கும் விழிகளும் அன்பு ததும்பிய வார்த்தைகளும் அவருடைய மனதை மாற்றி விட்டது. அன்னைக்கு இரவு அவரால் நிம்மதியா தூங்க முடியல. மறுநாள் காலையில விடிஞ்சதுமே புத்தரை தேடி ஓடி வந்தாரு. கண்ணீர் மல்க தன்னை மன்னிக்கும்படி கேட்டுக்கிட்டாரு. "உன்னை எப்படி நான் மன்னிக்க முடியும்?" கேட்கும் போது, "என்னுடைய தவறுக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு மறுபடியும் அழுறாரு.

செய்யாம இருக்கும் போது உன்னை எப்படி நான் மன்னிக்க முடியும்னு மறுபடி கேக்குறாரு. அப்ப புத்தர் ஒருவேளை நடந்ததை மறந்துட்டாரு அப்படின்னு இவர் நினைவுபடுத்துறாரு. அப்போதான் புத்தர் புன்னகையோட சொல்றாரு, நேற்று என் மீது எச்சில் துப்பிய மனிதன் வேறு, இன்று என் முன்னால் நிற்கும் நீ வேறு. தவறு செய்ததை உணர்ந்த மனிதன் நீ, அந்த பழைய மனிதன் இப்போது உனக்குள் இல்லை. பிழையற்ற மனிதன் உன்னை மன்னிக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொன்னாரு. ஆமா நேயர்களே, மனிதர்களும் கூட அப்படிதான். மனிதனுடைய எண்ணங்கள், மனநிலைகள், அனுபவங்கள் இது எல்லாமே மாறிட்டே இருக்கக்கூடிய ஒண்ணு. தவறுகள்ல இருந்து பாடம் கத்துக்கிறோம். சில நேரங்கள்ல விழலாம், சில நேரங்கள்ல எழலாம். நேற்றைய மனிதனாக இன்று அப்படியே இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இந்த உண்மையை புரிஞ்சுக்காம பல வருடங்களுக்கு முன்பு நடந்த பகைமைகளையும் சண்டைகளையும் மனதில் அடிப்படையாக வைத்துக் கொண்டு பலரை இன்னும் எதிரிகளாகவும் விரோதிகளாகவும் நினைத்து வாழ்வது தவறான ஒரு விஷயம். தலைமுறை தலைமுறையா தொடர்ந்து வரக்கூடிய பழிவாங்கல்கள், இன மத கலவரங்கள், கிராம சண்டைகள் இது எல்லாமே இந்த ஒரு உண்மை நிலையை புரிந்து கொள்ளாத நிலையை உணர்த்துகிறது. கல்லுக்குள் ஈரமும் கடலுக்குள் எரிமலையும் இருப்பது படைப்பின் ஆச்சரியமான அற்புதங்கள். மனிதனுக்குள் நன்மையும் தீமையும், அன்பும் கோபமும், கருணையும் கடுமையும் ஒன்றாக இருப்பதும் ஒரு ஆச்சரியம்தான். எனவே யாரையும் குறைவாக எண்ண வேண்டாம். நாம் குப்பை என நினைத்த இடத்தில் கூட ஒரு மலர் மலரலாம். ஒரு மனிதனின் வெளிப்புறத்தை மட்டும் பார்த்து அவரை பற்றிய முழுமையான தீர்ப்பை வழங்கிவிட முடியாது. மனிதன் என்பது பல பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகம். சில பக்கங்கள் அழகாக இருக்கலாம், சில பக்கங்கள் நம்மை வருத்தப்படுத்தலாம், சில பக்கங்கள் ஆச்சரியத்தை கொடுக்கலாம். ஆனால் ஒரு பக்கத்தை மட்டும் படித்துவிட்டு முழு புத்தகத்தையும் தீர்மானிக்க முடியாது. நாம் வெறுக்கும் ஒருவருக்குள்ளும் ஒரு நல்ல பண்பு இருக்கலாம். அதனால் மனிதர்களை மதிப்போம், கண்மூடித்தனமாக மதிப்பிட வேண்டாம். நேற்றைய மனிதனையும் இன்றைய மனிதனையும் ஒன்றாக கருதாமல் இன்று அவர் எப்படி இருக்கிறார் என்பதை பார்க்க கற்றுக்கொள்வோம். யாரையும் முழுமையாக நல்லவர் என்றும் முழுமையாக கெட்டவர் என்றும் முத்திரை குத்தாமல் குணம் நாடி குற்றமும் நாடி மனிதனை மனிதனாக புரிந்து கொள்வோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆசியாவிலேயே நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ், எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ், ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை, நியாயமான விலையில்.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: ஷர்ட், பைக், கார், ஏன் போன் கவர் கூட நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்றோம். அப்போ காலம் எல்லாம் நம்ம வாழ போற வீட்டோட டைல்ஸ் ஏன் கஸ்டமைஸ் பண்ண கூடாது?
3: தென் தமிழ்நாட்டிலே சொந்த தொழிற்சாலை வசதி கொண்ட ஒரே நிறுவனமான அனுஷ்டைல்ஸ்ல டைல்ஸ் வாங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச போட்டோஸ் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மேலும் 7000 மேற்பட்ட டிசைன்கள் 30% ஆஃபரோட ஃப்ரீ டெலிவரி உண்டு.
2: அனுஷ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாள் மற்றும் தென்காசி.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4
6: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் இஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி படைச்செருக்கு, அதிகாரம் 78, குறள் எண் 773. பேராண்மை என்பதருகன் ஒன்றுற்ற கால் ஊராண்மை மற்றதன் எஃகு. பேராண்மை என்பது பகைவருக்கு அஞ்சாமல் எதிர்நின்று போரிடும் ஆண்மையே. அவருக்கு ஒரு கேடு வந்தவிடத்து உதவ நிற்கும் ஆண்மையோ அதையிலும் சிறந்ததாகும். பகைவரை எதிர்த்து நிற்கக்கூடிய வீரத்தை ஆண்மை என்றாலும், ஒரு துன்பம் வந்தபோது அந்த பகைவருக்கு உதவி செய்தலை அந்த ஆண்மையின் கூர்மை என குறிப்பிடுகிறார் வள்ளுவர். இந்த ஒரு கருத்தை தான் வள்ளுவர் நமக்கு உணர்த்துறாரு. இந்த திருக்குறளுக்கு பொருத்தமான ஒரு உண்மையான வரலாற்று நிகழ்வை தெரிஞ்சுக்கலாமா? சேர மன்னர் இரும்பொறையின் தலைநகர் கரூர் மீது சோழ மன்னன் முடித்தலை கோப்பெரும் நற்கிள்ளி படையெடுத்து வர்றாரு. கரூர் பக்கத்துல தன்னுடைய பாசறைய அமைச்சிட்டாரு. இத கேள்விப்பட்டதும் சேர மன்னர் என்ன பண்ணார் தெரியுமா? தன்னுடைய படை தளபதி கிட்ட சொல்றாரு, கோட்டைக்கு வெளியே நம் வீரர்கள் அனைவரையும் அணிவகுத்து நிற்க சொல்லுங்கள். நான் அரண்மனையின் மேல் மாடத்தில் நின்று முதலில் அவர்களை பார்வையிட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. மறுநாள் காலையில இந்த நிகழ்வு நடக்கும் போது கரூர்ல பாசறை வைத்திருக்க கூடிய சோழ மன்னர் தன்னுடைய வீரர்கள் எவ்வாறு போர் பயிற்சி செய்கிறார்கள் அப்படின்றத பாக்குறதுக்காக வெளியே வர்றாரு. வர்றவர் என்ன பண்றாரு, பட்டத்து யானை வர சொல்லி அதன் மீது போவதாக சொல்றாரு. அப்போ பாகன் சொல்றாரு, யானைக்கு கொஞ்சம் மதம் பிடிப்பது போல் தெரிகிறது, அதனால் இப்போது வேண்டாம் அப்படின்னு மறுக்கிறாரு. ஆனா சோழ மன்னர் அதையெல்லாம் கேட்கல. மதம் பிடித்த யானையை நான் பார்த்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மேல ஏறி உட்கார்ந்து பயணம் பண்றாரு. சில நிமிடங்கள் தான் மதம் பிடித்த அந்த யானை அங்கும் இங்கும் ஓட ஆரம்பிக்கிறது. கடைசி அந்த யானை சேர மன்னனுடைய வீரர்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய அந்த படைக்குள் ஓட முயற்சி செய்கிறது. இத தன்னுடைய மேல் மாடத்தில இருந்து பாத்துட்டாரு இரும்பொறை. உடனே என்ன பண்ணாரு தெரியுமா, தன்னுடைய வீரர்களை வேகமா கூப்பிட்டாரு. யானையின் மீது வருவது சோழ மன்னன் முடித்தலை கோப்பெரும் நற்கிள்ளி. அவருடைய உயிருக்கு எந்த சேதமும் இல்லாமல் அவரை காப்பாற்றுங்கள், ஒரு அரசனுக்கே உரித்தான மரியாதையை கொடுத்து அவரை இங்கே அழைத்து வாருங்கள் அப்படின்னு கட்டளை கொடுத்தாரு. உடனே வீரர்கள் போராடி யானை கிட்ட இருந்து மன்னரையும் காப்பாத்தி மன்னருக்கே உரிய மரியாதையோடு தங்களுடைய மன்னர் கிட்ட கூட்டிட்டு வந்துட்டாங்க. சோழ மன்னருக்கு கொஞ்சம் பயம். அப்போதான் சேர மன்னர் இரும்புரை சொல்றாரு, போர்க்களத்தில் தான் நீங்கள் எனக்கு எதிரி, சந்திக்கும் இடத்தில் நீங்களும் ஒரு அரசன், எந்த சூழலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை அப்படின்ற நம்பிக்கை வார்த்தைகளை கொடுக்கிறாரு. ஏன்னா அதுதான் போரி நேரம். அந்த அறத்தை ஒரு நாளும் நான் மீறமாட்டேன் அப்படின்ற அவருடைய வார்த்தைகளை கேட்டதுக்கு அப்புறமா தான் இவருக்குள்ள உள்ளூர ஒரு சந்தோஷம். உடனே தன்னுடைய தவற நினைச்சு வருத்தப்படுறாரு. பெரும்படையோடு வந்து உங்களையும் உங்கள் நாட்டையும் வெல்ல வேண்டும் அப்படின்ற ஆணவத்தோட வந்தேன். ஆனா ஆணவம் எனக்கு மட்டும் இல்ல, என்னுடைய பட்டத்து யானைக்கும் தான். அதன் மூலம் உண்மையை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் மனதை வென்று விட்டீர்கள். உண்மையில் வென்றது நீங்கள் தான். இனி காலம் இருக்கும் வரைக்கும் நாம் இருவரும் நல்ல நண்பர்கள் அப்படின்னு ஆற தழுவி தங்களுடைய நட்பை வெளிப்படுத்தினாங்களாம். இந்த நிகழ்வும் இந்த திருக்குறளும் நமக்கு உணர்த்தக்கூடிய கருத்து ஒன்றுதான். பகைவருக்கு அஞ்சாத வீரம் ஆண்மை. பகைவருக்கு ஒரு துன்பம் வந்தபோது அதை தீர்க்க உதவுவது பேராண்மை. வலுவன் வழி வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: சுயதொழில் செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுயதொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 04567234466 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஒரு நாட்டுல மிகப்பெரிய பணக்காரர் ஒருத்தர் இருந்தாரு. பல தொழில்களை நடத்தி கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு அதிபதியா இருந்தாரு. அவருடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான கவலை ஒன்னே ஒன்னு இருந்தது. அவருக்கு ஒரே மகள். அவளுக்கு வாழ்க்கை துணையாக வரப்போகிறவர் பணத்தையும் வசதியை மட்டும் விரும்ப கூடியவராக இருக்க கூடாது. வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பெரிய சோதனைகள் வந்தாலும் அதிலிருந்து தன்னுடைய அறிவையும் துணிச்சலையும் விடாமுயற்சியும் பயன்படுத்தி வெளியே வரக்கூடியவராக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ள இருந்தது. தன்னுடைய மகளை திருமணம் செய்ய விரும்பும் இளைஞர்களுக்கு வித்தியாசமான போட்டி எண்ண வைக்க போறதா அறிவிப்பு கொடுக்கிறாரு. அந்த அறிவிப்பு அவர் இருக்கக்கூடிய ஊரெங்கும் பரவிடுச்சு. யார் வேணா கலந்துக்கலாம், வெற்றி பெறக்கூடிய நபருக்கு என் மகளை திருமணம் செய்யும் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு அறிவிப்பு கொடுத்துட்டாரு. அந்த நாள்ல ஏராளமான இளைஞர்கள் அங்க கூடி வந்துட்டாங்க. அவங்களுக்காக மிகப்பெரிய நீச்சல் குளம் ஒண்ணு தயார் நிலையில இருந்தது. குளத்தின் ஒரு கரையிலிருந்து மறுகரையை அடைய வேண்டும், இதுதான் போட்டி. இது என்ன பெரிய விஷயம், நல்லா நீச்சல் தெரிஞ்சா போதும் அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. எல்லாரும் தங்களுடைய நீச்சல் உடைகளை மாத்திக்கிட்டு தயார் நிலையில இருக்கும் போது திடீர்னு மேல இருந்து ஒரு ஹெலிகாப்டர் வந்தது. அதுல இருந்து ஏதோ 3 பெரிய பொருட்கள் நீச்சல் குளத்தில் விழுந்தது. அந்த பொருட்கள் தண்ணிக்குள்ள விழுந்ததும் குளம் முழுவதும் பரபரப்பாயிடுச்சு. அது என்ன பொருள் தெரியுமா? முதலைகள். அதை பார்த்ததும் அங்க இருந்த இளைஞர்களுடைய முகத்துல நம்பிக்கையே இல்லை. சில பேர் உடனே தங்களுடைய நீச்சல் உடையை மாற்றிவிட்டு சாதாரண உடையை மாற்றிக் கொண்டார்கள். இது என்ன போட்டி, திருமணம் செய்து கொள்ளதான் வந்தோம், முதலை குணவாகவா வந்தோம் அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தரா பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொருத்தர் பணம் வேண்டாம் பொண்ணு வேண்டாம், முதல்ல உயிர் முக்கியம் அப்படின்னு ஓட தயாராயிட்டாரு. இன்னொருத்தர் இவ்வளவு பெரிய சொத்து இருந்தாலும் உடம்புல உயிர் இல்லைன்னா என்ன பயன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த குளத்தை விட்டு விலகி நின்னாரு. அங்க இருந்த எல்லாருக்கும் ஒரே பயம்தான். ஆனா அவங்களுக்குள்ள ஒரே ஒரு இளைஞன் மட்டும் ரொம்பவே அமைதியா நின்னுட்டு இருந்தான். அந்த முதலைகளை பாத்துட்டு இருந்தான். அப்புறம் மறுகரைய பார்த்தான். சில நொடிகள் அவன் யோசிச்சுட்டே இருந்தான். திடீர்னு சரி என்ன வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற மனநிலையில நீச்சல் குளத்துல குதிச்சுட்டான். அடுத்ததா என்ன நடந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணி கரண்ட் போகுது, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன, புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே
2: அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பு பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஓசையத்தான் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்னமாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 100,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம்.

0: வணக்கமாய் அதிகாலை சுபவேளை. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஒரு ஊர்ல வாழக்கூடிய மிகப்பெரிய பணக்காரருக்கு தன்னுடைய மகளை துணிச்சல் மிக்க புத்திசாலியான ஒரு இளைஞனுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஆசை இருந்தது. அதன்படி ஊரங்க ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு, யார் வேணா போட்டியில கலந்துக்கலாம், போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்கு என்னுடைய பொண்ணு திருமணம் பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. போட்டி என்ன அப்படின்னா, ஒரு நீச்சல் குளத்துல ஒரு கரையில இருந்து மறுக்கரைக்கு நீந்தி வர்றதுதான். சரின்னு எல்லாரும் தயார் நிலையில இருக்கும் போது எதிர்பாராத விதமா ஹெலிகாப்டர்ல 3 முதலைகள் குளத்துல இறக்கி விடப்படுது. முதலைகளை பார்த்ததும் யாரெல்லாம் ஆர்வமா இருந்தாங்களோ எல்லாரும் பின்னாடி வந்துட்டாங்க. உயிர் தான் முக்கியம், போட்டியில ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக உயிரெல்லாம் பணைய வைக்க முடியாது அப்படின்ற வார்த்தைகள் எல்லாரும் மத்தியிலையும் வரும்போது ஒரே ஒரு இளைஞன் மட்டும் அந்த குளத்தையும் அடைய வேண்டிய மறுக்கரையும் கவனிச்சுட்டே இருந்தான். என்ன வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற மனநிலையில உள்ள குதிச்சிட்டான். அவன் குதிச்ச வேகம் எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சது. நீந்த ஆரம்பிச்சான், முதலைகளும் அவனை நோக்கி நகருது. திசைய மாத்திரான், அவனுடைய இதயம் படப்படன்னு பயத்துல துடிச்சிட்டு இருந்தாலும் கைகளை நிறுத்தல. கரை அடையணும் அப்படின்ற ஒரே எண்ணம் அவனுக்குள்ள இருந்தது. சில நேரங்கள்ல அவனுடைய உடல் கூட சோர்வடையுது. இனிமே என்னால முடியுமா அப்படின்ற எண்ணம் வரும்போது இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அப்படின்னு தன்னை தானே உற்சாகப்படுத்தி கொண்டான். இறுதியாக மறுக்கரையையும் அடைந்து விட்டான். அங்க இருந்த எல்லாரும் கைதட்டி ஆரவாரம் பண்றாங்க. போட்டி ஏற்பாடு செஞ்ச பணக்காரரும் எழுந்து நின்னு அவனை பாராட்டுறாரு. நீ வெற்றி அடைஞ்சிட்ட, உனக்கு பரிசும் என்னுடைய மகளை திருமணம் செய்யும் வாய்ப்பும் உனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓடி வந்த எல்லாரும் கை கொடுக்குறாங்க. என்ன ஒரு துணிச்சல், என்ன ஒரு சாதனை, என்ன ஒரு தைரியம் அப்படின்னு பாராட்டிக்கிட்டே போறாங்க. ஆனா அந்த இளைஞன் யாருடைய பாராட்டையும் பெருசா கேட்டுக்கல. அவனுடைய கண்கள் கோபத்துல செவந்து போயிருந்தது. சுத்தி முத்தி யாரையோ தேடுறான். கடைசியா அந்த வார்த்தையை கேட்கிறான், என்னை குளத்துக்குள்ள தள்ளி விட்டது யாரு அப்படின்னு கேட்டுட்டான். எல்லாரும் அமைதியா இருக்காங்க. என்ன, உன்னை தள்ளி விட்டாங்களா அப்படின்னு கேக்கும் போது, முடிவெடுத்தது என்னவோ நாதான், ஆனா எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய தயக்கம் இருந்துட்டே இருந்தது. தீர்க்கமா முடிவெடுத்து குதிக்கிறதுக்குள்ள யாரோ என்ன தள்ளி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டான். தண்ணிக்குள்ள விழுந்ததும் வேற வழி இல்லாம நீந்த ஆரம்பிச்சேன், அதனாலதான் அந்த நபர் யாருன்னு தேடுறேன்னு சொல்லிட்டான். அப்போ கூட்டத்துல இருந்த ஒருவர் மெதுவா சிரிக்கிறாரு. அந்த நொடியில அவரை பார்த்ததும் இந்த இளைஞனுக்கும் சிரிப்பு வந்துடுச்சு. தன்னை தள்ளிய நபர் எதிரி அல்ல, தனக்குள் இருந்த சக்தியை அவனுக்கு அறிமுகப்படுத்தியவர். நாம எவ்வளவு பெரிய திறமசாலிகள் அப்படின்றது எல்லா நேரங்கள்லயும் நமக்கே தெரியாது. சாதாரண சூழ்நிலையில் நாம் நம்முடைய திறமையின் ஒரு சின்ன பகுதியை மட்டும்தான் பயன்படுத்துறோம். ஆனா சோதனைகள் தள்ளும் போது நினைத்து பார்க்காத அளவுக்கு நமக்குள் இருக்கக்கூடிய சக்தி வெளிப்படுகிறது. நம்மால் கடக்க முடியாது என நினைத்த தடைகளை தாண்டுகிறோம், தாங்க முடியாது என்பதை தாங்கி நிற்கிறோம். அதனால்தான் வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்மை தள்ளும் மனிதர்களும் நம்மை தள்ளும் சூழ்நிலைகளும் சோதனைகளும் எதிரானவை அல்ல. சில தள்ளுதல்கள் நம்மை வீழ்த்துவதற்காக அல்ல, நம்மை எழுப்புவதற்காக. சில சோதனைகள் உடைப்பதற்காக அல்ல, நமது பலத்தை நமக்கே காட்டுவதற்காக. ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும் போதுதான் அது மரமாகிறது. தங்கம் நெருப்பில் சுடப்படும் போதுதான் தூய்மை வெளிப்படுகிறது. வைரம் அழுத்தத்திற்குள் தான் உருவாகிறது. அதே போல மனிதனுடைய உண்மையான ஆற்றலும் பல நேரங்களில் சோதனைகளில் தான் வெளிப்படுகிறது. சோதனைகளை கண்டு ஓடாதீர்கள், அதனை ஒரு வாய்ப்பாக பாருங்கள். ஏனென்றால் சோதனைகள் தான் சாதனைகளுக்கான கச்சா பொருட்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம்ப்பா, என் பேரு பவானி, எனக்கு வயசு 47. அப்பெல்லாம் சின்ன வத்தை தான். அப்போ நான் கடற்கரைக்கு போவேன், நண்டு வலை பாய்ச்ச போவாங்க, கிழக்கியா விளையாண்டு போவாங்க, தோலை தெருக்கில் கொண்டு விட்டுட்டு கூட்டிட்டு வருவாங்க. அதில் முள் உயிராக ஒரு மீன் வரும், செத்த மீன் வரும், எல்லாத்தையும் இருந்து கழிச்சா தான் விடுவாங்க. கழிச்சிட்டு வலை ஏற்றி கொடுத்துட்டு கொண்டு போய் கம்பெனியில் போடணும். சங்க முள் இருந்தால் வீட்டுக்கு வலையை தலையில் தூக்கி விட்டுருவாங்க. இன்னொரு செருப்பு தைக்கிற கட்டடம் ஒன்று இருந்துச்சு. இங்கிட்ட வீடு சுடுத்தான் போய் வீடு, இங்கிட்ட செயல் தெரில ஒரு கட்டடம் ஒன்று இருந்துச்சு. அதில் கொண்டு கடற்காரையில் போட்டியாடியில் தூக்குறது அங்கே கொண்டு போடுவேன். அங்கே தூக்குற வலையை வீட்டில் கொண்டு போட்டுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா பள்ளிக்கூடம் போவேன். சங்கமுள்ளோட வலையை தூக்கி விட்டுருவாங்க, தலையில் குத்துது. அப்போ நான் சொல்கிறேன், இப்போ இறக்கும் அப்படின்னு சொன்னால் நீ போயிரு போயிரு ஸ்கூலுக்கு வேறு போகணும்னு சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன செய்ய முடியும், வந்து பார்த்தேன் முடியல. அதோட ஒரு நாள் இந்த கட்டடத்துலேயே போட்டுட்டு வந்துட்டேன். வந்து குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு அடுத்த நாள் காலையில் போய் தூக்கிட்டு வந்தேன். அதெல்லாம் எனக்கு மறக்க முடியாது. ரெண்டாவது அதே மாதிரி வல்லங்க அங்கங்கே கிடக்கும் போதெல்லாம் சாப்பாடுங்க கடலுக்கு போகாதன்னைக்குன்னு ஸ்கூல் விட்டு வந்து லீவு நாளாக இருந்தால் எங்கள் அம்மா என்ன செய்வாங்க, சோறாக்கி தூக்குச்செடியில் தட்டி சுருமாட்டு விட்டு கொடுத்துருவாங்க. இங்கேருந்து தோப்புக்காடுக்கு நடப்பேன், தெக்குவாடியில் வலை கிடச்சா தெக்குவாடிக்கு நடப்பேன். தோணித்தரில் அந்த கோபுரம் இருக்குல்ல, அந்த கோபுரத்துக்கு எண்ணெயில் தான் மணி பார்க்குறது. அங்கிட்டு சாஞ்சா அங்கிட்டு சாஞ்சான்னு சொல்லிட்டு இந்த கோபுரம் இருக்குல்ல, அந்த கோபுரம் இங்கிட்டு பார்த்தா 2 மணி 12 மணிக்கு இப்படி நேரம் நிற்கும். இப்படி சாய 12:30 மேலே இருக்கும், 1 மணி 1:30 இந்த மாதிரி கணக்கு பண்ணி தான் பஸ்ஸு வரும். அதெல்லாம் வரணும். நடந்தே தான் போவேன் பாலத்தில், நடந்தே தான் தூச்சிட்டு சாப்பாடு கொண்டுட்டு தலையில் சுட சுட தூக்கி தூக்கி வச்சுக்கிட்டே போவேன். சாப்பிட்டு முடியும் அங்கேருந்து வரும்போது வெறும் தூச்சிட்டியை மட்டையில் அங்கே கிடக்கிற மட்டையெல்லாம் பிச்சு அடுப்பு எரிக்கிறதுக்காண்டி கட்டி தூச்சிட்டியை கொடி விட்டுட்டு விறுவரும் வீட்டுக்கு வந்துடுவேன். அங்கே குச்சி வீடு இருக்குது, எங்களுக்கு வீடு இருக்குது. நாங்கள் எங்கள் சீனியர் பதர்காருன்னா சுந்தரமடையா ஸ்டாப்பில் இறங்கி சீனியர் பதர்காருக்கு உள்ளே நடந்து போகணும். டவுன் பஸ்ஸு கிடையாது, ஒரு சில நேரம் வரும், நம்மளுக்கு அதில் போக முடியாது. நான் விறுவரும் தலையில் சோத்து வச்சுட்டு நடந்து போயிடுவேன். அதுலேருந்து இங்கிட்டு கொஞ்சம் பழங்காட்டுக்குள்ளே போனால் தான் கடற்கரையில் வீடு. சாப்பாடு கொண்டுட்டு போகையில், சீனியர் பதர்காருக்கு போகையில் இறங்கி உள்ளே நடந்தால் போகணும், ரொம்ப தூரம் நடக்கணும். எங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி கீச்சு கீச்சு ஒரு வண்டு கட்டுற சத்தம் மாதிரி கேட்கவும் ஓடுறதுக்கு சோத்தை எத்தி விட்டு போட்டு கொட்டிட்டேன். என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது. திருப்பி அதோட போனேன், எங்கள் தாத்தா சொன்னாங்க, சரி கொட்டிடுச்சுல நீ விட, அதை போட்டுட்டு நீ பாத்திரத்தை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன், எடுத்துகிட்டு போயிட்டேன், அள்ளிட்டு போனேன். மண்ணோட பாதி இதுமா, இது வேணாம், வேறு அரிசி வாங்கிட்டு வந்து சோறாக்குன்னு சொன்னாங்க. அப்போ சோறாக்குனேன், சோறாக்கள் நண்டை வேகலை குழம்பு வைக்க சொன்னாங்க. மட்டை விறகு எனக்கு வச்சு அப்போ சமைக்க தெரியல. அவங்களோட வச்சு நானும் வைக்கிறேன் எரிஞ்சு சாக்குன்னு போட்டால் நண்டை அவியாமல் இருந்திருக்கு, நண்டு குழம்பு வச்சோம். தாத்தாத்துக்கு சோத்தோடத்துக்கு தண்ணிக்கில் வீசிட்டார், கடலில் வீசிட்டார் தட்டோட. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் நம்ம நான் குழம்பு நல்லா வைக்கல அப்படின்னு. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து அதெல்லாம் சரி பண்ணி அவங்கள்ட்ட கேட்டு கேட்டு வச்சு பழகினதுக்கப்புறம் தான் எனக்கு சமையல் பழகவே தெரியும். இப்படி தான் எங்களுடைய வாழ்க்கை போச்சு. நன்றிப்பா.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு சிறப்பான நல்ல நாள் வந்து தொடங்கிடுச்சு. ஒரு புதிய மாதத்தின் புதிய நாட்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு 2 அக்டோபர் நம்ம தேசத்தந்தை காந்தியடிகளோட பிறந்த நாள். இந்த காந்தியடிகளோட பிறந்த நாளுக்கு ஒரு நம்ம எல்லாரும் அவங்களோட ஒரு வாழ்த்து வந்து பெறுவோம். வாழ்த்து பெற்று நம்ம இந்திய நாட்டிற்கு வந்து சுதந்திரம் கிடைக்க ஒரு மிகப்பெரிய ஒரு பங்காற்றினதுக்காக நம்ம ஐயாவிற்கு ஒரு நன்றியை இன்னைக்கு தெரிவிச்சுட்டு அப்படியே நம்ம நிகழ்ச்சியை வந்து தொடங்கிடலாம். நீங்கள் இப்போ கேட்டு நினைச்சிருக்கிறது நம்ம பாமன் நேசக்காரங்களாக இருக்கட்டளைன்னு கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அப்படியே நம்ம நிகழ்ச்சிகள் வந்து போயிட்டால் முதல் பதிவாக இன்றைக்கான வானிலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். வானிலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா, இன்றைக்கும் அந்த ஒரு மழைக்கான ஒரு சூழல் அப்படிங்கிறது வந்து இருந்துச்சு, லைட்டாக வந்து பார்க்கும்போது தெரிஞ்சது. ஆனால் மழை வருமா அப்படின்னு கேட்டால் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பெரிய அளவுக்கு மழை வருமானு தெரியல, ஆனால் சின்ன சின்னதாக மழை துளிகளாச்சு இன்றைக்கி வந்து பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. தென்கிழக்கு திசையிலேருந்து காற்று வீசிட்டுருக்கு. குறைந்தபட்சமாக மணிக்கு 7 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக மணிக்கு 15 கிலோமீட்டர் வரை காற்று வந்து வீசிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த டைமில் தான் நான் அதிகமாக வந்து எதிர்பார்க்கறது என்னென்னா, வடக்கு மற்றும் வடகிழக்கு திசைக்கு வந்து நம்ம காற்று வந்து மாறுமா அப்படிங்கிறது தான். ரொம்ப நாளாக வந்து தெற்கு பக்கமே காற்று அடிச்சிட்ருக்கு. நம்ம தெற்கு பக்கம் காற்று அடித்தா தெரியும் நமக்கு வந்து பெரிய அளவில் மழை வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு, அது வடக்கு மாறும்போது தான் நம்மளுக்கு நல்ல ஒரு காற்று வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம மீனவர்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். ரொம்ப நாட்களாக இங்கே தெற்கு பக்க காற்றே வீசிட்டுருக்கு. அது வடக்குக்கு மாறுதா, நல்ல மழை வந்து வருதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். போது நிறைய வெயிலை வந்து பார்த்தாச்சு இந்த வருஷம். ஒரு நீண்ட வெயில் காலம் இந்த அக்டோபர்லேயே வெயில் அடிச்சிட்டு தான் இருந்துச்சு அப்படின்னா தாங்காது, வானியும் தாங்காது, நம்ம நிலமும் தாங்காது. இருக்கிற சின்ன சின்ன அங்கங்கிறக்கூடிய குளம் குட்டையை கூட வந்து காஞ்சு போயிடுச்சு. நிறைய மரம் பட்டு போயிட்டுருக்கு. அதனால் சீக்கிரம் வந்து மழை வந்து பொழிந்து நம்ம பூமியை குளிர வச்சா நல்லாயிருக்கும். இப்போ எடுத்த பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: பிரம்மாண்டமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ், எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ், ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை, நியாயமான விலையில்.
1: ஆடை உலகின் அரசன் ஐயு கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயு கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: என்ன ராணி, நேத்துல இருந்து ஜிம் போறியாமே?
3: பின்ன பாத்ரூம் டைல்ல இருக்கிற உப்பு கரையை தேய்க்க தெம்பு வேண்டாமா?
4: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத், தெங்காசி.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் சரியாக 7:21 ஆயிடுச்சு. இளைஞரிக்கைங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்ப அடுத்ததா இன்னைக்கு நம்மளுடைய பெண்களுக்காக, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்காக ஒரு இலவச பேருந்து பயணம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி பயணம் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. இது ஏற்கனவே நம்ம ஊரில் இருந்தது தான், தமிழ்நாட்டில் இருந்தது தான். தமிழ்நாட்டில் ஏற்கனவே இது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நம்மளுடைய ஆர்டினரி பஸ்ஸான ஒரு நகர பேருந்துகளான இந்த பேருந்துகள்லாம் இருந்துச்சு. அந்த ஒரு ஏரியாக்குள்ளே வந்து போகக்கூடிய அந்த பேருந்துகளாக இருக்கட்டும் சரி, அப்படி சென்னையில் இருக்கிறதா இருக்கட்டும் சரி, நம்ம மற்ற ஊர்களாக இருக்கட்டும் சரி, எல்லா டவுன் பஸ்ஸஸ்லேயுமே வந்து நம்ம ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தாங்க. அதன்படி அந்த ஃப்ரீ பஸ்ஸஸ்லாம் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து இந்த திட்டம் வந்து விரிவு செய்யப்படுது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேருந்துகளில் வந்து இனிமேல் இந்த இலவச பயணம் பெண்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. அது இன்னிலேருந்து நடைமுறைப்படுத்தப்படுது. அதனால் இன்னிலேருந்து எந்தெந்த பேருந்துகள்னா ஃப்ரீ அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட முக்காவாசி பேருந்துலாம் ஃப்ரீயாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த திட்டத்தின் கீழே மொத்தமாக 12,695 பேருந்துகள் வந்து இணைச்சிருக்காங்க. ஒரு பெண்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 80 லட்சத்துக்கும் அதிகமான பெண்கள் வந்து இதில் வந்து போயிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு உதவியாக வந்து இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இல்லை, முக்கியமாக நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, நம்ம டவுன் பஸ் விட்டுருவோம், டவுன் பஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியும், அது ஃப்ரீ அப்படிங்கிறது முன்னாடி இருந்து இருந்ததுனால அதை விட்டுருவோம். எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, நம்ம வெளியூர்களுக்கு வந்து போகக்கூடிய அந்த எஸ்டிசி டிஎன்எஸ்டிசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேருந்து, அந்த மஞ்சள் கலர் பேருந்து இல்லைனா ஊதாவும் வெள்ளையும் கலந்து ஒரு பஸ் வருமா, அது ஃப்ரீயா அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு கேள்வியாக வந்துருக்கும். நிச்சயமாக எனக்குமே அது காலையில் வந்து கேள்வியாக இருந்துச்சு, அது ஃப்ரீயா என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது இலவசம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் அந்த பேருந்தும் ஃப்ரீ தான். அப்போ எந்த பேருந்தில் காசு நம்ம வந்து கட்டணும் அப்படின்னு பார்த்தா, அதே இதில் நம்ம டீலக்ஸ் பேருந்தில் ஏசி வந்திருக்கும், அந்த ஏசி பஸ்ஸஸ் வந்து காசு கட்டுற மாதிரி வந்திருக்கும். அப்புறம் டிஎன்எஸ்டிசி எஸ்சிடிசி டிஎன்எஸ்டிசி கிடையாது, டிஎன்எஸ்சிடிசி வெள்ளை கலர் பேருந்து இருக்கும் இல்லையா, அந்த வெள்ளை கலர் பேருந்துக்கும் நம்ம வந்து காசு கட்டணும். வெளியூர்களுக்கு வந்து போகக்கூடிய அந்த நல்ல ஒரு வசதி படைத்த பேருந்துகள் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம வந்து காசு கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மலைப்பாதைகளில் வந்து போகக்கூடிய அந்த பேருந்துகளுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும். எக்ஸ்பிரஸ் டீலக்ஸ் இந்த மாதிரியான சேவைகள் எல்லாத்துக்கும் வந்து ஃப்ரீயாக தான் வந்து இருக்க போகுது. இந்த மாதிரி பல பேருந்துகள் நமக்கு பெண்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஒரு வளர்ச்சியை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக, அவங்க வந்து போகிற பயணத்தை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக இப்படி ஒரு விஷயம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. நம்ம அரசுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சிடலாம். அதோட தேர்ந்து நீங்கள் இப்போ போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான சேவைகளை பயன்படுத்திங்க. இந்த மாதிரியான பேருந்துகளுக்கு மட்டும்தான் இந்த ஃப்ரீ அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்கு. மிச்ச இன்னும் ஒரு 4-5 சேவைகள் இருக்குது, அந்த பேருந்துகளுக்குலாம் டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். முன்னாடியே போட்டுருவாங்க, இப்போ வந்து ஆரம்பிக்கிறதுனால மகளிருக்கான வெற்றி பயணம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு தான் வரலாம். மேபி அப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த பேருந்தை பயன்படுத்திங்க. இப்போ அடுத்த பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 7:32 நிமிடங்கள் ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 எழுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக நம்மளுடைய தபால் நிலையம் இருக்காங்க இல்லையா, தபால் நிலையம் அவங்க வந்து ஒரு குறைதீர்ப்பு முகாம் அப்படிங்கிற ஒரு முகாம் வந்து நடத்திருக்காங்க. இன்னும் சில நாட்களில் அக்டோபர் 14 நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எதுக்கு குறைதீர்ப்பு முகாம் வந்து நடக்கணும் அப்படின்னா, தபால் நிலையம் பயன்படுத்துகிறவங்களும் எக்கச்சக்கமான பேர் வந்திருக்காங்க. நம்ம எல்லோரும் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக தபால் நிலையம் வந்து போயிருப்போம். இன்னும் இன்னும் ஆதாரில் வந்து ஃபோட்டோ மாத்திரக்காக நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் வந்து போயிட்டு தான் இருக்கோம். நிறைய பேர் வந்து தபாலில் வந்து பேங்க் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நிறைய இன்னும் பார்சல்ஸ் நிறைய வந்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலம் தான் வந்துட்டுருக்கு. நம்மளோட அஃபீஷியலான கவர்மெண்ட்டோட நம்ம சர்டிஃபிகேட்ஸ் ஆச்சு வாங்கணும் அப்படின்னா தபால் நிலையம் மூலமாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது எப்போவுமே நடந்துகிட்டு தான். இப்போ அங்கே நம்ம அனுப்பக்கூடிய நம்ம தபால் நிலையங்களில் ஏதாச்சும் ஒரு குறித்து ஏதாச்சும் ஒரு சேவைகள் வந்து அவங்களோட சேவைகள் பற்றி ஏதாச்சும் குறைகள் வந்துருக்கு, இல்லை ஏதாவது டவுட்டு வந்து இருக்கணும் அப்படின்னா அதெல்லாம் நம்ம வந்து கேட்டு பெறதுக்கான எதுவும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்னா, சேமிப்பு கணக்கு, அஞ்சல் காப்பீடு, கிராமிய அஞ்சல் காப்பீடு, இந்த மாதிரியான புகார்கள் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து கேட்டு ஒரு ஒரு தகவல் வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துருக்கு. இது நம்ம ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய அஞ்சல் அலுவலகத்தில் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ராமநாட்டில் இருக்கக்கூடிய தலைமை அஞ்சல் நிலையத்தில் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் உங்களுக்கு யாருக்காச்சும் வந்து அஞ்சல் நிலையங்கள் வந்து பயன்படுத்துறீங்க, அதை பற்றின தகவல் ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். 14 நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நீங்கள் போக முடியல, நம்ம லெட்டர் ஏதாச்சும் போடலாம் அப்படின்னா நம்ம ராமநாதபுரத்துக்கும் ஒரு அட்ரஸ் வந்திருக்கு. ராமநாதபுரம் அஞ்சல் கோட்டம், ராமநாதபுரம் 623501 இந்த முகவரிக்கு நீங்கள் உங்களோட கடிதங்களை உங்களோட குறைகளை வந்து தெரிவிக்கலாம். இப்போ அடுத்து பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 7:43 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா, இப்போ காலையிலே நான் வந்து கேட்டதுக்கு என்ன அப்படின்னா, நம்மளுடைய கேஸ் இருக்கு இல்லையா, அந்த கேஸில் வந்து ரேட் வந்து இப்போ கூடியிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. நம்ம 19 கிலோ வந்து பயன்படுத்தக்கூடிய அந்த கேஸில் வர இந்த கடைகளுக்குலாம் பயன்படுத்தோம் இல்லையா, அது 60 ரூபாய்க்கு மேலே வந்து கூடியிருக்கிறதா வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அப்படி 60 ரூபாய்க்கு மேலே வந்து கூடி இப்போ ஒரு சில இடங்கள்லனா 3000 தாண்டி வந்து போயிட்டுருக்கு. பாதி ஊர்களில் வந்து 2900 ரூபாய்க்கு வந்து விற்பனை செய்யப்படுது அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இது நம்ம இந்த கடைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய வணிக சிலிண்டரோட ரேட். வணிக சிலிண்டர் கிட்டத்தட்ட ஒரு 2900 வந்து தொற்றுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம வீடுகளுக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய அந்த சிலிண்டர், அந்த 14.20 கிலோ இருக்கக்கூடிய அந்த சிலிண்டரோட ரேட் 937 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. ஏற்கனவே அந்த ரேட்டில் தான் வந்து இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இது கேஸுக்கான விலை. அடுத்து அதை தாண்டி நம்ம வந்து பார்க்கும்பொழுது தங்கத்தோட விலை எப்படி இருக்குது அப்படின்னா, தங்கத்துறையில விலையில் ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படின்னா, மாற்றம் பெரிய அளவில் வந்து கிடையாது. நேற்று இருந்து அதே விலையில் தான் வந்து இருக்குது. 18 கேரட் 1 கிராம் தங்கம் 11,193 ரூபாய்க்கும், 22 கேரட் 1 கிராம் தங்கம் 13,680 ரூபாய்க்கும், 24 கேரட் 1 கிராம் தங்கம் 14,364 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. 8 கிராம் 1 பவுன் தங்கத்தின் விலை 22 கேரட் 1,09,440 ரூபாய். இப்போ பெட்ரோல் டீசல் எந்த விலை மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு 109.50 ரூபாய் இருக்கும், டீசல் லிட்டருக்கு 101.50 ரூபாய் விற்பனை செய்யப்படுது. பாடல்கள் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: இருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: Marseille FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி. அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 8:01 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இன்னைக்கு என்ன தினம் அப்படின்னு கேட்டால் அதே தெரியுமா, இன்னைக்கு காந்தி அடிகளோட பிறந்தநாள், காந்தி ஜெயந்தி இருக்குது அப்படின்னு சொன்னால் கிடையாது. காந்தி ஜெயந்தியோட பிறந்தநாள் தான், அதோட சேர்த்து இன்னைக்கு உலக அஹிம்சை தினம் அப்படின்னு சொல்லிட்டு. அஹிம்சை அப்படிங்கிற ஒரு வார்த்தையே நம்மளுக்கு வந்து இந்த காந்தியடிகள் ஐயா மூலமாக தான் நம்மளுக்கு வந்து தெரிய வந்திருக்கு. ஒரு பெரிய ஒரு போர்க்களம் நடந்தாலும் சரி, நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சு அதுக்காக நம்ம போராடுறோம் அப்படின்னா, போராட்டம் எல்லாமே வன்முறையாக தான் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லை. கோவப்பட்டா, கோவப்பட்டு கத்துனா, அடிச்சா, துரத்து துரத்து ஓட விட்டா இதெல்லாம் சரியாயிருமா அப்படின்னு கேட்டால் எந்தளவுக்கு சரியாகும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரியாது. ஆனால் இது எல்லாத்தையுமே நான் அமைதியான வழியில் போயே காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வந்து பண்ணியிருக்காங்க. சரி, சும்மா அமைதியாக இருந்தால், யாரு கூடயும் பேசாமல் சண்டை ஓடாமல் இருந்தால் எப்படி கிடைக்கும் நமக்கு வேண்டியது அப்படின்னு கேட்டால், சுதந்திரமே கிடச்சிருக்கு, இது கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்துகிட்டு போனோம். இதைத்தான் நம்ம காந்தியடிகள் நமக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவ்வளோ வன்முறைகள், ஒரு 300 வருஷம் நம்ம பெரிய ஒரு அடிமைப்பட்ட நாடாக வந்து இருந்திருக்கோம். அவ்வளோ ஒரு கொலைகள் நடந்திருக்கு, அவ்வளோ பேர் வந்து தண்டனைக்கு உட்பட்டிருக்காங்க, நிறைய பேர் இறந்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பொறுத்து ஒரு அமைதியான வழியில் நம்மளால் போராடி பார்ப்போம். எந்தளவுக்கு முடியுதோ அந்தளவுக்கு போராடும் அப்படின்னு சொல்லி போராடி அமைதியாக ரொம்ப சாந்தமாக அகிம்சையான முறையில் நமக்கு வந்து சுதந்திரத்தை வந்து வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ரொம்ப ஒரு இன்னும் இந்த அகிம்சை அப்படின்ற ஒரு வழியே இல்லை அப்படின்னா, அவங்களும் ஒரு கத்தியோ ஒரு துப்பாக்கியோ எடுத்திருந்தாங்கன்னா இன்னும் ஒரு 300,000 பேர் 400,000 பேர் நம்ம இந்தியாவில் இறந்துருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு இறப்பை வந்து குறைச்சதுக்கு மிக முக்கிய காரணம் நம்ம காந்தியடிகள் கொண்டு வந்து அந்த அகிம்சை, அந்த அமைதியான ஒரு சூழல். அதனால தான் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளோ வன்முறைகள் நடந்தாலும் சரி, அப்படியே அமைதியை கடைபிடிங்க, எல்லாம் சரியாயிரும், சரி தட்டி கொடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். நிச்சயமாக ஒரு நாள் நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இன்றைக்கி இன்னொரு தினமும் இருக்குது. இன்றைக்கி உலக புன்னகை தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தோஷமாக வாய் விட்டு சிரிச்சுட்டு இருந்தா எல்லாமே நல்லதாக நடக்கும். நடக்குதோ இல்லையோ நல்லதாக நடக்கிற மாதிரி நம்மளுக்கு நம்ம மைண்டு நம்மளே வந்து சொல்லும். ஏன்னா சிரிச்சுட்டு தானே இருக்க, சரி எல்லாம் நல்லா தான் நடக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூளையே நமக்கு வந்து அடுத்தடுத்த நல்ல நிறைய சந்தோஷங்களை கொடுத்துட்டே இருக்கும். சில பேர் வந்து சொல்லுவாங்க, நான் இன்றைக்கி நிறைய சிரிச்சிட்டேன், வாழ்க்கையில் ஏதோ பெருசாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. இன்னும் கொஞ்சம் சிரிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து வந்து சிரிங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜாலியாக நிறைய நடந்துட்டு தான் இருக்கும். நம்ம சிரிச்சிட்டே இருக்கோம் அப்படின்னா சுற்றி இருக்க எல்லோரும் நம்மளை மீண்டும் மீண்டும் சிரிக்க வைக்க தான் வந்து முயற்சி பண்ணுவாங்களே தவிர, சிரிச்சிட்டே இருக்க ஆளை போய் அடித்து கஷ்டப்படுத்தி கஷ்டமான விஷயத்தை காதுக்குள்ளே சொல்லியோ அழுக வைக்க யாரும் நினைக்க மாட்டாங்க. அதை சும்மா நம்ம நார்மலாக இருக்கிற நேரத்தில் வந்து அழுகிறது, அது சண்டை போகிறது அதெல்லாம் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு டெய்லியும் ஒரு அரை மணி நேரம் பார்த்து சிரிக்கிறதுக்கு ஒதுக்கிடுங்க. நல்லா காமெடி பார்த்து, படம் பார்த்து சிரிங்க, இல்லை நண்பரோட வந்து சேர்ந்து சிரிங்க, எப்படியாச்சும் சிரிங்க, சந்தோஷமாக இருங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்போ அடுத்த பாடல்கள் வந்துட்டே இருக்குது. தொடர்ந்து நிறைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஓசையம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் டயசு பாம்பன். எனக்கு வயசு வந்து இப்போ 56. இப்போ வந்து இதுக்கு இப்போ பல தொழில்கள் பண்ணியிருக்கேன். இப்போ 56 வயசில் கடைசியாக வந்து ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வச்சுருக்கேன். என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவராசியமான அனுபவம், 1986 அப்போ வந்து எனக்கு 16 வயசு. நான் இங்கேருந்து துபாய்க்கு வேலைக்கு போனோம். துபாய்க்கு நம்ம சொந்தக்காரங்க தான், நம்ம அங்கே நம்மளை அப்போ விசாரித்து போகிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் விசா ஒரு ஓனருக்கு வந்து வேலைக்கு ஆள் வேணும்னா விசா ஒருத்தர் நம்ம அங்கே யார் இருக்காங்களோ அவங்க தான் நமக்கு விசா ரெடி பண்ணி தருவாங்க. அப்போ நாங்கள் அப்படியே நாங்கள் போய் வேலை செய்வோம். எல்லோரும் இங்கேருந்து துபாய் துபாய் துபாய் துபாய்னு சொல்லி எல்லாம் பயங்கர சந்தோஷத்தில் எல்லாருங்க. அந்த காலத்தில் 86 சொல்லும்போது நம்ம ஊர் பக்கம்லாம் ரொம்ப ரேர். அதனால் நாங்களாம் போய் அங்கே போய் பார்த்தா அங்கே போய் துபாயில் இறங்கின பற்றி தான் தெரியுது. துபாய் நம்மளுக்கு துபாய் ஒரு நல்லா தான் இருக்குது. நம்மளுக்கான வேலை பார்க்குற இடம் வந்து கடற்கரை, தங்குற வசதி இல்லை, பிளைவீல்ல ஸ்கொயராக ஒரு சதுரமாக ரூம் மாதிரி அடித்து அதுக்குள்ளே ரெண்டு அரவிக்காரன் கொடுத்துருப்பான் பெட்டு, அதையெல்லாம் படுக்கிறது. கரண்ட் வசதி கிடையாது, லைட் வசதி எதுவும் கிடையாது. நம்மளே சமைச்சு சாப்பிட்டுக்கிறோம். 5 பேர் இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு ஆள் சமைக்கணும். உண்மையிலேயே நம்ம போய் பார்த்தா உண்மையிலேயே நாங்கள்லாம் துபாயின்னு ரொம்ப ஆசைப்பட்டு அங்கே போய் பார்த்தா அங்கே உள்ள சூழலை மீன் பிடிக்க போக கடற்கரை ஓரத்தில் தான் இருக்கும். கடற்கரை நம்ம ஊரில் சொல்லுவாங்க இந்த லாஞ்சிகள் கம்பெனி போட்டு கம்பெனி போட்டு வச்சுருப்போம் அந்த மாதிரி அங்கே இருக்கும். அது வந்து நினச்சாவே இங்கே இந்த இடத்துல இந்த வேலை பார்த்துட்டு தானே அங்கேருந்து சென்ட் அடித்து வெள்ளை ட்ரெஸ் எல்லாம் போட்டு இங்கே அப்படியே பயங்கர பல பலன்னு அந்த வடிவேல் காமெடியில் வந்த மாதிரி வர்றாங்களே அப்படின்னு உண்மையிலே சிரிப்பாக தான் இருக்காங்க. அந்த வயசு சின்ன வயசுனால ஜாலியாக தான் இருந்துச்சு. பின்னாடி பின்னாடி யோசிக்கும் போது நான் அங்கேயே சம்பாதிக்க பண்ணுறது அங்கேயே செலவழிக்கிறது உண்மையில் இன்றைக்கி நான் திரும்பவும் நான் 2006 வந்து நான் வந்து அந்த இடத்துக்கு திரும்பவும் போனேன். அதே இடத்துக்கு தான் போனேன், ஆனால் வேறு ஓனர்களுக்கு வேலைக்கு போனேன் திரும்ப. ஆனால் விவரம் தெரிஞ்சு போனேன் பின்னாடி. ஆனால் அந்த கஷ்டம் எனக்கு 86 எப்படி இருந்துச்சோ அப்படி இருக்க அப்படி பார்த்தா அப்படியே இருந்துச்சு. துபாய் அவ்வளோ கஷ்டம். ஒரு மக்களை பார்த்தா வெயில் அடிக்கிற வெயில், தீச்சுவாலையில் இந்த மாதிரி இருக்கும். வெயில் காலத்தில் பனிக்காலம், பனிக்காலம்னா பனிக்காலம் அப்படி பனி உரை பனியாக இருக்கும். டீ குடிக்க ஒரே ரோட்டில் நடந்தோம்னா எங்க ஒரு ஆள் தெரியாது. அப்படி தான் இருக்கும். அந்த தீவிர மக்கள் சம்பாதி குடும்பத்துக்காக இங்கே இருந்தவங்களுக்கு உண்மையிலே ரொம்ப வருத்தமாக இருக்கும் மனசுக்கு. வேற மாதிரி வேற ஆங்கிள் யோசிச்சோம்னா அங்கே போகிற கஷ்டத்துக்காக அங்கே உண்மையிலே வெயிலுக்குள்ள ஃபேனு லைட்டு எதுவுமே இல்லாமல் மனைவி மக்களுக்காக குடும்பத்துக்காக தாய் தாப்பனுக்காக கஷ்டப்பட்டுறால இங்கே வந்து சிறப்பாக இருக்கணுங்கிறக்கான ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாற்றி நல்ல மாடலாக நீட்டாக துபாயில் இருந்தாருனா அதுக்குன்னு ஒரு தனி அடையாளம். எடுத்து வேலை அவரை பார்த்தா தெரிஞ்சிடும் எடுத்து வேலை தந்திருக்காரு. அவர் போட்டுக்கு செருப்பு, அவர் போட்டுக்கு சட்டை, அவர் போட்டுக்கு ஸ்டைல், அந்த எல்லாமே அது மாறிடும். இப்போ இது ஒரு ஒரு சந்தோஷம் தான், அனுபவம் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இது என்னுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு முக்கியமான அனுபவம். நன்றி, நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கு.

0: ஆசியாவிலேயே நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ், எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை நியாயமான விலையில்.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: சார், ஒன்றே லீவ் வேணும் சார்.
3: எதுக்கியா?
2: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடுத்துக்கிட்டேன் சார்.
3: அட, இன்னும் உப்பு கரையா தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் அப்ளன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தூய்மையை பராமரிப்பது அனைவரின் கூட்டு பொறுப்பு என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். அனைத்து தரப்பு மக்களும் பயனடையும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சட்டப்பேரவை இடைத்தேர்தல் காரணமாக மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புதுதில்லியில் உள்ள ராஜ்காட்டில் அவரது நினைவிடத்தில் சர்வமத பிரார்த்தனை நடைபெறுகிறது. இத்தினத்தையொட்டி தமிழ்நாடு முழுவதும் இடைத்தேர்தல் நடைபெறும் தொகுதிகள் தவிர அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மாநிலத்தின் முன்னேற்றத்திற்கு கிராமப்புற வளர்ச்சி அவசியம் என்ற நோக்கில் அரசு செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், குடிநீர், சுகாதாரம் உள்ளிட்ட மாநில அரசின் திட்டங்களின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடையும் வகையில் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மக்களையும் அரசையும் இணைக்கும் பாலமாக கிராம சபை செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். வலிமையான கிராமங்கள், வளமான தமிழ்நாடு என்ற நோக்குடன் நடைபெறவுள்ள கிராம சபை கூட்டங்களில் பெருமளவிலான மக்கள் பங்கேற்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுவிலக்கு அமலாக்கப் பணியில் சிறப்பாக செயல்பட்ட 5 காவலர்களுக்கு காந்தியடிகள் காவலர் விருது வழங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. இந்த விருது அடுத்த ஆண்டு ஜனவரி 26 நடைபெறும் குடியரசு தினத்தன்று வழங்கப்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் G20 வர்த்தக அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தில் இதனை தெரிவித்தார். விவசாயிகளுக்கு ஏராளமான வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் மத்திய அரசின் உணவு பாதுகாப்பு கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உணவுப் பொருட்களை எந்த ஒரு நாட்டின் மீதும் அழுத்தம் கொடுக்கும் கருவியாக பயன்படுத்தக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். விதிமுறைகளின் அடிப்படையிலேயே பல்வேறு நாடுகளுடனான வர்த்தக ஒப்பந்தங்கள் இருக்க வேண்டும் என்று இந்தியாவின் நிலைப்பாட்டை அவர் உறுதிபட தெரிவித்தார். அமெரிக்கா தலைமையில் நடைபெற்று வரும் G20 வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்தில் உணவு பாதுகாப்பு குறித்த விவாதத்தை முன்னிறுத்தியதற்காக திரு பியூஷ் கோயல் நன்றி தெரிவித்தார். தூய்மையை பராமரிப்பது அனைவரின் கூட்டு பொறுப்பு என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவர்களிடையே உரையாற்றிய அவர், தூய்மை பணிகளை வாழ்க்கையின் அன்றாட பணிகளில் ஒரு அங்கமாக கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். கோயில்கள், பணியிடங்கள், அங்கன்வாடி மையங்கள் மற்றும் பொது இடங்களில் தூய்மையை பராமரிக்க வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் மரக்கன்றுகளை நடுவதுடன் அவற்றை தொடர்ந்து பராமரிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதில் மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக நித்தி ஆயோக் உறுப்பினர் திரு ராஜீவ் கௌபா தெரிவித்துள்ளார். மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு ஒழுங்குமுறை வாரியத்தின் நிறுவன தின நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், அதிகரித்து வரும் எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். போட்டித்தன்மையை உறுதி செய்வதற்கும் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை பெறுவதற்கும் நுகர்வோரின் நலன்களை பாதுகாக்கும் வகையிலும் இந்த வாரியம் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். உலகின் பல்வேறு பகுதிகளில் நிலவி வரும் பதற்றமான புவிசார் சூழலுக்கு இடையே தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக திரு ராஜீவ் கௌபா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து கூட்டுறவு நியாய விலைக் கடைகளிலும் தூய்மையை பராமரிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நியாய விலைக் கடைகளில் தூய்மைப்பணிகள் மேற்கொள்ளப்படுவதை கண்காணிக்க ஏதுவாக கூட்டுறவு சார் பதிவாளர் மற்றும் முதுநிலை ஆய்வாளர் ஆகியோரை கொண்ட பிரத்யேக கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியாய விலைக் கடைகளில் தூய்மையை பராமரிப்பதன் மூலம் மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை பாதுகாப்பான முறையில் வழங்குவது உறுதி செய்யப்படும் என்று அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பெருந்தலைவர் காமராஜரின் 51வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. முதலமைச்சராக பொறுப்பு வகித்த காலத்தில் ஏழை மாணவர்களின் கல்வி இடைநிற்றலை குறைக்கும் வகையில் மதிய உணவு திட்டத்தை அவர் அமல்படுத்தினார். பின்தங்கிய மக்களின் மேம்பாட்டிற்காக அவர் ஆற்றிய அளப்பரிய சேவைகள் என்றென்றும் போற்றத்தக்கது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மாநிலத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். சட்டப்பேரவை இடைத்தேர்தல் காரணமாக மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக அவர் குறை கூறினார். தேர்தலின் போது அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை தாவைக் அரசு நிறைவேற்றவில்லை என்று திரு நயினா நாகேந்திரன் தெரிவித்தார். தமிழகத்தில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விலைவாசி உயர்வால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மின்கட்டணம், டாஸ்மாக், பாலியல் வன்முறை சம்பவங்கள் போன்ற எண்ணற்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வர்த்தகம், பொருளாதாரம் உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று போலந்து நாட்டின் நிதியமைச்சர் திரு ஆண்ட்ரஸ் டொமன்ஸ்கி தெரிவித்துள்ளார். இந்தியா கனடா இடையேயான வர்த்தகத்தை அடுத்த 5 ஆண்டுகளில் 70 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் விமானப்படை நடத்திய தாக்குதலில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 9 பேர் உயிரிழந்தனர். திரிபுராவில் தர்த்தி ஆபா பழங்குடியினர் கிராமப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கூடுதலாக 55 அங்கன்வாடி மையங்களை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்திய எழுத்து முறை மேம்பாட்டின் மூலம் வடகிழக்கு மாநிலங்களில் தாய்மொழிக்கு புத்துயிர் அளிக்கும் திட்டத்தின் கீழ் 2 நாள் பயிலரங்கிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் அடிப்படை வசதிகள் குறித்து ஆட்சியர் திரு சரவணன் நேற்று ஆய்வு செய்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் நடைபெற்றது. மதுராந்தகம் இடைத்தேர்தலில் சட்டவிரோத பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் விநியோகத்தை தடுக்கும் வகையில் சென்னை புறநகர் GST ஆணையரகம் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் இம்மாதம் 18ஆம் தேதி வரை நடைபெறும் புத்தக திருவிழாவை ஆட்சியர் திரு மதுபாலன் நேற்று தொடங்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் தேசிய இரத்த தான தினத்தை ஒட்டி விழிப்புணர்வு பேரணி மற்றும் உறுதிமொழியேற்பு நிகழ்ச்சி ஆட்சியர் திரு நல்லசிவன் தலைமையில் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்தி. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் மகளிர் ஸ்கிப் குழு படகு போட்டியில் இந்தியாவின் ஹர்ஷிதா தோமர், ஷீதல் வர்மா அணி வெண்கலப் பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தூய்மையை பராமரிப்பது அனைவரின் கூட்டு பொறுப்பு என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். அனைத்து தரப்பு மக்களும் பயனடையும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சட்டப்பேரவை இடைத்தேர்தல் காரணமாக மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 8:32 நிமிடங்கள் ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக நம்மளுடைய விளையாட்டு தகவலை தெரிஞ்சுக்கலாம். ஏசியன் கேம்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கு, ரொம்ப சூப்பராக விளையாட்டு போட்டிகள் வந்து போயிட்டுருக்கு. நம்ம இந்தியாவும் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே முட்டி மோதி இந்த நேரத்தில் தான் வந்து அவங்களோட ஃபயரை காமிச்சு அதிக பறக்கம் வாங்கி முன்னாடி வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ 8வது இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆரம்பித்த புதுசில் வந்து 14 இருந்தாங்க, அப்புறம் 12 வந்தாங்க, அப்புறம் 11, 10, இப்போ 8 வந்து வந்துட்டாங்க. இருந்தாலும் பதக்கம் வந்து வாங்குறது நிறைய தான் வாங்கி வச்சுருக்காங்க. 4வது இடத்துக்கு வர அளவுக்கு 64 பதக்கம் வந்து வாங்கி வச்சுருக்காங்க. நேற்றும் நிறைய பதக்கம் வந்து கிடச்சிருக்கு, படகு போட்டியில் கிடச்சிருக்கு, மல்யுத்தத்தில் வந்து கிடச்சிருக்கு, இந்த மாதிரி அங்கங்கே நிறைய போட்டிகள் வந்து கிடச்சிருக்கு, ஸ்குவாஷ் போட்டியிலையும் வந்து கிடச்சிருக்கு. இப்போ இதையும் வந்து அதிகரித்ததற்காக இன்னொரு 4-5 போட்டிகள் வந்துருக்கு. இன்னொரு நம்ம இந்தியாவுக்கு ஒரு 7-8 ஃபைனல் மேட்சஸ் வந்துருக்கு இப்போ அடுத்த 2-3 நாளில். அதுக்கப்புறம் தொடர்ந்து இன்னும் நிறைய ஃபைனல் மேட்சஸ் வந்துருக்கு, அதில் கட்டாயமாக வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து பார்க்கும்போது ஹாக்கி வந்துருக்கு, கிரிக்கெட்டில் வந்துருக்கு. கிரிக்கெட்டுக்கான நம்ம இந்திய அணி, அதுவும் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான பெரிய பெரிய வீரர்கள்லாம் வந்து விளையாண்டுட்டுருக்காங்க. அப்படி போட்டு நொறுக்கிக்கிட்டு இருக்காங்க, ஒரு மாதிரி வித்தியாசமாக வந்து போயிட்டுருக்கு. ஒன் சைடாகவே போயிட்டுருக்கு, எல்லா மேட்சும் வராங்க, இந்தியா வராங்க, இந்தியா ஜெயிப்பாக போவாங்க அப்படிங்கிற மாதிரியே வந்துட்டுருக்கு. ஃபைனல் வந்து விளையாட போகிறாங்க நம்மளுடைய இந்திய அணி. அதே மாதிரி ஹாக்கியில் ஃபைனல் வந்து விளையாட போகிறாங்க. குத்துச்சண்டையில் ஃபைனல் போட்டிகள் வந்து இன்றைக்கி வந்து நடக்கிறதுக்கு, பெண்கள் ஹாக்கி போட்டியும் வந்து இன்றைக்கி ஒரு ஃபைனல் வந்து நடக்கிறதுக்கு, இந்த மாதிரியான நிறைய ஃபைனல் மேட்சஸ் வந்திருக்கு. அது தொடர்ந்து மல்யுத்தம் இருக்குது, வாலிபால் வந்திருக்கு, வில்வித்தை வந்திருக்கு, ரக்பி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போட்டிகள் அடுத்தடுத்து விளையாட போகிறாங்க நம்மளுடைய இந்திய அணி. இதில் எப்படி ஒரு 5 தங்கம் வந்து வாங்கினாங்க, இல்லைனா ஒரு 5 கூட கம்மி தான் ஒரு 10 தங்கம் வந்து வாங்கிட்டாங்க அப்படின்னா நம்ம 4வது இடத்துல முடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்திருக்கு. எப்படி இன்னும் ஒரு 5 வெள்ளி இல்லை ஒரு 6-7 வெண்கலம் வந்து வர்றதுக்கு நிச்சயமாக உறுதி இருக்குது. ஏன்னா ஃபைனலில் இருக்க இந்தியா டீம் வந்து ஒரு 7-8 மேட்சில் வந்து ஃபைனலில் இப்போவே வந்து செலக்ட் ஆகிட்டாங்க. ஃபைனலுக்கு போகிற அரையிறுதியில் ஒரு 10-15 மேட்சில் வந்து இருக்காங்க. அதில்னா ஜெயித்தாலும் தோத்தாலும் எப்படியோ ஒரு மெடல் வந்து இருக்குது, அது தங்கமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம இந்தியா ஒரு 4வது இடத்துல முடிச்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். 3வது இடத்துக்கு போக முடியாது, அது வாய்ப்பு இல்லை. ஏன்னா 113 பதக்கத்தோடு தென்கொரியா வந்திருக்காங்க. முதல் இடத்துல 288 பதக்கம் வாங்கி சைனா வந்திருக்காங்க, அதை தொடவே முடியாது. 4வது இடத்துக்கு வந்து போச்சு, 4வது இடத்துல இந்தியா முடிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். அதுவும் 12 4 முடிக்கிறது ரொம்ப ஒரு ஆனந்தமாக இருக்கும். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் சரியாக 8:44 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இந்த நிறைவு பகுதியில் இன்னைக்கு மீண்டும் ஒரு தடவை நம்மளுடைய காந்தியடிகள் ஐயாவிற்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படியே சொல்லிட்டு ஐயாட்ட ஒரு நம்ம வாழ்த்துக்களை வந்து பெற்றலாம். நம்ம எல்லாரும் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை வாழ அவங்களோட அகிம்சை அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவுக்கு ஒரு உதவியாக இருந்திருக்கு. அவங்களோட அகிம்சையும் எப்போவுமே எல்லா காலமும் நம்மளோட பூமியில் வந்து இருக்கட்டும். எல்லாரும் அமைதியாக அன்போட உறவுகளோட நல்ல வழியாக வந்து வாழுங்க. எல்லாருக்கும் இந்த நாளும் இந்த மாதமும் இனிமையாக வந்து இருக்கட்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியை நிறைவேற்றிக்கிறேன். நீங்கள் நீந்திருந்தது நம்ம பாம்பன் நேசக்கரங்களாக இருக்கட்டில் இனக்கடல் ஓசைஃபம் 90.4 வெளுப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசியிருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ போயிட்டு மீண்டும் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, டாட்டா, பை பை, சி யூ மக்களே.

0: தங்கமான வாழ்த்து.
1: தங்கமான வாழ்த்து திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி.
2: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் போதனைகள் தற்போதைய புவிசார் சூழலுக்கு உகந்த வகையில் உள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புகழாரம் சூட்டியுள்ளார். விமான நிலையங்களில் பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா பல்கேரியா இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. மிசோரம் தலைநகர் ஐஸ்வாலில் நேரிட்ட சாலை விபத்தில் இந்திய தகவல் பணி உயரதிகாரிகள் 2 பேர் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் வில்வித்தை மகளிர் ரிக்கர்வ் குழு பிரிவில் இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தை ஒட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புதுதில்லியில் உள்ள ராஜ்காட்டில் அவரது நினைவிடத்தில் சர்வமத பிரார்த்தனை நடைபெறுகிறது. இத்தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விடுத்துள்ள செய்தியில், அமைதி அகிம்சை குறித்த மகாத்மா காந்தியின் போதனைகள் தற்போதைய புவிசார் சூழலுக்கு ஏற்ற வகையில் அமைந்துள்ளதாக புகழாரம் சூட்டியுள்ளார். அவரது பிறந்த தினத்தையொட்டி அன்னாருக்கு மரியாதை செலுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். காந்திஜியின் வாழ்க்கை வரலாறு மற்றும் போதனைகள் உலகளவில் பெருமதிப்பை பெற்றுள்ளதை குடியரசுத் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் 122வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1904 அக்டோபர் 2 உத்தரப்பிரதேசத்தில் உள்ள முகல்சராயில் பிறந்த அவர் தமது இளம் வயதில் நாட்டின் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றார். 1921 ஆங்கிலேய ஆதிக்கத்திற்கு எதிராக நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்திலும் அவர் பங்கேற்றார். நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பல்வேறு முக்கிய பொறுப்புகளில் வகித்தவர் பின்னர் பிரதமராக பதவி வகித்தார். தூய்மையை கடைபிடிப்பது ஆக்கப்பூர்வமான சூழலை வளர்ப்பதுடன் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான நடவடிக்கைகளில் மக்கள் நேரடியாக பங்கேற்கவும் உதவுகிறது என்று மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேஹ்வால் கூறியுள்ளார். புதுதில்லியில் இந்திய சர்வதேச நடுவர் மையத்தில் தூய்மையே சேவை பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக நடைபெற்ற மரக்கன்றுகள் நடும் விழாவில் பங்கேற்ற அவர் இதனை தெரிவித்தார். திரு நரேந்திர மோடி பிரதமராக பொறுப்பேற்றது முதல் நாடு முழுவதும் மகாத்மா காந்தியின் தூய்மை பராமரிப்பிற்கான தொலைநோக்கு பார்வையை நனவாக்க தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக திரு மேஹ்வால் குறிப்பிட்டார். விமான நிலையங்களில் பயணிகளின் பாதுகாப்பு நடைமுறைகளை விரைவாகவும் எளிதாகவும் மேற்கொள்ளும் வகையில் சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் தொடங்கியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை செயலாளர் திரு சமீர் குமார் சின்ஹா இதனை தெரிவித்தார். விமான நிலையங்களின் செயல்பாட்டு திறனை மேம்படுத்துவதற்கும் வணிகம் செய்வதை எளிதாக்குவதற்கும் சிவில் விமான பாதுகாப்பு பணியகத்தின் நடவடிக்கைகள் குறித்து எடுத்துரைத்தார். உயர் பாதுகாப்பு தர நிலைகளை பராமரிக்கவும் பணிகளை டிஜிட்டல் மயமாக்குவதையும் சிறந்த நிர்வாக நடைமுறைகளை உறுதி செய்வதையும் இத்தகைய சீர்திருத்த நடவடிக்கைகள் நோக்கமாக கொண்டுள்ளதாக திரு சமீர் குமார் சின்ஹா கூறினார். இந்தியா பல்கேரியா இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக வெளியுறவுத்துறை செயலாளர் திரு சிமிராஜ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கிறிஸ்டோ போலன்டாக்காவுடன் பேச்சு நடத்தினார். வர்த்தகம், முதலீடு, அறிவியல் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி, பாதுகாப்பு, கல்வி, கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதித்ததாக திரு சிவிராஜ் தெரிவித்துள்ளார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதில் மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக நிதி ஆயோக் உறுப்பினர் திரு ராஜீவ் கௌபா தெரிவித்துள்ளார். மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு ஒழுங்குமுறை வாரியத்தின் நிறுவன தின நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், அதிகரித்து வரும் எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். போட்டித்தன்மையை உறுதி செய்வதற்கும் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை பெறுவதற்கும் நுகர்வோரின் நலன்களை பாதுகாக்கும் வகையிலும் இந்த வாரியம் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். உலகின் பல்வேறு பகுதிகளில் நிலவி வரும் பதற்றமான புவிசார் சூழலுக்கு இடையே தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக திரு ராஜீவ் கௌபா குறிப்பிட்டார். மிசோரம் தலைநகர் ஐஸ்வாலில் நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். சுற்றுலா தலமான சியால் சுக் நகரில் இருந்து ஐஸ்வால் திரும்பும் வழியில் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலை அருகே இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்ததில் இந்த விபத்து ஏற்பட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இம்பாலில் உள்ள பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் கூடுதல் தலைமை இயக்குநர் டாக்டர் எங்கம்பானே, ஐஸ்வால் தூர்தர்ஷன் தொலைக்காட்சி செய்திப்பிரிவு இயக்குநர் நம்பிவாவ் மாரின்மை உட்பட மூன்று பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பாதுகாப்பு அமைச்சகம் இரங்கல் தெரிவித்துள்ளது. நாட்டில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் G20 வர்த்தக அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார். விவசாயிகளுக்கு ஏராளமான வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் மத்திய அரசின் உணவு பாதுகாப்பு கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உணவுப் பொருட்களை எந்த ஒரு நாட்டின் மீதும் அழுத்தம் கொடுக்கும் கருவியாக பயன்படுத்தக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். விதிமுறைகளின் அடிப்படையிலேயே பல்வேறு நாடுகளுடனான வர்த்தக ஒப்பந்தங்கள் இருக்க வேண்டும் என்று இந்தியாவின் நிலைப்பாட்டை அவர் உறுதிபட தெரிவித்தார். அமெரிக்கா தலைமையில் நடைபெற்று வரும் G20 வர்த்தக அமைச்சர்கள் கூட்டத்தில் உணவு பாதுகாப்பு குறித்த விவாதத்தை முன்னிறுத்தியதற்காக திரு பியூஷ் கோயல் நன்றி தெரிவித்தார். ஃபிளை துபாய் விமானத்தின் விமானி கேப்டன் ஸ்மித் மச்சாரின் உடல்நிலையை தொடர்ந்து உன்னிப்பாக கவனித்து வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சவுதி அரேபியாவின் தபூக் நகரில் உள்ள மருத்துவமனையில் முதற்கட்ட மருத்துவ சிகிச்சைக்கு பின் அவர் தற்போது மேல் சிகிச்சைக்காக அபுதாபியில் உள்ள மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்திற்கான இந்திய தூதர் மருத்துவமனையில் கேப்டன் மச்சாரை சந்தித்து அவரது உடல்நலம் குறித்து விசாரித்ததாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. முன்னதாக அவரது குடும்பத்தினரையும் சந்தித்து அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும், அபுதாபி மற்றும் துபாயில் உள்ள இந்திய துணை தூதரங்கள் அந்நாட்டு அதிகாரிகளுடன் தொடர்பில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரஸ்பர நிதிகள், காப்பீட்டு நிறுவனங்கள் மற்றும் ஓய்வூதிய நிதிகள் மூலம் வங்கி நிறுவனங்களில் உள்ள பங்குகளை கையகப்படுத்துவதற்கான ஒப்புதல் நடைமுறைகளை எளிதாக்கும் திருத்தி அமைக்கப்பட்ட வழிகாட்டுதல் நெறிமுறைகளை ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது. இது தொடர்பான வரைவு நெறிமுறைகள் குறித்து நிறுவனங்கள், பங்குதாரர்கள் மற்றும் பொதுமக்களிடமிருந்து August 4 தங்களது கருத்துக்கள், ஆலோசனைகளை தெரிவிக்குமாறு ரிசர்வ் வங்கி கோரியிருந்தது. இவ்வாறு பெறப்பட்ட கருத்துக்கள் முறையாக பரிசீலிக்கப்பட்டு பொருத்தமானவற்றை இறுதி வழிகாட்டுதல் நெறிமுறைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இந்த திருத்தி அமைக்கப்பட்ட வழிகாட்டுதல் நெறிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வருவதாகவும், வர்த்தக வங்கிகள், சிறு நிதி வங்கிகள், பணப்பரிவர்த்தனை வங்கிகள் மற்றும் ஊரக வங்கிகளுக்கும் இது பொருந்தும் என்றும் ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வில்வித்தை மகளிர் ரிகர்வ் குழு பிரிவில் இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. அரையிறுதிப் போட்டியில் அங்கிதா பகத், கீர்த்தி, கும்கும் மொஹோத் ஆகியோர் அடங்கிய இந்திய குழு 5-1 என்ற புள்ளி கணக்கில் சீனாவை வென்றது. மகளிர் ஸ்கிப் குழு படகு போட்டியில் இந்தியாவின் ஹர்ஷிதா தோமர், ஷீத்தல் வர்மா அணி வெண்கலப் பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் போதனைகள் தற்போதைய புவிசார் சூழலுக்கு உகந்த வகையில் உள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புகழாரம் சூட்டியுள்ளார். விமான நிலையங்களில் பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா பல்கேரியா இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. மிசோரம் தலைநகர் ஐஸ்வாலில் நேரிட்ட சாலை விபத்தில் இந்திய தகவல் பணி உயரதிகாரிகள் 2 உட்பட 3 உயிரிழந்தனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் வில்வித்தை மகளிர் ரிகர்வ் குழு பிரிவில் இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
3: உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சம

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை FM 90.4.
2: இழந்ததை எண்ணி வருந்தாதே, இருப்பதை வைத்து சந்தோஷப்படு. மனிதர்கள் உன்னை புரிந்து கொள்ளாட்டாலும் நீ நம்பும் கடவுள் உன் மௌனத்தை புரிந்து கொள்வார்கள். எனது அன்பான சகோதர சகோதரிகளுக்கு அழகான காலை வணக்கங்கள். 1000 பீரங்கிகள் எதிர்த்து நின்றாலும் அமைதியாக சுதந்திரம் வாங்கிய தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவங்களுக்கு வந்து இன்னைக்கு பிறந்தநாள். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை நம்ம சொல்லிட்டு காந்தி தேசமே காவல் இல்லையான்னு ஒரு அழகான பாடல் ஒன்று கேட்போம். உங்கள் விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி இன்னைக்கு காந்தி ஜெயந்தி, அதுக்கும் நீங்கள் வாழ்த்துக்கள் சொல்லலாம். 7 0 9 4 4 3 9 9 9 9 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்க, வாய்ஸ் நோட் அனுப்புங்க, எஸ்எம்எஸ் அனுப்புங்க. பாடல்கள் வருது, அடுத்து ஒரு வாய்ஸ் நோட்.
3: எல்லோருக்கும் காலை அன்பான வாழ்த்துக்களுடன் சித்தார்களிருந்து தௌஃபீக் ரஹ்மான். இன்னைக்கு தங்கமான நிகழ்ச்சியை வழங்கும் தங்கண்ணன் அவர்களுக்கும் தொகுப்பாளர்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்துடன் வாழ்த்துக்களுடன். இன்று காந்தி ஜெயந்தி, எல்லாத்துக்கும் ஒரு வாழ்த்துக்கள். அதுபோல் வந்து எனக்கு சந்திரோதயம் படத்துல வந்து புத்தன் காந்தி இயேசு பிறந்தது பூமியில இருக்காங்க அந்த பாட்டை போடவும். இன்னைக்கு பிறந்தநாள் காணும் அனைத்து அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள்.
2: திருமண நாள் பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு, காந்தி ஜெயந்தி வாழ்த்துக்களும் சொல்லிட்டு, புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக, தோலா ஏழை நமக்காக சொல்லியிருக்காங்க. பாடல்கள் வருது, தொடர்ந்து வாழ்த்துக்களோட வாருங்கள். கடல் ஓசையப்பம் 90.4 தாங்க.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் ஆர்பின்னு, எங்கள் மூக்கூர் செஞ்சவர். இப்போ அவனுக்கு வந்து அந்த 40 வருஷம் இருக்கும், 73 நினைக்கிறேன். அந்த நேரம்னா அந்த நாங்கள் தொழில் போகிற நேரம். அப்போ வந்து ஆட்கள் வல்லங்களும் ரொம்ப கம்மி, வீடுகளே இங்கே எதுவும் கம்மியாக இருக்காது. இது இந்த லைனில் போனோம்னா ஒரு 15 வீடு தான் இருக்குது. இந்த வருஷத்துலேயும் இந்த கவிக்கு பக்கம் இருக்குல்ல, கவிக்கு பக்கத்தில் ஒரு 9-10 வீடு இருக்கும். அந்த போது ஆப்போசிட்டில் ஒரு 15 வீடு இருக்கும். அந்த லைட் ஹவுஸ் ஒரு போதை இல்லைலாம் ஒன்றுமே இருக்காது, ஒரு லைட் ஹவுஸ் மட்டும்தான் இருக்கும், ஆளுக்கெல்லாம் இருக்காது. அங்கிட்டு சுடுகாடு மாதிரி தான் கிடக்கும். அந்த நேரம் நாங்கள் சொல்கிற நேரம், ஆமாம், ஆத்தங்கரைக்கு நேரம் இருக்கும். நாங்கள் போகும்போது வந்து ஒரு 7-8 வெள்ளம் ஓடிடணும். ஓடினது வளை விட்டுட்டு கிடந்தோம். வளை வளர்க்கும் போது அடுத்து காலையில் விடிஞ்சு விடுச்சு. விடிஞ்சு உடனே வாங்க வளை வாங்கும் போது எப்போ விடிய விட்டு தான் நாங்கள் அங்கே வளை வாங்குறது. என்னென்றால் லாஞ்சி வராது, ஒன்றும் வராது, எந்த இதுன்னு வராது. 6 நாள் தொழில் பார்க்குறது தான், அப்போ லாஞ்சியை வராது. அப்போ வந்து நாங்கள் வளை வாங்கும் போது வந்து ஒரு 15 வளை வாங்கிட்டு மொத்தம் 19 வளை தான் வச்சுருப்போம். அப்போ மொத்தமே அவ்வளோதான் இருக்குது. 19 இங்கேருந்து நாங்கள் என்னன்னா நின்று பார்த்தோம்னா கொடி மரம் தெரியும், கொடி தெரியும், அவ்வளோதான் வளை விடுவோம். இன்னும் நாங்கள் சின்ன ஆளுங்க இங்கே நின்று விளையாடே வளை விட்டு உங்களுக்கு விடிஞ்சிடும். சாயந்தரம் வளை விடும் போது சொல்லுவாப்பில் ஏய் கொடி மீதை கரிதான் பார்க்கணும். ஏறி பார்த்தோம் அந்த முன்னே மேலே நின்று பார்த்தோம்னா தெரியும், அந்த அளவில் தான் வளை இருக்கும். அப்போ வாங்கிட்டு இருக்கும்போது ஒரு 13-14 வளை வந்ததுக்கப்புறம் இங்கிட்டு வளை வாங்கும்போதே கெழுது அந்த வந்துக்கிட்டு இருந்துச்சு, 1-2 வந்துச்சு. அப்போ சொன்னாப்பில் கெழுது வருது, பக்கத்தில் கெழுது இருந்து வருதான்னு பாருங்கன்னு சொன்னால் லேசாக பொழுது கிளம்பி வர பொழுது கிளம்பி வரும்போது வந்து வந்துச்சு. அந்த நேரத்தில் என்னோடனா அப்போ வரவும் எங்களுக்கு அவுத்து விடு வளைய அவுத்து விடு வளையணும் அப்படின்னு சொல்லி சொல்லினாப்பில் எங்கள் அண்ணன். அதோட வளர்ந்துட்டு போகும்போது அப்போ யார் பார்த்துட்டு கிடக்கிறது, விட்டுட்டு போனோம்னா அப்போ போயிருந்தா கொடியை வாங்கியாச்சு. அப்போ சரின்னு சொல்லி என்னை இறக்கி தண்ணியில் இறக்கி விட்டுட்டு அவங்க கொண்டு போயிட்டாப்பில. அப்போ தண்டில் இருக்கிறது இன்ஜின்லாம் கிடையாது, நம்ம தொடுத்துக்கிட்டே இழுத்துக்கிட்டே போகிறதா, இழுத்து இழுத்து போக போக போக ஒரு கொஞ்சம் போகிறோம் போ இழுக்கம் இப்படிமா. அப்போ தான் போயிருந்தாப்பில் போய் 3 இருக்கு, 3 மேலே நல்லா எனக்கு பார்க்க வந்து நல்லா தெரிகிற மாதிரி வெள்ளம் போயிடுச்சு. அவ்வளோ தூரம் போயிடுச்சு. சும்மா அந்த ஒரு வெள்ளத்தில் கடிசுன்னு சொல்கிறது இருக்குது, அதில் தான் உட்காந்துருந்தேன். அப்போ இந்த இப்போ ஓங்கி ஓங்கிலாம் நிறைய கிடக்குங்க, அதனால வந்துட்டு வந்து போய்கிட்டே இருக்குது. அதனால அந்த மீனுக்கு அந்த இதுக்கு வந்து வரும், அந்த மீன் இந்த கிழுது வளைகிறாங்கள அதுக்கு வந்து போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி போயிட்டு வரும்போது நாங்கள் கலந்தோம். அது ஒன்றுக்கும் ஒன்று நமக்கு ஒன்றும் தெரியாது, அது சும்மா சாதாரணமாக கிடக்குறேன். 7 ஒரு 4 5 நேரம் இருந்திருப்பேன். அதுக்கப்புறம் ஓடி வந்தாங்க. ஓடி வந்து ஒரு மதிப்பில் தான் வந்து நான் கையை காட்டுற அளவுக்கு தெரியுற அளவுக்கு வந்து என்னை தேடி பிடிச்சி என்னை எழுத்து ஏற்றிட்டு வந்தாங்க. அப்படிலாம் ஒரு காலம் அந்த முன்னாடி உள்ள காலங்கள் அப்படித்தான்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள் தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை அப்பம் 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தான் மக்களே. அடுத்து மண்டகம் மைக்குண்டு வாவூசி நகர்லேருந்து ஐயா பி கே கனகராஜ் அவங்க எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு ஒரு அழகான கல்லும் கனியாகும் அந்த படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. டி எம் சௌந்தரராஜன் ராசஸ்ரீ மேம் நடித்த ஒரு அழகான பாடம். அதில் வந்து பாட்டு வந்து அழகான பாடல். இது வந்து எவ்வளவோ வருடங்கள் ஆனாலும் இந்த பாட்டு இன்றைக்கு வரையும் வந்து ஒரு சூப்பர் ஹிட் மெகா ஹிட் பாட்டுன்னு சொல்லலாம். பாட்டை கேட்போம். அடுத்து கடலாடி வட்டம் சபரியார் பட்டணத்திலிருந்து ராபர்ட் அண்ணன் எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லிவிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. தாசு படத்திலிருந்து சாமிக்கிட்ட அப்படிங்கிற ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேம், யார் எங்கிருந்து, உங்க பேரு, யாருக்கு வாழ்த்து, என்ன பாடல்?
2: நாங்க ஆர்எஸ் மங்கலத்துல இருந்து பேசுறோம்.
1: சொல்லுங்க மேம்.
2: பேரு ஜெனிஃபர். இன்னைக்கு வந்து காந்தி தாத்தாவுக்கு பிறந்த நாள். அது போக இன்னைக்கு யார் யார் பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ, கல்யாண நாள் கொண்டாடுறாங்களோ, எல்லாருக்குமே வாழ்த்துக்களை சொல்லிருங்க.
1: ஓகே.
2: அப்புறம் வந்து ஜில்லுன்னு ஒரு காதல்ல இருந்து முன்பே வா சாங் போடுங்க.
1: கண்டிப்பா கொடுத்துடலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிமா.
2: ரொம்ப அழகா ஷோ பண்றீங்கண்ணா.
1: ரொம்ப தேங்க்ஸ்.
2: ரொம்ப ரொம்ப அழகா பண்றீங்க. எல்லாருமே உங்களுக்கு விஷ் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த வகையில நானுமே பண்றேன்.
1: ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிமா.
2: காலை வணக்கத்தை சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன்.
1: நன்றிமா.
2: நன்றி.
1: ஆர்எஸ் மங்கலத்திலிருந்து சகோதரி ஜெனிஃபர் அவங்க தான் எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு இன்னைக்கு வந்து காந்தி தாத்தாவுக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு அடுத்து திருமண நாள் பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. ஜில்லுன்னு ஒரு காதல் அந்த படத்திலிருந்து ஒரு பாடலும் கேட்டிருக்காங்க. இன்னைக்கு வந்து புன்னகை தினம். அதாவது நம்ம எவ்வளவு தான் நம்ம கஷ்டங்கள் இதோடு இருந்தாலும், துன்பமோ இருந்தாலும், ஒரு சோகமாக இருந்தாலும், அந்த சுமையில் உள்ள ஒரு சந்தோஷம் வந்து எதுலேயுமே இல்லை. ஏன்னா சிரிப்பில் வந்து நிறைய வெரைட்டியான சிரிப்புகள்லாம் இருக்குது. இதில் வந்து நம்ம அந்த வாயை மூடிக்கிட்டு அந்த உதடு நெளியாமல் ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க, அது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி மக்களே, நம்ம எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் நம்ம சிரிக்கும் போது நம்ம மூளை நரம்புகள்லாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ வந்து அந்த மூளை நரம்புகள்லாம் நம்மளுக்கு ரொம்ப செயல்படும். அதனால் எப்போவுமே நம்ம உம்முன்னு இருக்கவும் கூடாது, ஒரு சோகமாகவும் இருக்கக்கூடாது. அப்பப்போ சிரித்து நம்ம உடம்பையும் நம்ம பாதுகாத்துக்கிறோம். பாடல்கள் வருது தொடர்ந்து. இணைஞ்சிருங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: எந்த கிருமினாலையும் பாதிப்பு ஏற்படுத்த முடியாத உயிரினம் எதுன்னு தெரியுமா? அதற்கான விடை சுறாமீன். இயற்கையாவே சுறாமீன்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை வச்சிருக்கிறதுனால எந்த வைரஸாலும் நுண் கிருமிகளாலும் பாதிக்கப்படுறது இல்ல. சுறாக்கள் அதிகமான செவித்திறனும் முகர்ந்து பாக்குற திறனுமே கொண்டது. சுறாக்கள் 440 வகை இருக்குது. இதுல 30 வகை சுறாக்கள் மட்டும்தான் மனுஷங்களை தாக்கும். சுறாக்கள் மாச கணக்கா பட்டினி கிடந்தாலும் அதோட உடல் அமைப்புல எந்த மாற்றமும் ஏற்படாது. காரணம், அது ஈரல்ல சேமிச்சு வச்ச கொழுப்பும் எண்ணெயும் சுறாக்களை பசி இல்லாம பாத்துக்கிறோம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள். தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: இணைந்திருக்கீங்க கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க. அடுத்து ஒரு புன்னகைக்காக ஒரு அழகான பாடல், அடுத்து ஒரு வாய்ஸ் நோட்.
2: அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவருக்கும் என் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துகள் மற்றும் தங்கமான தங்கம் மண்களுக்கு என்னோட காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் அப்பா தர்மராஜ் அவருக்கு இன்னைக்கு பிறந்தநாள், அதனால இரண்டு பாட்டுகள் போடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்னென்ன பாட்டுனா, நீண்ட நீண்ட காலம் நீண்டு வாழ வேண்டும் பாட்டும், அப்புறம் ஹே கொம்பன் கடலாடி கடலே சுற்றும் மன்றாடி பாட்டும் போடணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: அரியலூர் மாவட்டத்திலிருந்து தர்மராஜ் அண்ணன் அவங்க மகன் தான் பேசியிருக்காங்க. தர்மராஜ் அண்ணன் அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. தர்மராஜ் அண்ணனுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு இரண்டு பாடல்கள் கேட்டிருக்காங்க. தம்பி, ஒரு பாடல் தான் கொடுக்க முடியும், ஏன்னா எல்லாருமே அதே மாதிரி கேட்பாங்க. நீங்கள் கேட்ட பாடலில் ஒரு பாடல் வருது. அடுத்து அக்கா மடத்திலிருந்து ராஜு அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு பொண்ணுக்கேற்ற புருஷன் படத்திலிருந்து ஒரு அழகான பாடலும் கேட்டிருக்காங்க. பிறந்தநாள் கொண்டாடும் தர்மராஜ் அண்ணனுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை கடல் ஓசை பண்பலை 90.4 சார்பாகவும் எனது சார்பாகவும் தெரிவிச்சுட்டு இதோட நம்ம நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நமது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை பண்பலை 90.4 வரட்டா.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரமும் உங்ககிட்ட பேச போறது நான் உங்க அமிலி ஜெனிஃபர். இன்னைக்கு நாம எல்லாருமே கையில வச்சிருக்கிற போனை உத்து உத்து பாத்துட்டு இருக்கோம். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸோ, இன்ஸ்டா ரீல்ஸோ, இல்லை ஃபேஸ்புக்கில் யாராவது போட்ட மீம்ஸோ என்னவோ. இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன தெரியுமா? காலையில் வேக வேகமாக கண்முழிக்கிறதுல ஆரம்பிக்குது நம்மளோட டிஜிட்டல் வாழ்க்கை. கண்ணை திறந்ததும் முதல்ல நம்ம கை ஃபோன் மேலே தான் விழுது. காஃபி டீ குடிக்கிறோமோ இல்லையோ, ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கான்னு பார்க்கறது தான் முதல் வேலையாக போச்சு. டீ கடை பெஞ்சிலிருந்து ஏன் தூங்க போகிற வரைக்கும் இந்த 5 இன்ச் ஸ்க்ரீன் தான் நம்ம உலகமே. டீ கடையில் காசு கொடுக்க கூட கூகுள் பே ஃபோன்பேன்னு ஸ்கேன் பண்ணுற காலத்தில் வந்து நிற்கிறோம். கையேந்திபவனுக்கே கியூஆர் கோடு வந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். எல்லாமே ஆன்லைன், எல்லாமே டிஜிட்டல், எல்லாமே ஸ்பீடு. ஆனால் இந்த சௌகரியம் எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த நாணயத்துக்கு இன்னொரு பக்கமும் இருக்கே, அதுதான் ஆபத்து. நாம ஸ்மார்ட் போனை வச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்கும்போது நம்மளையே குறி வச்சு ஒரு கூட்டமே வளவிரிச்சு காத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை. நம்ம கண்ணுக்கே தெரியாமல் நம்ம வீட்டுக்கு வராமலே நம்ம பாக்கெட்டை காலி பண்றதுக்குன்னே ஒரு கூட்டம் கிளம்பியிருக்காங்க. அவங்க தான் ஆன்லைன் கொள்ளையர்கள். இவங்க கைவரிசை எப்படி இருக்குன்னு தெரியுமா? ரொம்ப பவ்யமா பேசுவாங்க. சார், நான் இந்த பேங்க்ல இருந்து உங்களோட பேசுறேன், உங்க ஏடிஎம் கார்டு பிளாக் ஆக போகுது, உடனே உங்க ஓடிபி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாமளும் பயந்து போய் ஐயையோ நம்ம பணத்துக்கு என்னமோ ஆக போகுதுன்னு நடுங்கிக்கிட்டே அவங்க கேட்குற நம்பரை கொடுத்துருவோம். கொடுத்த அடுத்த செகண்ட்ல நம்ம அக்கௌண்ட்ல இருந்து மொத்த காசும் மொத்தமா போயிடும். இல்லைன்னா வேற மாதிரி கூட தூண்டில் போடுவாங்க. வாழ்த்துக்கள் சார், உங்களுக்கு 1.5 கோடி பணம் வந்திருக்கு லாட்டரியில, உடனே இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பார்த்ததுமே நம்ம மனசுல ஒரு இன்ப அதிர்ச்சி. அடடா, இனிமே நாமளும் கோடீஸ்வரன் தானன்னு நினைச்சிட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணிடுவோம். சமீப காலமா இவ்வளோ காசு போடுங்க, பல மடங்கு லாபம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் மோசடிகள் நிறைய நடந்துட்டு இருக்கு. இன்றைக்கான நிகழ்ச்சியில நம்ம அதை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அடுத்ததா பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: OSIFM 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வாஷிங்டன், எனக்கு 36 வயசாகுது. எனக்கு நான் பிறந்து வளர்ந்ததுலாம் ராமேஸ்வரம். பாம்பனுக்கு வந்து ஒரு 15 வருஷம் 18 வருஷம் இருக்கும். 2013 ஜனவரி 26 முக்கியமாக வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத சம்பவம்னா அது ஒரு மிகப்பெரிய சம்பவம். ராமேஸ்வரத்தில் கடலுக்கு போய்கிட்டு இருந்தோம். கடலுக்கு போனால் எங்கள் அக்காவுக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. மாப்பிள்ளை பார்த்தா நாங்கள் ரொம்ப இல்லாத குடும்பம், ரொம்ப கஷ்டப்பட்டோம். என் கூட பிறந்தது 5 பொண்ணு, நானும் என் தம்பியும் தான். என் தம்பியும் நான் தான் கடலுக்கு கூப்பிட்டு போகிறேன். ரெண்டு பேரும் ஒரே போட்டில் தான் போகிறோம். மறுவாரம் எங்கள் அக்காவுக்கு நிச்சயம் வைக்கணும். எங்கள் அம்மா நிச்சயத்தை நிச்சயம் வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையடான்னு சொல்லி சொல்லும்போது, அம்மா நீங்கள் ஏம்மா யோசிக்கிறிய, நான் பார்த்துக்கிறேம்மான்னு சொல்லிட்டு நான் கடலுக்கு போயிருக்கேன். கடலுக்கு போயிட்டு வந்தால் முத நாள் போனோம், நல்ல பாடு, நிச்சயம் முடிஞ்சிட்டு. கல்யாணம் நெருங்கி வருது. கல்யாணம் நெருங்கி வரும்போது நான் போன போட்டில் வந்து டீசல் ஏர்லாக் ஆகிட்டு பெட்டி இழுத்துட்டு வந்த போட்டு அணியத்தில் கயிறு மடக்கியிருந்தோம் கம்பையில். நாங்கள் எல்லோரும் அந்த எதிர்பாராத விதமாக நாங்கள் எல்லோரும் அணியத்தில் உட்காந்து மீன் சாப்பிட்டு மீன் அவிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு குனிஞ்சு ஒரு மீன் துண்டு எடுக்கும்போது என் உயிர் என்னிட்ட இருந்து தப்பிச்சிச்சு. நான் உயிராக நேசித்த ஒருத்தன் என் மடியிலேயே சரிஞ்சு விழுந்தான் அந்த கம்பை பிடுங்கி. அலையோட சீற்றத்துக்கு மார்சாவோட கடல் அலைகளோட சீற்றத்துக்கு அந்த கடல் அந்த கம்பம் மரக்கம்ப போட்டில் உள்ள ஆங்கர் மடக்கிற கம்பையானது பிடுங்கி அடித்ததில் ஸ்பாட்லேயே நெத்தி புலந்து ஸ்பாட்லேயே இறந்துட்டாப்புல. வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத சம்பவம். எனக்கு நடக்க வேண்டியது அந்த அண்ணனுக்கு நடந்துச்சு. நான் குனிஞ்சு ஒரு மீன் துண்டு எடுத்தது முழிச்சு பார்த்தா என் முகமெல்லாம் ரத்தம், என் ஆத்மா வெளியில் இருந்துச்சு. ஐயோ, நம்ம அக்காவுக்கு கல்யாணம் வச்சுருக்கோமே, நம்ம செத்துட்டோமே, நம்ம குடும்பத்தை யார் பார்ப்பான்னு சொல்லி நினச்சான். அப்போ பக்கத்தில் இருந்த சக நண்பர் ஒருத்தர் தையை தட்டி என்னோட ஆத்மாவை உள்ளே கொண்டு வர வச்சார். கண்ணு முன்னாடி என் ஆத்மா வெளியில் இருக்கிறத நான் பார்த்தேன். ஒரு 2 மாதம் கடலுக்கு போகலை. அதோடு நாங்கள் காலிபண்ணி இங்கே வந்தது தான், ஊரை விட்டு காலிபண்ணி வந்துட்டோம். அவ்வளோ இது பித்து பிடிச்ச மாதிரி இருந்தேன். நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: கடலோசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறது நான் உங்க அமலி ஜெனிஃபர். டிஜிட்டல் உலகத்துல ஆன்லைன் மோசடி ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்குங்க. நாளுக்கு நாள் ஆன்லைன்ல பணம் அனுப்புறது, அதை பயன்படுத்துறதுன்னு எல்லாமே அதிகமாக்கிட்டே போறதால நிறைய பேர் அதுல வர்ற ஏமாத்து வேலைகள்ல மாட்டிக்கிறோம். வீட்டுல இருந்தே பார்ட் டைம் ஜாப், யூடியூப்ல லைக் போட்டா பணம்னு சொல்லி பல வழிகள்ல ஆசை காட்டி ஏமாத்துறாங்க. இதனால நம்ம பணத்தையும் இழந்து மனசும் ரொம்ப கஷ்டப்படுறோம்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஆன்லைன்ல ஏமாந்துட்டா உடனே போய் காவல்துறையில இல்லைனா சைபர் கிரைம் வெப்சைட்ல புகார் கொடுக்கணும். நம்ம ஏமாற்றப்பட்ட 24 மணி நேரத்துக்குள்ள புகார் கொடுத்தாதான் காவல்துறையினரால பணம் எங்க போச்சுன்னு உடனே கண்டுபிடிக்க முடியும். காவல்துறை போக பயமா இருக்கிறவங்க 24 மணி நேரமும் வேலை செய்யற சைபர் கிரைம் புகார் அளிக்கும் தளத்தை பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாம ஏதாவது உதவி வேணும்னா 1930 என்ற நம்பருக்கும் கால் பண்ணலாம். இல்லன்னா cybercrime.government.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்கும் போய் புகார் அளிக்கலாம். இந்த தளத்துல ரிப்போர்ட் சைபர் கிரைம் கிளிக் பண்ணினா அடுத்த பக்கத்துல அதுக்கான ரூல்ஸ் எல்லாமே இருக்கும். அதை நம்ம படிச்சு பார்த்துட்டு ஓகே பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம புகார் எந்த வகையை சேர்ந்ததோ அதுக்கான புகார் பட்டனை அழுத்தி அதுல சிட்டிசன் லாகின் இருக்கிறத செலக்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதை தொடர்ந்து அடுத்தடுத்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கிடையில காளிதாஸ் அவங்க களத்துல இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கம், உங்க பேரு அவர் உங்களை பத்தி சொன்னாங்க?
5: காளிதாஸ், நான் வந்து பாமணன், ஆட்டோ டிரைவர்.
4: இப்ப சமீப காலமா ஒரு ரூபாய் வந்து போடுங்க, அதை பல மடங்கு லாபம் வந்து ஈட்டலாம் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட இருந்து நிறைய பேர் காசு வாங்கி அதை வந்து மோசடி வந்து பண்றாங்க அப்படிங்கிற தகவல் நிறைய கேள்விப்படுறோம். இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா இதுல இருந்து மாட்டிக்கிறாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்?
5: இது நிறைய இந்த மாதிரி நிறைய சிப்ஷன் கம்பெனி, இந்த மாதிரி நிறைய கம்பெனிகள் ஓபன் பண்ணி இந்த மாதிரி மோசடிகள் நடக்குது. இதுல இருந்து தப்பிக்கணும்னா முதல்ல இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையற்ற தனமான செயல்கள் மூலம் நம்ம வந்து மூட நம்பிக்கையோடு நம்பக்கூடாது. அவங்க வந்து சொல்லும்போது அப்படித்தான் நம்மளுக்கு வந்து பணத்தாசை வந்து மனிதர்கள் இடத்துல ஏற்றி வர்றது வழக்கமான ஒன்று. இப்படி நமக்கு வந்து 5000 போட்டால் 10000, 10000 போட்டால் 20000, யாரும் வந்து டபுள் மடங்கு எந்த ஒரு உழைப்பும் எந்த விதமான ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் இதுக்கு போதிய ஆவணங்கள் இல்லாமல் நம்ம வந்து அதில் போய் மாட்டிக்கிடக்கூடாது. அப்போ இதை வந்து நம்ம முற்றிலும் தவிர்க்கிறது தான் ஒரு இதுக்கு ஒரு முழுமையான தீர்வாக இருக்குமே தவிர, இதில் வந்து நம்ம மாட்டிக்கிட்டதுக்கப்புறம் நமக்கு அந்த பணம் கிடைக்காது. நம்ம ஒருத்தரை வச்சு கொடுத்துருந்துருப்போம், அவர் நான் கம்பெனியில் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி அது அடுத்தடுத்த மேலிடத்தை சொல்வாங்களே தவிர, மற்றபடி இந்த கம்பெனி மோசடி பண்ணிட்டு அது வாட்டுக்கு போயிடும். நம்ம இங்கே வந்து பணத்தை கொடுத்துட்டு பரிதாப நிலையில தான் இருக்கணும். அதனால் இந்த மாதிரி சொல்லும் பொழுது இதை வந்து நம்ம முற்றிலும் தவிர்க்கிறது தான் இதுக்கு முழுமையான ஒரு தீர்வாக இருக்கணுமே தவிர, மற்றபடி இதை நம்ம அப்படி பணம் போடுறதா இருந்தால் கொண்டு போய் ஒரு பேங்கில் போடலாம், போஸ்ட் ஆஃபீஸில் போடலாம், அதை விட்டுட்டு இந்த மாதிரி டபுள் அமௌண்ட் கிடைக்குதுங்கிறதுனால கொண்டு போய் மூட நம்பிக்கையில் கொண்டு போய் போட்டுறக்கூடாது. அதுக்கான முழுமையான தீர்வு இருக்கா, அதுக்கான ஆவணங்கள் இருக்கா, அந்த அலுவலகத்துடைய முழு விவரம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கா, இதெல்லாம் நம்ம வந்து தெளிவாக வந்து விவரிச்சுக்கிட்டு தான் நம்ம அதை செய்யணும். மேக்சிமம் இதை வந்து தவிர்க்கிறது தான் நம்மளுடைய பணத்துக்கு ஒரு பாதுகாப்பு.
4: இந்த மாதிரி வேற ஏதாவது மோசடிகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்?
5: அந்த மாதிரி கம்பெனி பேர் தெரியல, ஆனால் இது மாதிரி என்னுடைய ஆட்டோ ஓட்டுற ஒரு நண்பர் ஒரு ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க. அந்த கம்பெனி பேர்லாம் நமக்கு தெரியல. இந்த மாதிரி பணம் போட்டேன், போட்ட இடத்துல இந்த மாதிரி பணம் எங்களுக்கு மிஸ் ஆயிடுச்சு, அது எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வச்சு போட்டோம், அவரை போய் பிடிச்சோம்னா அவரும் கம்பெனியில் தான் நானும் பணத்தை போட்டேன், என் இடத்துல அந்த பணம் வந்து சேரலை, அவரும் என்னுடைய பணமும் அதில் இருக்குது, நானும் தான் உங்களை மாதிரி நம்பி போட்டேன், ஆனால் அந்த பணம் என்கிட்ட வரலைன்னு சொல்லி இந்த மாதிரி போலீஸ் கம்ப்ளைண்ட் அந்த அளவுக்கு போயிடுச்சு. அதனால் இந்த மாதிரி சொல்லும் பொழுது அதை நம்ம நான் நம்பிக்கிட்டு அதை ஒன்றி பணத்தை போடுறது நம்மளுடைய முட்டாள்தனம், அதை வந்து நம்ம வந்து தவிர்த்துக்கிறது தான் நல்லது.
4: நன்றி.
3: காளிதாசனை சொன்னதுல இருந்து ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சீட்டு கம்பெனிகள்ல போய் ஏமாந்துடுறது, இல்ல பணத்தாசையை ஏத்தி விட்டு நம்மள எந்த வகையில ஏமாத்தலாம் அப்படின்னு ஒரு கூட்டம் அலைஞ்சிட்டே இருக்கும். இந்த மாதிரி நடக்கும்போது நம்ம எந்த மாதிரி பணங்களை சேவ் பண்ணலாம் அப்படின்னு பேங்க்ல போய் சேவ் பண்ணலாம், போஸ்ட் ஆபீஸ்ல பணம் போடலாம், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து காளிதாசன் ரொம்ப தெளிவாவே நம்ம மக்கள் எல்லாருக்கும் புரியுற மாதிரி தெளிவுபடுத்திருக்காங்க. இதை தொடர்ந்து ஆன்லைன் மோசடிகள்ல ஒருவேளை நம்ம சிக்கிட்டோம் இல்லைன்னா அதுல இருந்து எப்படி நம்ம வெளியே வருது அப்படிங்கறத பத்தி அடுத்தடுத்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருக்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க அமளி ஜெனிபர். ஆன்லைன் மோசடியில மாட்டிட்டா என்னென்ன பண்ணலாம், சைபர் கிரைம்ல ரிப்போர்ட் பண்ணலாம், இந்த விஷயங்களை பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருந்தோம். அந்த வகையில அதுக்கப்புறம் நம்ம போனுக்கு வர்ற ஓடிபி நம்பரை கொடுத்துட்டு கீழே இருக்கிற கேப்சாவை நிரப்பி சப்மிட் பட்டனை அழுத்தணும். கேப்சான்னு எல்லாருமே ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு தெரியாது. கேப்சா அப்படின்னா எப்பயுமே நம்ம ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணும்போது கீழே வந்து ஒரு பாக்ஸ்ல வந்து இங்கிலீஷ் எழுத்தும் நம்பர்களும் கலந்துருக்கும், அது ஒரு மாதிரி கொலாப்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் தாங்க கேப்சா நம்பர். அந்த கேப்சா நம்பர்ல கீழே உள்ள பாக்ஸ்ல அதுல என்னென்ன எழுத்து நம்பர்லாம் இருக்கோ அதெல்லாம் கொடுக்கணும். இதுதான் கேப்சா. அடுத்த பக்கம் ஓபன் ஆனதும் எந்தெந்த மாதிரி சைபர் குற்றம் நடந்துச்சுன்னு பார்த்து அதை தேர்ந்தெடுக்கணும். அதுல பொதுவான தகவல், பாதிக்கப்பட்டவர் தகவல், சைபர் கிரைம் தகவல் முன்னேற்றம்னு 4 பிரிவா ஃபார்ம் இருக்கும். அதுல கேக்குற எல்லா விவரங்களையும் சரியா நிரப்பணும். அப்புறம் நம்ம கொடுத்த விவரங்கள் எல்லாமே சரியான்னு 1 தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிட்டு சப்மிட் பட்டனை அழுத்தணும். அதுக்கு அடுத்து வர்ற பக்கத்துல நம்ம கிட்ட இருக்கிற முக்கியமான டாக்குமெண்ட், அதாவது நாம எப்படி எந்த நிறுவனத்தால பாதிக்கப்பட்டோம், ஏமாத்தப்பட்டோம் அப்படிங்கறதையும், ஏதாவது பணம் அனுப்புன விவரங்கள் ஏதாவது இருந்தாலும் இப்படி எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிட்டு சேவ் பட்டனை அழுத்தணும். அதுக்கப்புறம் நம்மள ஏமாத்தின ஆளோட விவரங்களையும் சேர்த்து கொடுத்துட்டு எல்லாமே கரெக்டான செக் பண்ணி சப்மிட் பண்ணிட்டா நம்ம புகார் பதிவாயிடும். புகார் சக்சஸா பதிவாயிருச்சு அப்படின்னா நம்ம மொபைலுக்குமே ஒரு மெசேஜ் வரும், மத்த டீடைல்ஸ் எல்லாமே நம்மளோட மெயிலுக்கும் அனுப்பி வச்சிருவாங்க. ஏமாத்து வேலைகள், ஆன்லைன்ல பணம் அனுப்புறதுல பண்ற தில்லு முள்ளு, ஆன்லைன் பேங்கிங் ஃப்ராட்னு எந்த மாதிரி சைபர் கிரைம் தப்பு நடந்திருந்தாலும் புகார் கொடுக்கறப்போ அதுக்கான ஆதாரத்தை கண்டிப்பா கொடுக்கணும். நம்ம கிட்ட இருக்கிற எல்லா வகையான ஆதாரங்களையும் இதோட நம்ம சேர்த்து கொடுத்துட்டோம்னா சைபர் கிரைம் காவல்துறை அதிகாரிகளால குற்றவாளிகளை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். தொடர்ந்து இணைஞ்சிருங்க நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில. அடுத்ததா பாடல் வருது, இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
3: நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். ஆன்லைன் மோசடிகளை பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில எனக்கு ஒரு கதையுமே ஞாபகத்துக்கு வருது. ஒரு பொண்ணு வந்து மொபைல் ரொம்பவே யூஸ் பண்ணுவாங்க. அந்த வகையில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்பில் இருந்து ஒரு கால் வந்திருக்கு. உங்களுக்கு வந்து இப்படி ஒரு கார் விழுந்திருக்கு, நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலி மேம், உங்கள் நம்பருக்கு வந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து கார் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுமே நம்பிக்கிட்டு எப்பயுமே நமக்கு இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் வரும்போது அது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு யாராக இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் நம்ம தடுமாறுறது தான். அந்த வகையில் அந்த பொண்ணுமே அப்படி தான் தடுமாறி இருக்காங்க. சரி, அதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்னு இவங்களுமே கேட்டிருக்காங்க. அந்த தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதுக்கு நீங்கள் முன்னாடியே ஒரு அமௌண்ட் பணம் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே கார் தான் வரப்போதே, அமௌண்ட் என்ன கம்மியாக தானே இருக்கும் அந்த மாதிரி மைண்டில் செட் பண்ணிவிட்டு, சரி எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க ஒரு கியூஆர் கோடு ஒன்று அனுப்பியிருக்காங்க. அதை அனுப்பி 12,500 நீங்கள் அனுப்புங்க மேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த பொண்ணுமே 12,500 அனுப்பிட்டாங்க. ஒரு 2-3 days கால் வரல. மறுபடி என்னடா நம்ம பணம் அனுப்பிட்டோம், இன்னுமே ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மறுபடி கால் பண்ணியிருக்காங்க. எடுத்து என்ன சார் இப்படி 12,500 அனுப்புனேன், ஒரு ப்ராசஸும் என்ன ஏது என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரில, நீங்களுமே எனக்கு கன்வே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே சொல்லியிருந்திருக்காங்க. அதோட மேம் ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 40% ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு மேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட அவங்களுமே கூலாகிட்டு இருந்திருக்காங்க. இன்னும் ஒரு 4 நாள் கழிச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மறுபடியும் கால் பண்ணியிருக்காங்க. மேம் உங்களுக்கு ஒரு 90% முடிஞ்சிருச்சு, ஆனால் இன்னும் கொஞ்சம் பணம் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுமே கொஞ்சம் ஆசைப்பட்டுட்டு, சரி நமக்கு தான் கார் வரப்போதே அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், 12,500 ரெண்டு மடங்காக போட சொல்லியிருக்காங்க. 12,500 ரெண்டு மடங்குனா 25,000 ஆச்சுல, அவங்களுமே நம்பி 25,000 அனுப்பியிருக்காங்க. இதே மாதிரியே ஒரு 2-3 days ஒன்றும் இல்லை, ஒரு 4 days கழிச்சிட்டு மறுபடியும் அந்த தரப்புலேருந்து மறுபடியும் கால் வந்திருக்கு. மேம் உங்களுக்கு 99% உங்களுக்கு வந்து ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு, இன்னும் ஒரு 3-4 நாளில் வந்து உங்களுக்கு வந்து கார் வந்து உங்கள் வீட்டு வாசலில் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் 25,000 பே பண்ணியிருந்தீங்கல்ல, அதை வந்து 2 மடங்காக 50,000 அனுப்புங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு சுதாரிச்சுக்கிட்டாங்க. சுதாரிச்சுட்டு என்ன பண்ணியிருக்காங்க, நான் தானே பணம் உங்களுக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் எந்த ஒரு ப்ராசஸ் ரிப்போர்ட்டுமே எனக்கு தரலையே, நான் எதுக்கு நான் உங்களுக்கு பணம் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே கால் வந்து கட் ஆயிடுச்சு. காவல்துறையில் போய் கம்ப்ளைண்டும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பணத்தையுமே வாங்கலை. அவங்க ரொம்ப நாள் கழித்து கூச்சப்பட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு 1 week கழித்து தான் போயிருக்காங்க. எப்பயுமே இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது நம்ம ஒரு 24 hoursக்குள்ளேயே நம்ம போயிடணும். இவங்க லேட் ஆனனால அந்த பணத்தையுமே அவங்க பெற முடியல. இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கிறத நம்ம வந்து ஆன்லைன் மோசடிகளில் வந்து ஒரு சில பேர் ஏமாற்றப்படுறத நம்ம காதுகளால் கேட்குறோம். இப்போ களத்திலிருந்து ஆனந்தண்ணா இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படின்னு கேட்கலாம்.
4: வணக்கம் அண்ணா, உங்கள் பேர் அப்புறம் உங்களை பற்றி சொல்லுங்கண்ணா.
5: என் பேர் ஆனந்த், நான் பாமன் இருக்கேன்.
4: ஆனால் இப்போ சமீப காலமாக நம்ம மக்களிடையே ஒரு ஆன்லைன் மோசடிகள் அப்படிங்கிறது நிறைய நடந்துட்டுருக்கு. என்னதான் மோசடி பண்ணிவாங்க, மோசடி யாருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலும் ஒரு சில பேர்ட்ட வந்து ஏமாந்து நிறைய பேர் மக்கள் வந்து பணத்தை இழந்துட்டு தான் இருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிறது?
5: அதாவது மக்களுடைய வந்து ஆசை எதிராசை, அது வந்து ஒரு 10,000 ரூபா போடுறோம் அப்படின்னா ஒரு 20,000 ரூபா கிடைக்குதுன்னு சொன்ன உடனே ஒரு பக்கம் 1,00,000 ரூபா இப்போ போட்டால் 50,00,000 ரூபா கிடைக்குதுன்னு அவங்க ஆசைப்பட்டு அவங்களுக்கு வந்து ஒரு என்ன
4: இப்போ அவங்க வந்து பெரிய பெரிய கனவுகள் கண்டு வச்சிருப்பாங்க. இப்படி போட்ட உடனே உடனே நமக்கு இவ்வளவு கிடைக்குதுன்னு உடனே அவங்க நினைச்சு போட்டுடுறாங்க. அதை போட்டுட்டு அதோட விளைவுகளை அவங்க சந்திக்கிறாங்க. இப்ப கூட ரீசெண்டா மதுரையில பாத்திருப்பீங்க, எவ்வளவு பேரு பணத்தை போட்டுட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய நிறைய பேர் ஆடு சீனி ஈனெல்லாம் எல்லாம் வீடை வித்துலாம் போட்டுருக்குறதா சொன்னாங்க. அதை பார்க்கும்போதுதான் அவங்களுக்கு கண்ணி வருது. அவங்களுடைய ஏழாமையை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. பயன்படுத்திக்கிட்டு அவங்க வந்து பணம் ஓரளவுக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் அதை தூக்கிட்டு அவங்க வாட்டில கிளம்பிடுறாங்க. இதனால பாதிக்கப்படுறது மக்கள் தான். நான் என்ன சொல்றேன்னா, பொதுமக்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து இது பண்ணக்கூடாது, ஈடுபடக்கூடாது. பணம் சம்பாதிக்கிறீங்களா, பேங்க்ல போட்டு வைங்க, அதை விட்டுட்டு பணத்தை தரான் உடனே உடனே போட்டோ இப்படி கிடைக்குதுன்னு நீங்க அதை பார்த்து ஏமாந்துறாங்க. தயவு செய்து, இப்ப மதுரையில நடந்தது பேரதிர்ச்சிக்குள்ளாக்கிருக்கு, எனக்கு ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. இனிமே இந்த மாதிரி நிகழ்வு நடக்கக்கூடாதுன்னா நீங்க வந்து கொஞ்சம் உஷாரா இருக்கணும், மக்கள் உஷாரா இருக்கணும். அதே நேரத்துல மக்கள் வந்து விழிப்புணர்வோட எது யாரு வந்து கேட்டாலும் அதை வந்து சரியா கேள்வி கேட்டு எல்லாம் பண்ணி ப்ராப்பரா அது எவிடன்ஸோட பண்ணணுன்றது என்னுடைய கருத்து. இந்த மாதிரி வேற ஏதாவது மோசடிகளை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த சீட்டு இதெல்லாம் பண்றாங்கல்ல, ஆன்லைன் ரம்மி, இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய பேர் என் நண்பனே பாதிக்கப்பட்டிருக்காப்ல, நிறைய இது நடந்திருக்கு. இப்ப அவன் வீடு வாசல்லாம் வித்து எல்லாமே இப்ப வாடகை வீட்டுலதான் இருக்கான். இந்த மாதிரி சூழ்நிலை என் நண்பருக்கே நடந்திருக்கும் போது என் மக்கள் இப்போ வந்து சேஃப்டியா இருக்குன்றதுக்காக சொல்றேன். மதுரை விஷயம் இப்ப என்ன ரொம்ப பாதிச்சிருக்கு. அதனால நான் சொல்றேன், இனிமையாவது கொஞ்சம் சேஃபா எதுவா இருந்தாலும் பார்த்து சிந்திச்சு செயல்படுங்கன்றது என்னுடைய கருத்து.
6: ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துல வந்து பகிர்ந்துகிட்டீங்கன்னா எல்லாம் சரியா நடக்கும் நம்புவோம். உங்களுக்கு என்ன பாடல் சொல்லுங்க.
4: எனக்கு ஒவ்வொரு பூக்களுமே பாட்டு தான் எனக்கு. ரொம்ப நன்றி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமிலி ஜெனிஃபர். இப்படிதாங்க எனக்கும் தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சோசியல் மீடியால ஒரு டிரெஸ் பாத்திருக்காங்க. உடனே இந்த டிரெஸ் வேணும், உங்ககிட்ட ஸ்டாக் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அவங்களும் உடனே ஓ ஸ்டாக் இருக்கே அப்படின்னு சொல்ல, இவங்களும் பைசா எவ்வளவு அப்படின்னு கேட்க, கொரியர் சார்ஜோட சேர்த்து 50 ரூபா ஆகும், சேர்த்து ஒரு அமௌண்ட்டையுமே சொல்லியிருக்காங்க. அவங்களுமே ஒரு ஸ்கேனருமே அனுப்பியிருக்காங்க, இவங்களுமே பணத்தை அனுப்பிட்டு ஸ்கிரீன்ஷாட்டும் போட்டிருக்காங்க. இதுக்கிடையில அட்ரஸும் கேட்டிருக்காங்க, அவங்களும் கொடுத்துருக்காங்க, பேக்கிங் ஆயிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் நம்பிட்டாங்க, ஏன்னா அவங்க நடந்துகிட்ட விதம் அப்படி நம்மளை ஏமாத்துற மாதிரி தெரியல அப்படின்னு இவங்களும் அவங்கள ரொம்ப நம்பினாங்க. இதுக்கிடையில ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, மூணு நாளுமே ஆச்சு, இவங்க மறுபடியும் கேட்க ஆரம்பிச்சாங்க, என்ன மேம் இன்னுமே ஆர்டர் போட்டது வரலையேன்னு. அவங்க கேட்டதுக்கு ஒரு ஃபேக்கான ட்ராக்கிங் நம்பரையும் கொடுத்துட்டு இவங்கள பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க ஓயாம மெசேஜ் போட்டு பார்த்துருக்காங்க, நோ ரிப்ளை. அப்பதான் அவங்களும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓ நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு. உடனே ஃபோன் நம்பர் இருக்குன்னு நினைச்சு கால் பண்ணலான்னு போய் பார்த்துருக்காங்க, அதோட பார்த்தா ஃபோன் நம்பர் இல்லை, என்ன பண்ண அவ்வளோதான். அதுக்கப்புறம் சோசியல் மீடியா பேஜை நம்புறதே இல்லை அவங்க. இதுல இவங்களும் தவறு பண்ணிருக்காங்க, ஏதோ ஜிபே பண்ண சொன்னதும் பண்ணிட்டாங்க, என்ன ஏதுன்னு தெளிவா கவனிக்கல, மொபைல் நம்பர் தான் ஃபர்ஸ்ட் கவனிச்சிருக்கணும். சில சோசியல் மீடியாக்கள்ல ஒரு சில பேர் செய்யற தவறு தான் இது. இதுல நம்ம தான் தெளிவா இருந்து சரியா தவறான்னு சிந்திச்சு செயல்படணும். இதுல முக்கியமா நம்மள முன்கூட்டியே பணம் கிட்ட சொன்னா நம்ம தெளிவா உசாரா இருக்கணும். அப்புறம் போட்டோஸ் எல்லாமே தெளிவா இருக்குதா, வெப்சைட் பேர்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதுவும் இருக்கா, இது உண்மையான வெப்சைட் தானான்னு நம்ம தான் புரிஞ்சுக்கணும். அடுத்ததா பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4 நேசகரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர்.
3: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை FM சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டி சொல்கிறோம்.

0: ஓசையப்பம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் சேவியர். தனித்து மடம் சூசேபுரம். வயசு 44. நான் 8 வயசுல கடலுக்கு போயிட்டு 2 பார் தான் படித்தேன். குடும்ப சூழ்நிலை கஷ்டத்தினால கடலுக்கு போயிட்டான். 9-10 வருஷம் இருக்கும். காற்று வரத்துல கடலுக்கு போயிட்டோம். 4 பேர் போய் ட்ராவல் ஆகி கடந்துட்டோம். 3 நாள் கரையவே வரல. இங்கேருந்து மண்டபத்துக்கு கடலுக்கு போயிருந்தோம். 3 நாளைக்கு நடுதீவு கோவர்த்தீவு ஓரத்தில் போனோம். போக காற்று இழுத்துட்டு போயிட்டு 3 நாள் கடந்த யாரும் தேடி வரல. போட்டு அன்னைக்கு தான் 5 போட்டு தாழ்ந்துருச்சு. சரியான காற்று அடியாத்து கச்சான். யாரும் தேடி வரல. நாங்களாம் 3 பேரும், நான் போனது 3 பேரும், நான் தான் பெரிய ஆள். அப்போ எனக்கு வயசு 32 வயசு இருக்கும். எங்கே போட்டு ட்ராவல் ஆகி கிடந்துச்சு. நேவியை பார்த்தா நேவி வரல. அவட நாங்கள் 4 பேர் இருந்து வேலை செஞ்சு பையப்பே ஓடி வந்து 3 நாள் கழிச்சு என்ன பக்கத்தில் தான் தீவு இருக்குது, அதில் போய் பிடிச்சிருவோம்னு சொல்கிறது. ஆனால் உயிர் போகாது, போய் நம்ம தீவில் சோழலை அடைஞ்சிருவோம்னு சொல்கிற தைரியம் இருந்துச்சு. சாப்பாடுலாம் இல்லை, அந்த கொஞ்சம் கஞ்சி இருந்துச்சு, அதை கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சுக்கிட்டு வலி தெரிஞ்சு ஓடி வர்றதுக்கு ஜிபிஎஸ் இருந்துச்சு. அப்போ இந்த செட்டு கூப்பிட்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை. இப்போ அந்த வாக்கி டாக்கி செட்டு இருக்குல்ல, அதனால போட்டில் தகவல் கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி செட்டு எதுவும் இல்லை, வாக்கி டாக்கி எதுவும் இல்லை. அது போனால் இன்ஜின் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அப்படியே பைப்பே தீ உளும்பு பிடிச்சே ஓடும்னு சொல்லி வந்துட்டோம். ஓடி வந்தோம், கோடி தெரிய வந்தோம். அதுக்கப்புறம் கோடி தெரிய வரவும் போட்டு கரையை வந்துச்சு. வரவும் போட்டு வரவும் அப்படி இழுத்துட்டு வந்துட்டாங்க. மழைநில தொழில் பார்க்கக்கூடாது இருந்துச்சு. நம்ம கஷ்டத்துக்கு அதை தவிர வேறு எந்த தொழிலும் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் அதுலேயே புலங்கினால வேறு 1 வாரம் கழித்து மரம் ராமேஸ்வரம் தான் கடல்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: நம்ம கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்டோர் ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்ட்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
4: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
7: கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமல ஜெனிஃபர். பணம் போயிடுச்சுன்னா அந்த பணத்தை மறுபடியும் வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். தகவல் திருட்டு மூலமா இந்த மாதிரி மோசடி வெப்சைட்டுகள் நம்மளோட கிரெடிட் கார்டு டீடைல்ஸ் உட்பட பல சொந்த தகவல்களை தப்பா பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு. இப்படி பண்ணும்போது பிராண்ட் மேல இருக்கிற நம்பிக்கை போயிடும். அதாவது ஏமாறுறவங்க நிஜமாவே நல்ல பண பரிவர்த்தனை பண்றதுக்கு கூட ரொம்ப பயப்படுவாங்க. இந்த மாதிரி ஏமாத்து வேலை பண்றவங்க நம்மளோட நம்பிக்கை, அவசர தேவை, அப்புறம் பெரிய பெரிய தள்ளுபடிகள் மேல நமக்கு இருக்கிற ஆசைய அவங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்குவாங்க. இந்த மோசடிகள் எல்லாம் எப்படி நடக்குது, அதுல இருந்து நம்மளை எப்படி பாதுகாக்கிறதுன்னு தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஏமாத்துறவங்க சோசியல் மீடியால போலியான அக்கௌண்ட் வச்சுக்கிறது, நம்மளை சீக்கிரமா நம்ப வைக்கிறதுக்கு பெரிய விற்பனையாளர்கள் மாதிரி அவங்கள காட்டிக்குவாங்க. நம்மளே நம்ப முடியாத அளவுல சூப்பரான தள்ளுபடிகளை தர்ற மாதிரி நமக்கு ஆசையை காட்டுவாங்க. அதுல குறிப்பா மற்ற பிராண்டுகளோட போட்டோவையும் கஸ்டமர் ரிவ்யூஸ் வச்சு நம்மள நல்லா ஏமாத்துவாங்க. இப்படி போய் ஏமாறுறவங்க தான் நம்மள சில பேர். ஏன்னா உண்மையான பிராண்டோட விலை அதிகமா இருக்கும். ஆனா ஃபேக் ஐடி வச்சு நம்மள ஏமாத்த விரும்புறவங்க குறைவான விலையை சொல்லி போட்டோஸ் போட்டோம் நம்மள வகையா ஏமாத்துவாங்க. யூபிஐ மூலமாவோ இல்ல பேங்க் மூலமாவோ பணத்தை கட்ட சொல்லி நம்மள வற்புறுத்துவாங்க. அப்புறம் பணம் வாங்கினதும் காணாம போயிடுவாங்க. அடுத்ததா களத்துல இருந்து இஸ்மாயில் அண்ணா இணைஞ்சிருக்காங்க. அவங்க என்ன கருத்துக்கள் தராங்கன்னு கேட்கலாம்.
8: வணக்கம் ஐயா, உங்க பேரு அப்புறம் உங்களை பத்தி சொல்லுங்க.
9: என் பேரு இஸ்மாயில் கான், ஜே கே ஆட்டோஸ் பேர்.
8: இப்ப இந்த சமயத்துல நிறைய இடங்கள்ல மக்களோட ஆசைகளை வந்து தூண்டி அதிகப்படியான லாபம் வந்து ஈட்டலாம் அப்படின்னு சொல்லி நிறைய மோசடிகள் வந்து நடந்துட்டு இருக்கு, அது எதுவும் கேள்விப்பட்டீங்களா?
9: ஆமா, இப்பொழுதுக்கு நிறைய இருக்கு. நம்ம ராணா டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆஸ் பண்ணிருக்காரு. போலீஸ் தரப்புல வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அதிகமாக போட்டிருக்காங்க.
8: இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குது, மோசடிகள் நடக்குது அப்படின்னா அதை எப்படி கையாளுறது, அதில் எப்படி மாட்டிக்கிறாம இருக்கிறது?
9: இல்லை மாட்டிக்கிறாம இருக்கிறதுனா உங்களுக்கு வந்து இப்போ தான் சோசியல் மீடியா இதாக ஆச்சு. இப்போ நீங்கள் ஏதாவது டாப்பிக்கை பற்றியோ இல்லை எதை பற்றியும் நீங்கள் தேடினாலுமே அது ரிலேட்டடாக தான் அனைத்து விளம்பரமே வரும். அதில் வந்து என்ன ஸ்கேம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து இது போடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஒரு ட்ரெஸ்ஸை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அதுக்கு சம்மந்தமாக போவாங்க அப்படிங்கிற போது ஆசை இது பண்ணுவோம். இதில் வந்து நம்ம அப்படி தவிர்த்துக்கணும். எந்த உழைப்பு மூலமாக யாருமே எந்த ஒரு பொருளுமே நம்ம கிடைக்கிறது வந்து அது கிடைக்காது. அது நம்பிக்கையே ஒரு ஒரு அந்த நம்பிக்கை தான் அவங்க மோசடிக்கான முதலீடாக வச்சுருக்காங்க.
8: நீங்கள் இந்த மாதிரியான ஏதாச்சும் மோசடிகளை வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க பகுதியில் நடந்தது இல்லை உங்களுக்கே நடந்திருக்கு அந்த மாதிரி இதுவும்
9: இல்லை? அந்த மாதிரி எதுவும் கேள்வி இது இல்லை. நம்ம அதிகமான நியூஸ் பார்த்துக்கிறோம். அதில் அந்த மாதிரி இருக்குது. நம்ம அனைத்து 1,00,000 நான் கொண்டு இன்வெஸ்ட் பண்ணேன், எனக்கு தங்கத்தை அடகு வச்சு நான் அந்த பணத்தை கொடுத்தேன், அந்த மாதிரி நம்ம அதிகமான நியூஸ் சமயம் காலமாக நம்ம கேள்விப்படுறோம்.
8: உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றிங்க.
9: ரொம்ப நன்றி.
7: இஸ்மாயில் நான் சொன்ன கருத்து நம்ம எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பொதுவாவே நம்ம சோசியல் மீடியால ஏதாவது ஒரு விஷயத்தை தேடணும்னா அது சம்பந்தமாவே தான் தொடர்ந்து வரும். இஸ்மாயில் நான் சொன்ன விஷயத்துல இருந்து நமக்கு ஒரு விஷயம் புரியணுங்க. உழைக்கிற காசே நம்ம கையில இருக்காத போது மத்தவங்க இந்த காசு 5,000 போடுங்க கையில வந்துடும், 10,000 உங்க கைக்கு வரும், 10,000 போடுங்க 20,000 உங்க கைக்கு வரும்னு சொன்னா அதை நம்புறது எந்த வகையில நியாயம்? தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அடுத்ததா பாடல் வருது. இது கடல் ஊசை FM 90.4 நேசகரங்கள் நிகழ்ச்சியில நான் உங்க அமளி ஜெனிஃபர்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் அமலி ஜெனிஃபர். ஆன்லைன் ஷாப்பிங் இன்னைக்கு எல்லாருக்கும் பல வழியில ரொம்ப உதவியா இருக்குன்னு சொல்லலாம். சில பேருக்கு மன அழுத்தத்தை குறைக்கிற வழியாவும், எப்ப பார்த்தாலும் பிஸியா வேலை செய்யறவங்களுக்கு கடைக்கு போகாம ஷாப்பிங் செய்யறதுக்கும் இது ஒரு நல்ல வழியா இருக்கு. ஸ்கூல் ஃபங்க்ஷன்னாவே குழந்தைகள் ஏதாவது ஒரு நிகழ்வுல கலந்துக்கிறது வழக்கம். இப்படி கலந்துக்கும் போது அவங்க ஸ்கூல்ல நிகழ்ச்சியில வாங்கிட்டு வர சொல்ற பொருட்கள் எல்லா நேரமும் சுலபமா கிடைக்கும்னு சொல்ல முடியாது. தேடி தேடி அலையிற மாதிரி தான் இருக்கும். அம்மாக்களுக்கு இது ஒரு சுலபமான வழின்னே சொல்லலாம். கடைசி நேரத்துல நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கவும் இது பயன்படுது. இப்படி ஆன்லைன் ஷாப்பிங் பத்தி சொல்லிக்கிட்டே போகலாம். உண்மையிலேயே நம்மளுக்கும் நம்மளோட பிரியமானவங்களுக்கும் ஒரு கிஃப்ட் வாங்கணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னா ஆன்லைன் ஷாப்பிங் தான் போறோம். இதுல ஒரு சோகமான விஷயம் என்னன்னா, இப்படிப்பட்ட நல்ல நல்ல வசதிகளுக்கு பின்னாடி ஆன்லைன் ஷாப்பிங் மோசடி இருக்குன்னு சொல்லலாம். சைபர் கொள்ளையர்கள் போலியான ஆன்லைன் ஸ்டோர்ஸை உருவாக்கி சோசியல் மீடியால விளம்பரங்கள் மூலமா நம்மளை ஏமாத்துறாங்க. இதனால நம்மளோட தனிப்பட்ட தகவல் திருடப்படுது, இல்லைன்னா இல்லாத பொருட்களுக்கு பணம் கட்ட வைக்கிறதுன்னு பல வேலைகளை பண்றாங்க. இந்த மாதிரி மோசடிகள் பாக்குறதுக்கு ரொம்ப உண்மையான மாதிரி இருக்கிறதால ஃபர்ஸ்ட் டைம் இது ஏமாத்து வேலைன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆன்லைன் ஷாப்பிங் மோசடி வெறும் 100 இல்லைன்னா 1000 ரூபாயை இழக்கிறது மட்டும் இல்ல, இது ரொம்ப காலத்துக்கு பிரச்சனையை தரக்கூடிய விஷயம்னு கூட சொல்லலாம். அடுத்ததான் ஆன்லைன் மோசடிகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக. நான் உங்க அமலி ஜெனிஃபர்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: காமன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசகரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமிலி ஜெனிஃபர். இன்னைக்கு இருக்கிற இந்த ஆன்லைன் உலகத்துல கொள்ளையர்கள் நம்ம கதவையோ ஜன்னலையோ உடைச்சிட்டு உள்ள வரணும்னு அவசியமே இல்லைங்க. நம்ம கையில இருக்கிற அந்த சின்ன மொபைல் போதும், அவங்க நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு நம்ம சேமிப்பை எந்த வகையில மொத்தமா சுருட்டிட்டு போகலாம். 10,000 ரூபாய் கட்டினா வாரத்தால லட்சக்கணக்கில் லாபம் வரும், வீட்டில் இருந்தபடியே சம்பாதிக்கலான்னு யாராவது நமக்கு தூண்டில் போட்டாங்கன்னா முதல்ல நம்ம மனசுல ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உழைக்காம எந்த இடத்துலையும் எந்த காலத்திலையும் பணம் தானா வராதுங்கிற உண்மையை நம்ம என்னைக்குமே மறக்க கூடாது. இனிமே நாம ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, போன்ல வர்ற எல்லா விளம்பரத்தையும் வாட்ஸ்அப்ல வர்ற மெசேஜையும் அப்படியே நம்பி ஏமாத்தக்கூடாது. குறிப்பா ஆன்லைன்ல பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லி வர்ற எந்த லிங்கையும் தெரியாம கூட தொடவே கூடாது. நம்ம பேங்க் அக்கவுண்ட் பாஸ்புக்கு, ஓடிபி, ஏடிஎம் பின் நம்பர் இதையெல்லாம் மற்றவங்கள்ட்ட கொடுக்கறது என்னங்க நியாயம்? போன்ல யாராவது ரொம்ப மிரட்டுற மாதிரி பேசினாலோ இல்ல சீக்கிரமா பணத்தை அனுப்புங்கன்னு அவசரப்படுத்தினாலோ பயந்துடாதீங்க. கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்து யோசிங்க. எந்த காவல்துறையினரும் பேங்க் மேலாளரும் போன்ல கூப்பிட்டு மிரட்டி பணம் கேட்கவே மாட்டாங்க. அதுவும் இல்லாம நமக்கு தெரியாத பழக்கமே இல்லாத ஆன்லைன்லயோ சோசியல் மீடியாலயோ புதுசா பழகுறவங்க சொல்ற பேச்சை கேட்டு நம்ம காசை கொண்டு போய் முதலீடு பண்ணவே பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஆன்லைன் மோசடிகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு விழிப்புணர்வு மட்டும்தான் நம்மளோட பெரிய ஆயுதம். இதெல்லாம் நம்ம மட்டும் கத்துக்கிட்டா போதாது, வீட்டுல இருக்கிற மத்த பெரியவங்க கிட்டையும் போனை பத்தி தெரியாத அம்மா அப்பா தாத்தா பாட்டின்னு எல்லார்கிட்டையும் இதை பத்தி உட்கார்ந்து அன்பா சொல்லி கொடுக்கணும். ஏன்னா ஆன்லைன் திருடர்களுக்கு இவங்க தான் ஈஸியான டார்கெட், அதனால அவங்கள நாம தான் பத்திரமா பாத்துக்கணும். கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி எந்த பலனும் இல்லைன்னு சொல்லலாம். இப்பவே நம்ம மனசுல ஒரு நல்ல முடிவை எடுப்போம். யார் என்ன சொன்னாலும் சரி, இனிமே நாம இந்த மாதிரி ஏமாறவே மாட்டோம், நம்ம காசை கண்ணும் கருத்துமா சேமிச்சு பார்ப்போம் அப்படிங்கறத சொல்லிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயங்கள் ஆன்லைன் மோசடிகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்குமே பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கறத நம்புறேன். இன்றைக்கான நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. நாளைக்கு இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசகரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர்.
3: Once again, என்ன தமிழ் கூட்டாளிக்கோ வணக்கம்.

0: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம், மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாலும் கட்டாயமா ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்றாங்க. அப்போ பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி யார் இருப்பா?
2: ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கிறது சரிதான். ஆனா பொண்ணுங்களும் வெற்றி அடையணும்ல.
3: அதுக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணிக்கு நம்ம கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைமண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுயதொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைமண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 04567234466 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடலோசை FM 90.4
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4. பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நேதல் பெண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மதி. நம்ம வாழ்க்கையில நமக்கு என்னெல்லாம் வேணும்னு நம்ம நினைக்கிறோமோ அது எல்லாத்தையுமே நமக்கு தரக்கூடிய ஒண்ணுதாங்க இந்த கல்வி. நம்ம நல்லா படிச்சோம்னா நம்மளோட வாழ்க்கையில நம்ம கண்டிப்பா ஒரு நல்ல இடத்துக்கு நம்மளால போக முடியும்னு சொல்லலாம். படிச்சா மட்டும் போதுமானு கேட்காதீங்க, படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வேலையும் பார்க்கணும். அப்படி வேலை பார்க்கும் போதுதான் நம்மளோட தேவைகளா இருக்கட்டும், இல்லனா சின்ன சின்ன ஆசைகளா இருக்கட்டும், அத யாரோட உதவியும் இல்லாமலே நம்ம நிறைவேற்றிக்க முடியும். அப்படி தன்னோட வாழ்க்கையில நடந்த ஒரு சில துயரங்களுக்கு அப்புறம் இப்போ தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர்ல தாசில்தாரா இருக்கிற சாந்த மீனா பத்தி தான் இன்னைக்கான நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். மயிலாடுதுறை பக்கத்துல இருக்கிற திருமங்கலத்துல பிறந்த இவங்க குழந்தையா இருக்கும் போதே இவங்களோட அப்பா இவங்களை விட்டுட்டு போயிருக்காங்க. மயிலாடுதுறையில இருக்கிற அவங்களோட பெரியம்மா வீட்டுல தங்கி இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்குமே அங்க இருந்த அரசு பள்ளியில படிச்சு முடிச்சிருக்காங்க. ஸ்கூல் முடிச்சாச்சு, இனி காலேஜ் படிச்சுட்டு வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சு அம்மாவை காப்பாத்தணும்னு இருந்தவங்களுக்கு 17 வயசுலயே அவங்களோட தாய் மாமா கூட கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ அது குழந்தை திருமணம் தானே. ஆனா அதே இது இப்ப நடந்துச்சுன்னா கண்டிப்பா இத குழந்தை திருமணம் சொல்லி அவங்க தடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு. மறுபடியும் இவங்களோட குழந்தைக்கு 1 வயசு ஆகும் போது இவங்களுக்கும் இவங்களோட கணவருக்கும் கருத்து வேறுபாடு காரணமா ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டாங்க. என்னதான் அழுது புலம்புனாலுமே தன்னோட குழந்தைய பாத்துக்கணும்னா தான் தானே ஓடி ஆகணும்னு முடிவெடுத்து எப்படியாச்சும் இந்த நிலையில இருந்து மாறணும்னு முடிவு பண்ணி 400 ரூபாய் சம்பளத்துல டீச்சர் வேலைக்கும் போயிருக்காங்க. எல்லாருக்குமே தங்களோட முதல் சம்பளம் எவ்வளவு இருந்தாலுமே அதை வாங்கும் போது ஒரு நம்பிக்கை வரும்ல, அதே மாதிரிதான் இவங்களோட முதல் சம்பளம் 400 ரூபாயா இருந்தாலுமே அதை வாங்கும் போது இவங்களுக்குள்ளயும் ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அவங்களோட பெரியமாட்ட கொடுத்துட்டு தபால் மூலமா BA வரலாறு, நூலகவியல்ல முதுகலை, அப்புறம் MPhil முடிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து அவங்களோட தோழி மூலமா கோச்சிங் சென்டர்ல சேர்ந்து Group 2 தேர்வு எழுதி அதுல தேர்ச்சியும் பெற்றுட்டு 2012 திருவிடை மருதூர் தாலுகா அலுவலகத்துல ரெவன்யூ அசிஸ்டண்டா சேர்ந்திருக்காங்க. நம்ம எவ்வளவு கஷ்டத்தை கடந்து வந்தாலுமே அந்த கஷ்டத்துக்கு அப்புறம் நமக்கு ஒரு உயர்ந்த பதவி கிடைக்கும் போது கடந்து வந்த எல்லா கஷ்டமுமே நம்மளுக்கு பறந்து போயிருங்க. இப்போ ரெவன்யூ அசிஸ்டன்ட் பதவியில இருந்து முன்னேறி தாசில்தாரா தன்னோட பணியை செஞ்சுட்டு இருக்காங்க. அது கூடவே அரசு நலத்திட்ட உதவிகளுக்காக வெளியிடங்களுக்கெல்லாம் போகும்போது அங்க இருக்கிற குழந்தைங்கள்கிட்டயும் படிச்சாதான் வாழ்க்கை, படிப்பு மட்டும்தான் நம்மள நல்ல இடத்துக்கு கொண்டு போகும்னு நம்பிக்கை வார்த்தைகளையுமே சொல்லிட்டு வர்றாங்க. இப்போ இவங்கள சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே படிச்சா மட்டும்தான் எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடலா ஆக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்துட்டு வர தாசில்தார் சாந்தமீனா அவங்களுக்கு கடல் ஓசை FM 90.4 சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நம்மளும் நம்மளோட குழந்தைங்க கிட்ட படிப்போட முக்கியத்தை பத்தி டெய்லியுமே நம்ம சொல்லணும். அப்போதான் குழந்தைங்களும் நம்மளும் நல்லா படிக்கணும், படிச்சாதான் நம்மளும் ஒரு நல்ல நிலைக்கு வர முடியுங்கிற எண்ணம் சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்குள்ள உருவாகும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பேர் ஜெபிசன். நான் பாம்பனில் தான் இருக்கேன். நான் ராமேஸ்வரத்தில் கடலுக்கு போவேன். 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா நாளையும் மாதிரி அன்றைக்கும் ஒரு பரபரப்பான காலை பொழுது ராமேஸ்வரத்தில் ஐசு டீசல்லாம் ஏற்றிட்டு கடலுக்கு ஓடுறதுக்கு ரெடியாக கடலுக்கு ஏற்றிட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போது பகலில் ஒரு 2 பாடு வச்சோம், ஒன்றும் பெருசாக மீன் வரத்தில்லை நம்ம எல்லைக்குள்ளே. 7 மணிக்கு பாடு வச்சு ஒரு 9 மணி ஆயிடுச்சு, நேவி வருது அப்படின்னு சொல்லி இலங்கை நேவி வருதுன்னு செட்டில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எங்கள் டிரைவர் வந்து சீக்கிரம் பாட்டை வாங்குங்க, நாங்கள் தூங்கிக்கிட்டு இருந்தோம் எல்லாரும். பக்கத்தில் டேபிள் அந்த ஃபுல்லாகவே மரம் தானே, மரத்தில் தட்டணும் டம் டம் டம்னு கேட்கும் சவுண்டு. அப்போ தட்டி 7 நேவி வருது, சீக்கிரம் பாட்டை வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பழைய கிளப்புறோம். பழைய கிளப்புனா பழகையில் கம்பாவை மாட்டியிருக்கேன். பழகைக்கு அங்கிட்டு 2 பேரிங் செட்டு மாட்டியிருக்கும். இந்த பேரிங் செட்டை தட்டி கம்பாவத்தில் மாட்டேன் பழகையை கட்டி வச்சுட்டு. அப்போ பழகையை கட்டி வச்சுட்டு பேரிங் செட்டை தட்டலாம்னு பேரிங் பழக மேலே சாயிரம் பழகை பெரட்டி விட்டுருச்சு. பெரட்டி விட்டா நான் கடலுக்குள்ளே விழுந்துட்டேன், கடலுக்குள்ளே கிடக்கிறேன்னா எங்கள் போட் ரிவர்ஸில் வந்துக்கிட்டு இருக்கு, இலை சுற்றி ப்ரொப்பலர் சுற்றிக்கிட்டு இருக்கு. என் பக்கத்தில் இருந்த ஒருத்தன் கீரை தட்டுங்க கத்திட்டான். நான் தண்ணிக்குள்ளே போய் ப்ரொப்பலரில் என் கால் இடித்து பதறி பதறி மேலே வந்தேன். ப்ரொப்பலர் நின்றுச்சு, ப்ரொப்பலரில் போய் என் கால் இடிச்சிருச்சு. தண்ணிக்குள்ளே இருந்து அப்புறம் மேலே வர்றேன், மேலே இருந்துட்டு பதறாதன்னு வாங்க. அதுக்கப்புறம் தான் நான் பதறாட்ட நிப்பாட்டிட்டு அப்புறம் என்னை கயிறை போட்டு மேலே கயிறை போட்டாங்க, அப்புறம் மேலே ஏறி வந்துட்டேன். அப்புறம் அந்த இடத்துல ப்ரொப்பலர் சுற்றிக்கிட்டு இருந்தால் என் கால் கட்டாயிருந்துருக்கும். அது ப்ரொப்பலர் கியர் தட்டினதுக்கப்புறம் என் கால் போய் ப்ரொப்பலரில் இடிச்சிட்டு தான் மேலே வந்தேன்னா. அவங்க கியர் தட்டினாலுமே நீரோட சுழி இருக்கும் இல்லையா, இலை தான் ஓடாது, அந்த சுழி போய்கிட்டு தான் இருக்கும். வேகமாக சுற்றிக்கிட்டு இருந்த ப்ரொப்பலர் நரிச்சு தட்டியாச்சு, நான் தண்ணிக்குள்ள விழவும் தட்டினாலுமே அந்த ப்ரொப்பலர் சுற்றினதோட எஃபெக்ட் உள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுதான் என்னை உள்ளே பிடிச்சி இழுத்தது. நான் போய் ப்ரொப்பலர் அடியில் போய் பட்டுட்டு மேலே வந்தேன். எனக்கு உண்மையிலே பாதி உயிர் போயிட்டு வந்து சென்னைக்கு. நன்றிண்ணா.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே நம்ம கடலோசை FM 90.4.
2: இணைஞ்சிருக்கீங்க கடலோசை எஃப்எம் 90.4 நேதல் பெண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நான் மதி. நம்ம வெளியூருக்குலாம் டூருக்கு போறோம்னா போகும்போது போற வழியிலேயே ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு போகணும்னு நினைப்போம். ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து நிறுத்திட்டு அந்த ஹோட்டலுக்குள்ள உட்கார்ந்தோம்னா ஒரு சில நேரங்கள்ல நம்ம வாயில வராத மாதிரி பேர்ல எல்லாம் ஒரு சில டிஷ் எல்லாம் சொல்லுவாங்க. நம்மளும் சரி ஏதோ ஒரு புது வகையான சாப்பாடா இருக்கும் போல அப்படின்னு நினைச்சு அதையும் நம்ம ஆர்டர் பண்ணிடுவோம். அந்த சாப்பாடு வர்றதுக்குமே கொஞ்சம் நேரமும் எடுத்துக்கும். அது வர்றதுக்குள்ளாடி நம்ம எங்கேயோ கற்பனைக்குள்ள போயிருவோம். எப்படி இருக்குமோ நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிந்தனைக்குள்ள போயிருவோம். ஆனா சாப்பாடு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அது நம்ம ஊர்ல கிடைக்கிற இட்லி இல்லைன்னா இடியப்பமா தாங்க இருக்கும். இப்படி நிறைய உணவுப் பொருட்கள்லாம் பேரு டிஃபரெண்டா வச்சதுனால கூட ஃபேமஸ் ஆயிருக்கு. நம்மளும் பேரு டிஃபரெண்டா இருக்கிறதுனால நம்மளுமே கன்ஃபியூஸும் ஆயிருப்போம். அப்படி இன்னைக்கு நம்மளும் ஒரு வித்தியாசமான ஒரு சாப்பாடு பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அந்த சாப்பாடு என்னன்னா மலேசியா ஸ்பெஷல் ஜாலர் ஆப்பம். சோ இது என்னமோ பாக்குறதுக்கு நம்ம ஒரு இடியாப்ப மாதிரி தாங்க இருக்கும். ஆனா இதை சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அடி ஒளியா இருக்கும். இத செய்யறதுமே ரொம்ப ஈஸி தாங்க. சரி இதை எப்படி செய்யலாம்னு தெரிஞ்சுக்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் கேட்டீங்கன்னா மைதா மாவு 1 கப் எடுத்துக்கணும், முட்டை 1, தேங்காய் பால் 1 கப், நெய் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. அதுக்கப்புறம் இந்த ஸ்பெஷல் ஜாலர் ஆப்பத்தை ஊத்துறதுக்காக நம்ம ஹிந்தி லேக்கா பாட்டில் எல்லாம் கிடைக்கும்ல, இந்த பாட்டில் உருட்டையா இருக்கும், மேல 1-2-3 குச்சி மாதிரி நீளமா இருக்கும், அது வழியா எண்ணெய் வரும். சோ அதே மாதிரி ஒரு கண்டெய்னரை நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கும், அங்க நம்ம வாங்கிக்க வேண்டியதுதான். சோ இவ்வளவுதான் தேவையான பொருட்களுங்க. சரி இப்ப இதை எப்படி செய்யலாம் தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல மைதா மாவு, முட்டை, தேங்காய் பால், உப்பு இது எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்துல நல்லா கலக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஜாலர் அப்பம் ஊத்துறதுக்காக ஒரு கண்டெய்னர் வாங்கி வச்சிருக்கோம்ல, அந்த கண்டெய்னர்ல நம்ம மாவை ஊத்தி வச்சுட்டு அடுப்புல தோசைக்கல்லை வச்சு தோசைக்கல் சூடானதுக்கு அப்புறம் அந்த மாவை அந்த அச்சு வழியா நம்ம திருவிழா கடையெல்லாம் பாத்துருக்கோம்ல, ஜிலேபி அப்படி பிழிஞ்சிட்டே இருப்பாங்கல்ல, அதே மாதிரி நம்மளோட அந்த மாவையும் தோசைக்கல் முழுசுமே நம்ம பிழிஞ்சு விடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம்ல நெய்யை மட்டும் அதுக்கு மேல ஊத்துனா போதுங்க. இந்த ஆப்பத்தை நம்ம திருப்பி போடணும்னா அவசியம் இல்லை. ஏன்னா இது வந்து தாள் இடியாப்பம் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். சோ அதனால நம்ம திருப்பி போடணும் அவசியம் இல்லை, அந்த சூட்லயே அது வெந்துடும். இப்போ நம்மளுக்கு தேவையான மலேசியா ஸ்பெஷல் ஜாலர் ஆப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஆப்பத்து கூட நம்ம மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, முட்டை கிரேவி இப்படி வச்சு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். இல்ல நான்லாம் நான்வெஜ் எடுக்க மாட்டேப்பா, நான்லாம் சுத்த சைவம் அப்படின்னு சொல்றீங்கன்னா நீங்க வந்து தக்காளி, கேரட்டு, வெங்காயம், கொடமிளகா, வெள்ளரிக்காய் இந்த எல்லா காயுமே நல்லா சுத்தம் செஞ்சுட்டு நல்லா பொடிசா நறுக்கிக்கிட்டு ஜாலர் அப்பம் வச்சிருக்கோம்ல அந்த ஒரு ஜாலர் அப்பம் எடுத்து அதுக்கு மேல ஃபர்ஸ்ட் இந்த காய்கறியை வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு சீஸ் ஸ்லைஸையும் வைக்கணும், அதுக்கு மேல மயோனைஸும் தடவிட்டு அதுக்கு மேல இன்னொரு ஜாலர் அப்பத்தையும் வச்சுட்டு அதுக்கு மேல தக்காளி சாஸ் ஊத்தி நம்ம டேஸ்ட் பண்ணணுங்க. என்னடா அதுக்கு மேல அதுக்கு மேல எங்கயோ கேட்ட டைலாக் மாதிரி இருக்குல்ல? ஆமாங்க, ஐ படத்துல கேட்ட டைலாக் தான் இது. நம்மளோட ஆப்பம் இல்லல்ல, மலேசியா ஸ்பெஷல் ஜாலர் ஆப்பம்ல, சோ அதனால இப்படி அதுக்கு மேல நிறைய இருக்கதான் செய்யும். சோ இந்த ஆப்பத்தை நம்ம காலையில டிஃபன் கடை போட்டு கூட விற்பனை பண்ணலாம். இல்ல சண்டேல பாத்தீங்கன்னா நிறைய வீட்டுல கடையில தான் சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட் வாங்குவாங்க. சோ அப்ப கூட நீங்க இந்த ஆப்பத்தை செஞ்சு விற்பனை பண்ணி நல்லா சம்பாதிக்கலாங்க. ஏன்னா நம்ம ஊர்ல இந்த மலேசியா ஸ்பெஷல் ஜாலர் ஆப்பம் எங்க இருந்த மாதிரி எனக்கு தெரியல. தாராளமா சுய தொழில் மாதிரி செஞ்சு கூட பண்ணலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.4.

0: கிறுக்கு பேப்புல தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை FM 90.4
1: நாம எல்லாருமே உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக காலையில செய்தித்தாள்கள் படிக்கிறது வழக்கம். அந்த செய்தித்தாள்கள் படிக்கும் போது அடியில ஊதா, இளஞ்சிவப்பு, மஞ்சள், கருப்பு கலர்ல 4 புள்ளிகள் இருக்குமே, அத கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த 4 புள்ளிகளை CMYK சொல்றாங்க. இது சயான், மெஜெண்டா, எல்லோ அண்ட் கீ கலர். அதாவது செய்தித்தாள்கள்ல கருப்பு கலர் ரொம்ப அதிகமா பயன்படுத்துறதுனால சில நேரங்கள்ல செய்தித்தாள் பக்கம் தெளிவா இல்லனா இந்த 4 புள்ளிகளும் மேல கீழ மாறி மாறி ஒழுங்கற்ற நிலையில இருக்குமா. இந்த 4 புள்ளிகளும் தெளிவா இருக்கு அப்படின்னா செய்தித்தாள்கள்ல வரிகளும் தெளிவா இருக்கும்.
0: தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.

முகத்துல சின்னதா ஏதாவது கரப்பட்டாலோ இல்லைன்னா முகம் வறட்சியா இருந்தாலோ ஏன்டா இப்படி வருது, நம் முகத்தை பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்லி நம்ம புலம்பிட்டு இருப்போம். அதை மறைக்கிறதுக்காக நிறைய மேக்கப்பும் போடுவோம். இருந்தாலுமே அது மாறாம அப்படியே தெரியும். ஆனா நம்ம வீட்டுல தினமும் நம்ம யூஸ் பண்ற ஒரு பொருளை வச்சு கூட நம்ம முகத்துல இருக்கிற கரையையும் நம்ம வறண்டு போன நம்மளோட முகத்துல இருக்கிற வறட்சியும் போக்குறதுக்கு உதவுறதுக்கான ஒரு பொருள் தாங்க இந்த பால். ஆமாங்க, நம்ம தினமும் யூஸ் பண்ற பச்சை பாலை வச்சுதான், அதாவது ரா மில்க்னு சொல்லுவாங்கல்ல, அதை யூஸ் பண்ணி கூட நம்மளோட முகத்தை நம்ம பொலிவா மாத்தலாம். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பச்சை பால்ல பல வருஷமாவே நம்மளோட ஸ்கின்னை பராமரிக்கிறதுக்காக பயன்படுத்திட்டு கூட வர்றாங்க. இதோட இன்னொரு சிறப்பு என்னன்னா, எல்லாரோட ஸ்கின்னுக்குமே இது எந்த பாதிப்புமே உண்டு பண்ணாது. இதுல எந்த விதமான ரசாயனமும் கிடையாது. அதனால பச்சை பாலை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பச்சை பாலை முகத்துல தடவுறதால நமக்கு நிறைய நன்மைகள் இருக்கிறது மட்டும் இல்லாம நம்மளோட ஸ்கின்னு ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் தேவையான நிறைய சத்துக்களும் இருக்குங்க. சோ இன்னைக்கான நெய்தல் பண்ண நிகழ்ச்சியில அதை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். நேர்கள் நினைஞ்சிருக்கீங்க கடலோ சேஃபம் 90.4 நெய்தல் பெண்ணை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நாம் மதி. நம்ம யூஸ் பண்ற இந்த பால்ல என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இதுல லாக்டிக் அமிலம் இருக்குங்க. இது வந்து நம்மளோட இறந்த சரும செல்களை நீக்கிறதுல சிறப்பா செயல்படுதுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஆன்டி ஆக்சிடென்ட், நம்மளோட சருமத்துல இருக்கிற தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல் சொல்லுவாங்க, சோ அது கூட போராடி நம்மளோட சருமத்துக்கு நல்ல எனர்ஜியை கொடுக்குதுன்னு கூட சொல்லலாம். விட்டமின் ஏ இருக்கிறதால நம்மளோட சருமத்தை ஈரப்பதமா வச்சிருக்கவும் நம்மளோட முகத்தோட நிறத்தை, நம்மளோட கலரை நல்லா ஷைனிங்காகவும் நல்ல கலரா வச்சுக்கிறதுக்கும் இது உதவுதுன்னே சொல்லலாம். இந்த பாலை பூசுறதால நமக்கு என்ன நன்மை கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட சருமம் வந்து ஈரப்பதமா இருக்கும். இதனால வறட்சி இல்லாம நம்ம பாத்துக்கலாம். நம்ம முகத்தை நல்ல மென்மையா மாத்தும், அப்புறம் முகத்துல இருக்கிற கரைய போக்கும். நம்ம வெயில போகும்போது ஸ்கின் டேன் ஆயிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, சோ அப்படி இருந்தா கூட நம்ம இந்த பாலை வச்சு நம்ம மசாஜ் பண்ணி கூட நம்ம சரி பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம எப்பவுமே நம்மளோட முகத்தை ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்குங்க. இப்ப ஃப்ரிட்ஜ்ல வச்ச பூ போல இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி எப்பவுமே நம்மளோட முகத்தை ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கும். சரி, இந்த பாலில் என்னென்ன சத்து இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி இந்த பாலை எப்படி எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் தெரிஞ்சுக்கணும்ல. அதை எப்படி பண்ணலாம்னா, முதல்ல நம்மளோட முகத்தை நல்லா கழுவிட்டு ஒரு 2 டீஸ்பூன் பச்சை பால் எடுத்து அதுல கொஞ்சோள தேனை நல்லா கலக்கிட்டு நம்ம முகத்துல பூசிட வேண்டியதுதான். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நம்ம தண்ணியில முகத்தை கழுவிடணுங்க. சோ இதை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம்னா நம்மளோட முகத்துல நல்ல மாற்றம் தெரியும், நம்மளோட முகமும் நல்ல பொலிவா இருக்கும். இப்பெல்லாம் நிறைய கிரீம், சீரம், அப்புறம் மாய்ஸ்டர்னு நிறைய விக்கிறாங்க. நம்மளும் முகத்தை அழகுபடுத்திக்கணும் அதிக அளவுல கொடுத்து வாங்குறோம். ஒரு சிலருக்கு இது ஒத்து போகும், ஒரு சிலருக்கு ஒத்துக்காது. ஆனா பால் அப்படி கிடையாதுங்க, நம்மளுக்கு நம்ம எல்லாரோட ஸ்கின்னுக்கும் ஒத்து போகும். நமக்கு எப்பவுமே கம்மியான விலையில கிடைக்கும். வீட்டுல இருந்து கூட நம்ம இயற்கையான முறையில நம்மள அழகுபடுத்திக்க கூட இந்த பாலை நம்ம பயன்படுத்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். சொல்லாட்டி
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க. மளிகை சாமானே காணோம், எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு? இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏன இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அத வேற நினைச்சாலே அடிவயிறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

எப்பெல்லாம் வரும்னு கேட்டா ஒரு சிலர் சொல்லுவாங்க, நம்ம ரெகுலரா சாப்பிடுற நேரம் தவறி நம்ம கொஞ்சம் லேட்டா சாப்பிட்டோம்னா விக்கல் வரும்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து அதிகமான உணவை நம்ம சாப்பிடும் போது நம்மளோட தசைகள்லாம் வந்து விரிவடைறதால விக்கல் வரும்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து இந்த கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கும் போது அதுல கேஸ்லாம் இருக்கும்ல, அதனால விக்கல் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரங்கள்ல வந்து காரமான உணவுகளை சாப்பிட்டா வரும், இல்ல சூடான உணவுகளை சாப்பிட்டா வரும்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, நாங்க மது குடிக்கும் போது கூட வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த முத்து படத்துல ரஜினி சார் கூட சைடு ரோல்ல ஒரு பெண் நடிப்பாங்க. சோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கஷ்டமா இருந்தாலும் விக்கல் வரும், சந்தோஷமா இருந்தாலும் விக்கல் வரும்னு சொல்லுவாங்கல்ல, அத மாதிரி கூட ஒரு சிலருக்கு வரும். சிலர் பேருக்கு வந்து உடல்ல வந்து வெப்பநிலை அதிகமா இருந்துச்சுன்னா அதனால கூட வரும். இப்படி விக்கல் வர்றதுக்கு நிறைய காரணங்கள்லாம் இருக்கு. ஆனா இந்த விக்கல் வர்றது வந்து ஒரு சின்ன பிரச்சனை தாங்க. அதாவது நம்ம மூச்சு குழல் தசையில வந்து திடீர்னு ஏற்படுற ஒரு சுருக்கத்தினால வர்ற ஒரு நிகழ்வு தான். சோ நிறைய நேரங்கள்ல இது தானாவே நின்றும். ஆனா அதையும் தாண்டி விக்கல் நிக்காம தொடர்ந்து வந்துட்டே இருந்தா நம்ம என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாங்கிறது தான் இன்னைக்கான நெய்தல் பெண்ணு நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். நேர்கள் இணைஞ்சிருக்கீங்க நெய்தல் பெண்ணு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மதி. ஒருவேளை விக்கல் நிக்காம வந்துட்டே இருந்துச்சுன்னா முதல்ல நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் சில்லுன்னு ஐஸ் வாட்டர் குடிக்கலாம். இல்லனா ஒரு டீஸ்பூன் இந்த சர்க்கரை இருக்குல்ல, வெள்ளை சர்க்கரை வெள்ளை சீனி சொல்லுவாங்கல்ல, அதை நாக்கில் வச்சு மெதுவா நம்ம சாப்பிட்டோம்னா இது வந்து நரம்புகளை மறுசீரமைக்க உதவுறதால விக்கல் நிக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு சொட்டு எலுமிச்சைச்சாரை நம்ம நாக்கில் விட்டோம்னா விக்கல் நிக்கும். ஆழமா மூச்சை இழுத்து ஒரு 10-15 செகண்ட் வரை நம்ம மூச்சை பிடிச்சிட்டு அப்புறம் மெதுவா விட்டோம்னா விக்கல் நிக்கும்னு சொல்லுவாங்க. இல்லனா ஒரு 2-3 செகண்ட் மட்டும் நம்ம மூக்கையும் வாயையும் மூடி மூச்சை வெளியில விடாம வச்சிருந்தோம்னா விக்கல் நிக்கும்னு சொல்லுவாங்க. இல்லனா நம்மளோட கவனத்தை வேற விஷயத்துல ஈடுபடுத்தணும்னா ஒரு சில நேரங்கள்ல இந்த விக்கல்லாம் தானாவே நிக்கும். இவ்வளோ பண்ணியும் விக்கல் நிக்கல அப்படின்னா, இல்ல அடிக்கடி விக்கல் தொடர்ந்து வந்துட்டு இருக்குன்னா நம்ம உடம்புல இருக்கிற ஒரு சில பாதிப்புகள் தான் அதுக்கு காரணமா இருக்கலாங்க. ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலோ, இல்லை நரம்பு தளர்ச்சி மாதிரியான பிரச்சனைகள் இருந்தா கூட இந்த விக்கல் அடிக்கடி வரலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம கண்டிப்பா டாக்டரை பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம எடுக்கிறது ரொம்பவே அவசியம். ஏன்னா நம்ம கூட கடைசி வரைக்கும் வரப்போறது நம்மளோட உடல் மட்டும்தானே. அப்போ அதை நம்ம தானே பத்திரமா பார்த்துக்கணும். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் பேசலாம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தது நாமதி.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் 1 மணி. இன்று 1, 2, 3 மற்றும் டைம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: ஓசையம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் மரியமலர். நான் பிறந்தது ரோச்சமா நகர். நான் கல்யாணம் முடிச்சு வந்ததுதான் தங்கச்சி மடம். எங்க ஊர் சூப்பரான ஊர். எங்களுக்கு வந்து கடல் தான், எங்களுக்கு கடல் சார்ந்தா நாங்க வாழ்ந்தோம். ஆனா சுத்தி கிராமங்கள், எங்களுக்கு எல்லாமே நல்லா பிரெஷா கிடைக்கும். நல்ல வளமையான ஊர் தான், சின்ன கிராமம் தான், மீன் பிடிக்கிறவங்க தான். நாங்க வந்து கடல்ல இருந்து வலையை கொண்டு போட்டாங்கன்னா அதுல இருக்கிற மீன் எல்லாம் தட்டிக்கிட்டு விக்கிறத நல்ல பிரெஷான மீனை வித்துருவோம். கொஞ்சம் மீன் கட்டுப்போன மீனை உப்பு போட்டு பத்தையன்னு சொல்லுவோம். பனைமரம் இருக்குல்ல, அந்த பனைமரத்தை வெட்டிட்டாங்கன்னா அந்த பனைமரத்துல தூர் இருக்கும். அந்த தூரை தோண்டி அந்த வேரெல்லாம் சுத்தி தீய போட்டு கறிக்கிட்டு உள்ள கொத்தி கொத்தி கொத்தி கொத்தி பத்தைன்னு சொல்லுவோம். பொந்த அடுத்து அதை கொண்டு கடைக்காரில் உருட்டி வச்சிருவோம். அதில் தண்ணியில் ஊற்றுவோம், கடைத்தண்ணியில் ஊற்றுவோம். கடைத்தண்ணியில் ஊற்றி மீன் போடுவோம். மீனை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கிண்டிடுவோம். அதுக்கு மேலே கொஞ்சம் மீனை போட்டு உப்பு போட்டு கிண்டி மூடி ஒரு ஓலையை அதுக்கு அந்த பத்தைக்கு அந்த பனந்தூருக்கு சைஸாக அந்த ஓலையை வெட்டி வச்சுருப்போம். அந்த ஓலையை போட்டு மூடி வச்சுட்டு வந்தோம்னா மழையும் பெய்யாது, வெயிலுக்கும் கெட்டு போகாது. பத்து நாள் மழை பெஞ்சாலும் பத்து நாள் அதை திறந்துட்டு அந்த தண்ணியை மட்டும் இறுத்து இறுத்து ஊற்று விட்டுருவோம். அந்த பழைய தண்ணி கிடக்கும்ல, அந்த தண்ணியை எடுத்து விட்டு புது தண்ணி கடை தண்ணி அள்ளி அள்ளி ஊற்றுவோம். ஊற்று பத்து நாள் ஒரு மட்டும் இருந்தாலும்

0: அப்படியே இருக்கும். அந்த மீனை அந்த பிடிச்சிட்டு வந்து அந்த மீனை கழிச்சு விற்கிறது அந்த காலத்துல கஷ்டம். ஏன்னா இப்படி மாதிரி இன்ஜின் போட்டுலாம் கிடையாது. எங்க ஊர்ல கடல் அடி சரியான அடியா இருக்கும். அதுல இருந்து கீழே அப்படியே பாஞ்சு வந்து கஷ்டப்பட்டு தான் கொண்டுட்டு வருவாங்க அந்த மீனை. அவங்க அவங்க கடலுக்கு போயிட்டு வரவங்களை பார்த்தா இப்படி தொலைவு போட்டு இழுத்து கையெல்லாம் பொத்து போயிருக்கும். இப்படி இந்த நேரத்தில் கடலுக்கு போக முடியாது. ஆடி ஆவணி புரட்டாசி மூணு மாதத்துக்கும் கடல் அடி அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் அங்கேருந்து என்ன செய்வோம், இங்கே வந்துடுவோம். தங்கச்சி மடம், மண்டபம், ஆத்தங்கரை, கடற்கரையில் வந்து ஒரு குடிசை போட்டுக்கிறோம். அப்படிலாம் யார் வீட்டிலாவது ஒரு வீட்டில் வாடகைக்கு இருப்போம். அப்படி தான் எங்கள் காலம். கடலில் வந்து காலையில் 2 மணிக்கு தான் வெள்ளம் போவோம். 2 மணிக்கு வெள்ளம் போனால் நாங்கள் காலையில் 5 மணிக்கு எந்திப்போம். நல்ல மட்டத்தரமான பிள்ளைய 10 பிள்ளைய சேர்ந்து நல்ல கடல்ல குளிச்சுட்டு நல்ல கழுத்தளவு தண்ணிக்கு மேலே போய் கடல்ல குளிச்சுட்டு நீச்சல் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா கரையை வருவோம். ஆமாம், ரொம்ப அதெல்லாம் நாங்கள் நல்லா இது பண்ணுவோம். எங்களுக்கு கடலை பத்தி எந்த பயமும் இல்லை.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி. மீனவர்களுக்கான

0: கடலோசை எஃப்எம் 90.4
1: காமாட்சிய
2: பாப்படிடா
1: நான் பாப்பேன்
2: அப்ப பாவம்

0: மகமாயே
1: போங்க இருக்கே.
2: முருங்க சொல் கலகல வெந்தயம் வாசன படிதாசன.

0: マグマイン。
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் இருந்துச்சீங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும். இத உங்ககிட்ட அம்பிளுக்க சொல்லல. இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இன்று 1, 2, 3 மற்றும் டைம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று 1, 2, 3 மற்றும் டைம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று 1, 2, 3 மற்றும் டைம் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி. அறிவோம் 1000. இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களின் பேச்சு. இது பட்டிமன்றம் ராஜா என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: வழக்கமா மகாபாரதத்திலிருந்து உங்களுக்கு நிறைய கதைகளை நான் சொல்லிட்டு வரேன். இன்னைக்கு ஒரு மாற்றத்துக்காக ராமாயணத்திலிருந்து ஒரு கதையை பகிர்ந்துக்க போறேன். திடீர்னு ஏன் ராமாயணத்தை பத்தி பேசுற அந்த சிந்தனை எனக்குள்ள வந்ததுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஒரு சில மாதங்களுக்கு முன்பு, ஒரு வருஷத்துக்கு கூட இருக்கலாம், நான் ஒரு தடவை கடைக்கு வந்து காய் வாங்கறதுக்காக போயிருந்தேன். இன்னைக்கு ஏதோ ஒரு பண்டிகைனால பயங்கர கூட்டம் கடையில. அந்த பில்லிங் கவுண்டருக்கு முன்னாடியே வந்து ஒரு 20 பேர் கிட்டத்தட்ட நின்றுட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன பையன், ஒரு 7-8 வயசு இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், எதையோ ஒன்னத்தை வாங்கிக்கிட்டு அது போயிருச்சு. அந்த பில்லிங் கவுண்டர்ல இருந்து போயிருச்சு. அது போயிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள திரும்பி வந்துருச்சு. நாங்களாம் இன்னும் கியூலதான் நின்னுட்டே இருக்கோம். அது வந்துட்டு அந்த கியூவ முன்னாடி மிந்தி போற மாதிரி போச்சு. அது லைன்ல இருந்தவங்களா ஏதாவது பின்னாடி போ பின்னாடி போனாங்க. இல்ல இல்ல, நான் ஏற்கனவே பில் போட்டுட்டேன் அப்படின்னு ஏதோ சொல்ல வந்தான். யாருமே பேச விடல. எனக்கு அதை பார்த்த பாவமா இருந்து, சின்ன பையன் ஏதோ சொல்ல வரானேன்னு எனக்கு முன்னாடி அந்த பையனை நிக்க வச்சுக்கிட்டேன். இந்த கியூ நகர்ந்து போன உடனே அந்த பில்லிங் கவுண்டர்ல கேட்டேன், இங்க முன்னாடி ஒரு அக்கா இருந்தாங்க இல்ல சிவப்பு படம் கட்டிக்கிட்டு அவங்க எங்கன்னு கேட்டது. அவ பிரேக்ல இருக்கா என்ன வேணும்னு அந்த கவுண்டர்ல இருந்தவர் கேட்டார். இந்த பையன் சொன்னா, நான் இப்ப காய் வாங்கிட்டு எனக்கு ஜாஸ்தியா சேஞ்ச் கொடுத்துட்டாங்க. நான் வந்து 100 ரூபாய் தான் கொடுத்தேன், அவங்க ஆனா 500 ரூபாய்க்கான சேஞ்ச் எனக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா. அங்க இருந்த எல்லாருமே உருகி போயிட்டாங்க. ஒரு சின்ன பையன் கரெக்டா கவுண்ட் பண்ணி அழகா திரும்பி வந்து இந்த மாதிரி சொல்றானேன்னு சொல்லிட்டு அந்த சூப்பர்வைசர் என்ன பண்ணாரு, ஒரு சாக்லேட்டை எடுத்து, ஒரு சின்ன பட்டை சாக்லேட்டை அந்த பையனுக்கு கொடுத்து, நீ வச்சுக்கோ தம்பின்னாரு. அது வாங்கி சந்தோஷமா குதிச்சுட்டு போகும் நாங்க எல்லாருமே பாத்துக்கிட்டு இருந்தோம். அது தயங்கி தயங்கி நினைச்சு அவர் கேட்டாரு, என்ன வேணும்னாரு, என் தம்பி கொண்டு கொடுப்பீங்களா அப்படின்னு அது கேட்டது. ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம அண்ணாவோடையோ அக்காவோடையோ நமக்கு இருந்த உறவு, அல்லது தம்பியோடைய தங்கையோடு நமக்கு இருந்த உறவுன்றது ஆரம்பத்துல அந்த இளம் பருவ நாட்களில் களங்கமற்று எவ்வளவு புனிதமாக, எவ்வளவு பூரணத்துவம் பொலிந்ததாக இருக்கிறது. சண்டை வரும், அடிதடி வரும், அதெல்லாம் வேற விஷயம். ஆனா அந்த அன்பு என்பது எப்படி இருந்ததுல, ஒரு நாள் 2 நாள் பாக்கலன்னா கூட அது இன்னும் மனசை போட்டு அது எப்படியே அழுத்தம். அது அப்படித்தான் அந்த உறவு ஆரம்பிக்கிறது. ஆனா போக போக போக என்ன ஆகிறது, வாழ்க்கையினுடைய பல்வேறு பிரச்சனைகள்ல சிக்கி சிக்கி சிக்கி ரொம்ப பெரிய பிரச்சனையே யாருக்கு வருதுன்னா அண்ணனுக்கும் தம்பிக்கு தான் வருது.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: போஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: எங்க கிம்சனியா பிறந்தவர்களெல்லாம் தகச்சி பிறந்தான், ராஜா நகர் தான். அது வந்து நான் பிறந்தது 72. எனக்கு வந்து ஒரு 10 வயசு வர தகச்சி மாதிரி ஸ்டேஷன் வந்து பெரிய ஸ்டேஷன். எத்தனை கருவாட்டு கம்பெனியே ஒரு சௌரியாஸ் கோயில் தட்டி இருந்த ஃபுல்லாக கருவாட்டு கம்பெனி தான் வந்து அப்போ தான் ஏற்றுவாங்க கொள்ளுவாங்க. நாங்கள் சின்ன வயசில் வந்து டைல்ஸ் சைடில் ஒரு படம் மாதிரி ஓடும், அதில் ஒரு பெரிய ஓட்டம் இருக்கும், அதில் படம் மாதிரியே ஓடும். அதை வேடிக்கை பார்க்குறதுக்கு நான் போய் நின்றுருக்கேன். அந்த லைட்டில் மாதிரி தெரியுமே, ஒரு படம் மாதிரி தெரியும். அதை பார்த்துருக்கோம் ரயில்வே ஸ்டேஷனில் பின்னாடி நம்ம பாவனை பார்க்கத்தான் அந்த நின்று பார்ப்போம். பார்த்தா சந்தையை போயிட்டு வர்றவங்க, எங்கள் அம்மாச்சி மாதிரி வரும்போது அங்காடி போயிட்டு வரவங்க சொல்லி வேடிக்கை பார்க்குறதுக்கு போய் நிற்போம். நைட்டு 5 மணிக்கு எஞ்சி குளிச்சுட்டு பாவனுக்கு 6 மணி ட்ரெயினுக்கு போகிறதுக்காக நாங்களாம் கஷ்டப்படுறோம். 5 மணிக்கு எழுந்தா தான் 6 மணிக்கு ஆட்டோ போகணும், குளிக்கிறோம், கொள்கிறோம். இனிமேல் நாங்கள் அங்கேருந்து ஐயந்தாப்புலேருந்து நடந்து போய் அங்கே போகிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போகிறோம். ட்ரெயின் எல்லா வண்டி வர்ற வண்டி எல்லா வண்டியும் தங்கச்சி படத்துக்கு நிற்குமையா. அப்போ வந்து எங்கள் சொந்த வந்ததில் ஒருத்தர் டிடிஆர் வந்து அவர் பேர் பாண்டி, அண்டியை பாட்டி எங்கள் வீட்டில் சாப்பிட்டுலாம் போகிறப்ப நான் கூட 3ம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன் ஐயா. ஏரப்பளம் பள்ளிக்கூடத்தில் யாப்பா வந்து ஏரப்பளம் பள்ளிக்கூடம் தான் முன்னாடி போல்டஸ் இருக்கல, முன்னாடி போல்டஸ் இருந்துச்சு இப்போ இல்லை. அப்போ வந்து ஏரப்பளம் பள்ளிக்கூடம் தான் சொல்கிறது, இப்போ அதை உடச்சது தான் அங்கே இப்போ யாப்பா சொல்லார் அதில் படித்தது தான். இதில் ஒரு பெரிய கொடுமையாக நாங்கள் மண்டபம் போட்டு எங்களுக்கு இங்கே தொழில் கிடையாது, மண்டபம் தான் இருந்துச்சு. இங்கேருந்து நாங்கள் விரவை ஏற்றிட்டு போய் இன்னொன்று ட்ரெயினில் ஏற்றிடுவோம். விரவை கோயில் வாழிக்கு முன்னாடி அந்தனையர் கோயில் வரும், அந்த கோயிலுக்கு முன்னாடி விரவை தள்ளி விட்டுருவோம். நாங்கள் தள்ளி விட்டு அங்கேருந்து இறங்கி வந்து விரவை இல்லைன்னு நாங்கள் கேட்டுக்கிட்டு வச்சுக்கிறோம், வாசல் வச்சுக்கிறோம் விரவு. நாங்கள் இப்போ விரவில் இருக்கோம், இங்கேருந்தா விரவை கொண்டு போவாங்க. அங்கேருந்து வந்துட்டு இங்கேருந்து போகும்போது பள்ளிக்கூடம் முடிஞ்சு போகும்போது விரவை கொண்டு போவோம், சொந்த வந்தாங்க கொடுத்து விடுங்க வீடு விரவை கொண்டு போகலாம்னு சொல்லி அதை கொண்டு போகும்போது ட்ரெயினில் வாசல் வச்சுக்கிறோம். சரியாக என்னன்னா கையாட்டி வரக்கும் போது தள்ளி விட்டுருவோம், சரியாக அந்த நேரம் இருக்கிறாங்க கீழே விழுங்கியா அந்த இடத்துல விழும். அப்படிலாம் வாழ்ந்த காலங்கள். அப்போ ட்ரெயின்லாம் நின்றுச்சு, எல்லாம் இருந்துச்சு. அவங்களாம் சந்தைக்கு போயிட்டு எங்கள் அம்மாச்சி மாதிரி வந்தால் அங்காடி நீங்கள் இருக்கணும் அப்படி ஆசைப்பட்டு போய் நிற்போம். அப்போ அருவாளர்கள் ரொம்ப எங்களுக்கு விருப்பி கொடுப்பாங்க. அப்படி ஏன்னா ஃபுல்லாக சந்தைக்கு போவாங்க, எல்லாமே இங்கே தான் ஏற்றுவாங்கம்மா, தங்கச்சி மட்டும்தான் எல்லாமே ஏறி போவோம். எங்களுக்கு மனித சங்கட்டம் ஏன் அதாவது சொல்லிட்டேன்ல, விடிய விடிய 5 மணிக்கு ட்ரெயினுக்கு போகிறதுக்கு விடிய காலம் 5 மணிக்கு எழுந்துச்சா தான் நாங்கள் 6 மணிக்கு போக முடியலை. டவுன் பஸ்ஸாக ஏறி பார்த்துக்கிறோம் போது ஆட்டோ வழியில் 1 ரூபா கொடுத்து தான் பாமன் போய் இறங்கி போகிறோம்னா அதுக்குள்ளே வண்டி போயிடுது. ஏன்னா ஸ்டேஷன் இல்லாத காலமே இப்போ எல்லாருமே மதுரைக்கு போகிற முடியும் போது இப்போ ராம்நாடு போகிறதுக்கு ட்ரெயினில் பஸ்ஸில் ட்ரெயினில் போனோம் ஏதாவது காட்டுக்கு இதுக்கு பொம்பளையில் கொண்டு போகும்போது ஏதாவது ஒரு ட்ரெயினில் போகலாம். இந்த உதவி எங்களுக்கு எதுவுமே இல்லாமல் போயிடுது. ஏன்னா தங்கச்சோட ட்ரெயினே இல்லாமல் போகும்போது பாமன் தான் போகணும். இதுக்கு எத்தனை மணிக்கு எழுந்திக்கிறாங்க, ஏன் 5 மணி 4.5 மணி இதுக்கு எழுந்து பொம்பளையில் குளிச்சு கழிச்சு எல்லாம் கூட்டிகிட்டு போய் நாங்கள் போகிறதுக்குள்ளே ட்ரெயினும் போயிடும், இன்னும் பா மண்டாம் போய் ஏறணும். ஐயா பெரிய பேர் ஸ்டேஷன்யா, எத்தனை கம்பெனி இருந்துச்சுன்னா இருக்கியா. ஏன் விடிய விடிய சௌரியார் கோயில் இருக்குல்ல, சௌரியார் கோயிலேருந்து பெரிய சர்ச்சில் இருந்து அதான் ஸ்டேஷனே பெரிய ஸ்டேஷன், மேலே ஏறி வரணும். அது ஸ்டேஷன்லேருந்து அந்த சௌரியார் பாதையிலேருந்து அங்கிட்டு பார்த்தீங்கன்னா பெரிய செட்டியா, பெரிய செட்டு கருவாடு வைக்கிற செட்டு இருந்துச்சு. செட்டு இங்கேருந்து நம்ம இங்கே ராஜநகர் வர்ற பாதை வரும் அது வர பெரிய செட்டு, அப்படி பெரிய ஸ்டேஷன், பெரிய ஸ்டேஷன் தகச்சப்பட்ட ஸ்டேஷன் இப்போ எதுவுமே இல்லை.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ், எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை நியாயமான விலையில்.
1: வானொலி
2: அறிவோம் 1000, இது இணைய நேரம் நம்ம கடலோசை FM 90.4.
3: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களின் பேச்சு. இது பட்டிமன்றம் ராஜா என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
4: இந்த மாற்றம் ஏன் நடக்கிறதுன்னு தெரியல, ஆனா இது ரொம்ப கசப்பான ஒரு மாற்றம். இப்படி வாழ்க்கை இருக்கிற இந்த காலகட்டத்திலேதான் ராமனையும் ராமனுடைய தம்பிகளையும் நினைத்து பார்க்கிற போது பெரிய பிரமிப்பா இருக்கு. இந்த தேசத்திலே எழுந்த ஒரு இதிகாசம் நமக்கு திரும்ப திரும்ப அந்த ஒரு செய்தியைத்தான் சொல்லுகிறது. எது வேணுமானாலும், என்ன கஷ்டம் வேணாலும் வாழ்க்கையில வரலாம், ஆனா நெகிழவே விடக்கூடாத ஒன்று உண்டு என்றால் அது சகோதர பாசம் மாத்திரம்தான். இந்த செய்தியைத்தான் இந்த பெரும் இதிகாசம் சொல்லி கொண்டே இருக்கிறது. இன் கான்ட்ராஸ்ட் டு மகாபாரதம் நீங்க பாத்தீங்கன்னா அது சகோதரர்களுக்குள் வருகிற முரண்களையே பேசுகிறது. ஆனால் ராமாயணம் சகோதரர்களுக்குள் எந்த முரண் வந்தாலும் எப்படி அவங்க ஒன்னா ஒரு யூனிட் தான், அவங்க 4 பேரை தவிர ஒரே ஒரு யூனிட்டா தான் அவங்க இருந்தாங்க. இதுலயும் ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் இருந்த அந்த பந்தம் நினைக்க நினைக்க பரவசத்தை தருவதாகத்தான் இருக்கிறது. இத்தனை 1000 ஆண்டு காலத்துக்கு பிறகும் மாறாமல் இருக்கிற ஒன்று உண்டு என்றால் அது அந்த சகோதர சுவை, அந்த சகோதர பாசம் மாத்திரம் தானே. இந்த கதை ஆரம்பத்திலிருந்து அதை பார்த்துட்டு தான் நெகிழ வைக்கிற தருணங்கள் நிறைய இருக்கும். ராமனும் லக்ஷ்மணனும் எப்படி இருந்தாங்கனாக்க, ஒரு தறி நெசவு செய்கிற இடத்துல ஊடும் பாவுமாக எப்படி அந்த நெசவு நடக்குமோ அப்படித்தான் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாங்களா. பரதனும் சத்ருகனும் ஒன்னா இருந்தாங்கன்னு ராமனும் லக்ஷ்மணனும் எப்பவுமே ஒன்றாகத்தான் இருந்தார்கள். அதனால்தான் ராமனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த மகுடம் ஒரே நாளிலே தட்டி பறிக்கப்பட்ட போது ராமனுக்கு அதுல எந்த விதமான வருத்தமும் இல்ல, கோபமும் இல்ல, விசனமும் இல்ல. அவனுடைய முகம் எப்போதும் மலர்ந்து அந்த செந்தாமரை போலவேதான் இருந்தது. கோவப்பட்டது நம்ம ஆளுதான். லக்ஷ்மணனுக்கு வந்த கோபத்தை கண்டு அப்படியே அந்த ஊர் அயோத்திய கலங்கியது. அந்த வில்லையும் அம்பையும் எடுத்துக்கிட்டு இந்த முடிவை சொன்ன என்னுடைய அப்பாவையும் அதற்கு காரணமா இருந்த எங்க சின்னம்மாவையும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி எழுந்து போகிற அளவுக்கு லக்ஷ்மணனுக்கு அந்த கோவம்.
5: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.
6: திருடாதே, பொய் சொல்லாதே, பிச்சை எடுக்காதே. திருடாதே, பொய் சொல்லாதே, பிச்சை

0: சுயதொழில் செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுயதொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 0456723046 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களின் பேச்சு. இது பட்டிமன்றம் ராஜா என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: லக்ஷ்மணனுக்கு வந்த கோபத்தை கண்டு அப்படியே அந்த அந்த ஊரு அயோத்திய கலங்கியது. அந்த வில்லையும் அம்பையும் எடுத்துக்கிட்டு இந்த முடிவை சொன்ன என்னுடைய அப்பாவையும் அதற்கு காரணமா இருந்த எங்க சின்னம்மாவையும் நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி எழுந்து போகிற அளவுக்கு லக்ஷ்மணனுக்கு அந்த கோவம். இப்போ ஒரு முக்கியமான கட்டத்துக்கு கதை வர்ற போது ராமனை தான் காட்டுக்கு போக சொல்றாங்க. அவங்க கூட லக்ஷ்மணனோ சீதையோ போக சொல்லுவதாக அவங்க சொல்லல. இது இவர்கள் இருவராக எடுத்த முடிவு. அதுல லக்ஷ்மணன் வந்து ராமன் கிட்ட சொல்றான், நீர் இல்லாவிட்டால் பூவும் மீனும் இருக்க முடியுமா? அப்படிதான் நீ இல்லாட்டாக்க சீத்தையும் நானும் இருக்க முடியாதுன்னு சொல்றோம். இந்த பாடல்லயே ஒரு அழகு இருக்கிறது. இப்ப நீர் வற்று விட்டால் அந்த அந்த நீர்ல இருக்கிற பூ அந்த செடி இருக்கு பாருங்க, அது கொஞ்ச நாளாவது இருக்கும். ஆனா எப்போ நீர் இல்லையோ அந்த மீன் அதற்கு பிறகு ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது, துடிச்சு துடிச்சு அது இருந்துரும். அப்ப லக்ஷ்மணன் சொல்ற அந்த ஓமே அப்படித்தான், நீ இல்லாட்டக்க சீத்தையாலும் இருக்க முடியாது என்னாலும் இருக்க முடியாது. ஆனா சீத்தையாவது சில நாட்கள் இருக்க முடியும், என்னால அது கூட முடியாது என்பதைத்தான் லக்ஷ்மணன் சொல்லுகிறார். அது அப்படித்தான நடந்தது கடைசியில். ராமனை விட்டு பிரிந்து சீதை இருந்தாள். ஆனால் ராமனும் லக்ஷ்மணன் எப்போது பிரிஞ்சிருந்திருக்காங்களா? பிறப்பிலிருந்தே ஒரே நேரம் தான் பிறகுறாங்க, ஏதோ சில நாழிகைதான் வித்தியாசம். பிறப்பிலிருந்தே பிரியாமல் இருந்த அண்ணன் தம்பியினுடைய கதை அவ்வளவு வசீகரமா இருக்கு. ரெண்டு பேரும் காட்டுக்கு போறாங்கல்ல, அந்த இடத்துல லக்ஷ்மணன் தான் அந்த 14 ஆண்டுகளும் தூங்காமல் காவல் காத்து கொண்டிருந்தவன் லக்ஷ்மணன் தான். உடனே நமக்கு அந்த கேள்வி வரும், யாராவது 16 வருஷம் தூங்காம இருக்க முடியுமா? சாத்தியமே இல்லையேன்னு. ஆனா அந்த கதை வசீகரமாக அந்த கதையில ஒரு சூட்சுமம் இருக்கிறது. லக்ஷ்மணன் தூங்க வேண்டிய தூக்கத்தை எல்லாம் தன்னுடைய மனைவி ஊர்மிளைக்கு கொடுத்து விட்டுதான் காட்டுக்கு போயிருக்கான். அவன் தூங்க வேண்டியதெல்லாம் சேர்த்து அவன் தான் தூங்கிட்டு இருந்தான். இவன் விழித்து கொண்டே இருந்தான், அண்ணனை விட்டு ஒரு நொடி கூட பிரியல, ஒரு ஆபத்து கூட வராம பாதுகாத்த. காட்டுக்குள்ள அவர்கள் தங்க வேண்டிய அந்த குடிலை அமைத்தது கூட லக்ஷ்மணன் தான். ராமன் அதை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டானா, ஏய் நானும் நீ ஒன்னா தானடா வளர்ந்தோம், ஒரே பாடசாலைக்கு தானே போனோம், எந்த நேரமும் பிரியாம இருந்தோம், இந்த வேலையில நீ எப்பட கத்துக்கிட்டன்னு ராமன் கேட்கிறார். அந்த அளவு தன்னுடைய அண்ணனுக்காக என்று வருகிற போது எதையும் கற்றுக்கொண்டு எதையும் செய்வதற்கு அப்படித்தான் லக்ஷ்மணன் இருந்தான். லக்ஷ்மணனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு நேர்ந்த ஒரு பெரிய கஷ்டம்னாக்க பொன்மானை தேடிக்கொண்டு ராமன் போன அந்த இடம் தான் இல்லையா. மானை தேடிக்கொண்டு ராமன் போயிட்டா சீதைக்கு காவல லக்ஷ்மணன் இருக்க சொல்லிட்டு போயிருக்கான். அங்கிருந்து சத்தம் வருகிறது, லக்ஷ்மணா சீதா என்று சத்தம் வருகிறது. லக்ஷ்மணனுக்கு ஒரு கவனம் இல்லை, அவனுக்கு அவனை விட அவனோட அண்ணனை தெரிந்தவர்கள் யார்? எங்க அண்ணனை யாராவது ஜெயிக்க முடியுமா? அவனுடைய வீரத்துக்கு முன்னாடி யாராவது நிக்க முடியுமா? இது யாரோ ராமனுடைய வாய்ஸ்ல பேசுறாங்களே தவிர ராமன் இப்படி எல்லாம் கத்துற ஆள் இல்லன்னு இவ்வளவு தூரம் ஒரு தம்பிக்கு அண்ணனை பத்தி தெரிந்திருக்கிறதே பெரிய ஆச்சரியம் தான் இல்ல.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: மனுஷனுக்கு சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம எல்லாரும் தூங்கணும்னா என்ன பண்ணுவோம், ரெண்டு கண்ணையும் மூடி தானே தூங்குவோம். ஆனா ஒரு விலங்கால ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முடியாதான், அப்படியே முயற்சி பண்ணாலும் அது இறந்தும் போயிடுமா. அதுக்கான காரணம் என்ன, அது என்ன விலங்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த ஒரு விலங்கு டால்பின் தாங்க. டால்பின் தூங்கும் போது ஒரு கண்ணை திறந்து இன்னொரு கண்ணை மூடி வச்சுதான் வித்தியாசமா தூங்குமா. காரணம், நம்மள மாதிரி ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முயற்சி பண்ணா அது மூச்சு திணறி இறந்தும் போயிடுமா. ஏன்னா டால்பினோட மூளை தானா செயல்படாது, உடல்ல ஏதாவது அசைவு இருந்துகிட்டே தான் இருக்கணும். டால்பின் தூங்கும் போது மூளையோட இடது பகுதியை தூங்க வைக்க வலது கண்ணை திறந்திருக்கும், வலது மூளை தூங்கினா இடது கண் திறந்திருக்கும். இது மாதிரி கண்களை மாத்தி மாத்தி தூங்கும்.
0: தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இந்த உடலும் உயரும் ஒட்டியிருப்பது உனக்காக, உனக்காக எல்லாம் உனக்காக. இந்த உடலும் உயரும் ஒட்டியிருப்பது உனக்காக.
1: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
3: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
2: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத 4 பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
3: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
2: எப்படிக்கா?
3: நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
4: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களின் பேச்சு. இது பட்டிமன்றம் ராஜா என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: பதற்றத்தில இருந்த சீதை சொல்லக்கூடாத ஒரு சொல்ல சொல்லிட்டா. உங்க அண்ணனுக்கு ஆபத்து இருக்கிற போது என் பக்கத்துல நீ வந்து நின்னுட்டு இருக்கியான்ற ஒரு சொல்ல சொல்லிட்டா. எவ்வளவு கொடும் சொல், எவ்வளவு சுடும் சொல். இந்த சொல் பொறுக்க முடியாமல் தான் லக்ஷ்மணன் கிளம்பி போறான். அதற்கு பிறகு கதையில என்ன நடந்ததுன்றது உங்களுக்கு தெரியும். ராவணனால் சீதை கடத்தப்படுகின்றார். இவங்க ரெண்டு பேரும் தேடிட்டே போற போது ராவணனால் கடத்தப்பட்ட சீதை அப்படி போற போது தன் தான் அணிந்திருந்த நகைகள் எல்லாத்தையும் போற வழியெல்லாம் போட்டுக்கிட்டே போறான். தான் எங்க போனோன்ற அடையாளத்தை ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் தெரியப்படுத்துவதற்காக அந்த நகையெல்லாம் போட்டுக்கிட்டேதான் அவ போயிருக்கா. அந்த வழியிலே இருந்த சுக்ரீவனுடைய படையை சேர்ந்த அந்த குரங்குகள் அனுமன்லாம் அங்கதானே இருக்காரு. எல்லாம் அந்த நகையெல்லாம் எடுத்து பத்திரமா வச்சிருந்தாங்க. யாரோ ஒத்த ஒரு பொண்ணை எடுத்துட்டு போறோம், அந்த பொண்ணு நகையெல்லாம் தூக்கி போட்டா, இந்த நகையெல்லாம் நம்ம எடுத்து வச்சிருப்போம்னு பத்திரமா எடுத்து வச்சிருந்தாங்க. இப்ப சுக்ரீவனும் ராமனும் சந்திக்கிற போது அந்த நகைகளை எல்லாம் அந்த குரங்குகள் கொண்டு வந்து காண்பித்தன. அந்த நகையை பார்த்த உடனே ராமனுக்கு அப்படி ஒரு துக்கம் வருகிறது. அந்த காதலின் அந்த பிரிவினுடைய சோகமும் வேதனையும் சுடுகிறது ராமனை. அந்த ஒவ்வொரு நகையும் பார்த்துட்டு சீதை அணிந்திருந்த இந்த நகைகளை இப்போது சீதை இல்லாமல் நகைகளை மாத்திரம் பாக்குற மாதிரியான ஒரு நிலைமை வந்துருச்சுன்னு சொல்லி ராமன் பரிதவிக்கிறாராம். இப்ப என்ன சொல்றாரு, லக்ஷ்மணா இதை பாருடா, இந்த காதல அணிகிற இந்த தோடை பாரு, இந்த தோடு சீதையினுடைய தோடு தானே. லக்ஷ்மணன் சொல்றா, அண்ணா எனக்கு தெரியலண்ணா, எனக்கு தெரியலண்ணா என்று லக்ஷ்மணன் பதில் சொல்லுகிறான். லக்ஷ்மணன் இதை பாருடா, இந்த மாலை இது சீதை அணிகிற மாலை தானடா, இது அவ கழுத்துல இருந்த மாலைடா, இது அண்ணா எனக்கு தெரியலண்ணா, எனக்கு தெரியலன்னு லக்ஷ்மணன் பதில் சொல்றாரு. ஏய் நல்லா பாருடா, இது அவளுடைய தோள்களிலே அவள் அணிகின்ற அந்த ஆபரணம் தானே, தெரியலண்ணா. இந்த ஒட்டியானத்தை பாருடா, அவ இடுப்புல இருந்த ஒட்டியானடா, இது சீதையுடைய தானே, அண்ணா எனக்கு தெரியலண்ணா அப்படியே சொல்லிட்டு இருக்கா லக்ஷ்மணன். கடைசியில ராமன் கேக்குறான், ஏய் இந்த கால்ல அணியற சிலம்பை பாருடா, இந்த சிலம்பு சீதையனுடைய கால்ல இருந்த சிலம்பு தானே. ஆமாண்ணா ஆமா, இது சீதையனுடைய கால்ல இருந்த சிலம்பு தான், இது என்னுடைய அண்ணியனுடைய காலில இருந்த சிலம்பு தான்னு சொல்லி லக்ஷ்மணன் கதறி அழுவதாக ஒரு ராமாயண கதையில ஒரு காட்சி வைக்கப்படுகிறது. எவ்வளவு மேசில ஊட்டுகிற ஒரு காட்சியில.
7: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போன சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏ பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏ சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கணும்னா வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போன ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனது யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏ இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஹலோ சை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி. அறிவோம் 1000. இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களின் பேச்சு. இது பட்டிமன்றம் ராஜா என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: அது எப்படி இருக்க முடியும்? லட்சுமணனுக்கு சிலம்பு மாத்திரம் எப்படி அடையாளம் தெரிஞ்சது? தோடி சீதையனுடைய தோடான்னு கேட்டா தெரியலன்றான். இந்த மாலை சீதையனுடைய மாலையான்னு கேட்டா தெரியலன்றான். இந்த தோல் வளை சீதையுடைய தெரியலன்றான். ஒட்டியான அவள்தா, அதுவும் தெரியல. இவ்வளவு தெரியாதவனுக்கு கால் அணிந்த சிலம்பு மாத்திரம் எப்படி தெரிஞ்சது என்றா, தன்னுடைய அண்ணியனுடைய கால்களை தவிர அவன் நிமிர்ந்து கூட தன்னுடைய அண்ணியை பார்த்ததில்லை என்பதுதான் இந்த கதைக்கு பின்னால் இருக்கிற செய்தி என்றால், அண்ணனையும் அண்ணியையும் சகோதரனாகவும் சகோதரனின் மனைவியாகவும் பார்க்கல, தன்னுடைய தெய்வங்களாகத்தான் அவன் பார்த்தான். ஏனென்றால் அவன் காட்டுக்கு புறப்படுற போதே அவனுடைய அம்மாவான சுமித்ரே அதைத்தான் சொல்லி அனுப்பிச்சா, உன்னுடைய அண்ணன் போறான்னாக்க அவனுக்கு தலைவிதி, அவன்கிட்ட உங்க அப்பா கிட்ட உன்னுடைய இன்னொரு சித்தி அப்படி வர வாங்கியிருக்கா, அவன் போன போட்டுண்டா, நீ இங்க இரு அப்படிதானே உலகத்துல எல்லா அம்மாவும் சொல்லுவாங்க. நீ போகணும்னு ஒண்ணு வரம் கிடையாது, ராமன் தானே காட்டுக்கு போனோம், வேணா சீதை கூட போட்டோம், நீ ஒழுங்கா உன் மனைவியோட இங்க இரு என்று சொல்ல வேண்டிய தாய் அந்த சுமித்ரை என்ன சொன்னாள்னா, லக்ஷ்மணா நீ உன்னுடைய அண்ணனோட அண்ணியோடையும் காட்டுக்கு போனாக்க அவன் திரும்பி வந்தா நீ திரும்பி வா, அவன் ஒருவேளை திரும்ப முடியாதபடி அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அவன் முடிவதற்குள் நீ முடிய வேண்டும் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணனை அனுப்பி வைத்த தாயான சுமித்ரையனுடைய மகன் இல்லையா லக்ஷ்மணன்? அதெல்லாம் அப்படித்தான் இருந்திருக்க முடியும். அந்த போர் நடந்த எல்லா காலங்களிலும் ராமனை விட்டு ஒரு நொடி கூட பிரிந்திராமல் இருந்தது மாத்திரமல்ல, அந்த போரினுடைய மிக முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் ராமனுக்கு ராவணனுக்கும் நடந்த போர் அல்ல, இந்திரஜித்த ஜெயித்ததுதான் உண்மையான வெற்றி. ஏன்னா அவன் தான் மாபெரும் வீரன், அவனை ஜெயித்து அந்த வெற்றிக்கான ரொம்ப பெரிய டேர்னிங் பாயிண்ட் கொடுத்ததே லக்ஷ்மணன் தான். ராமாயணத்துல வால்மீகி ராமாயணத்திலயோ கம்பராமாயணத்திலயோ இல்லாத ஒரு புராண கதை. இந்த புராண கதை நமக்கு எது சொல்றதுனாக்க, ராமனுடைய அவதாரத்தினுடைய நிறைவு எப்படி நடந்தது என்று சொல்லுகிறது. இந்த கதையை கேட்கிற போதுதான் இணைப்பிரியாத அந்த சகோதரர்களினுடைய பாசம் நம்முடைய நெஞ்சத்தை உண்மையிலேயே அசைத்து விடும். ராமன் வந்து அயோத்திக்கு திரும்பி வந்து அரசனாக முடிசூட்டி கொண்டு 1000 ஆண்டுகள் ராம ராஜ்யத்தை நடத்தி அந்த ஆட்சி போயிட்டே இருக்கு. அப்ப மேலே இருக்கிற தேவர்களுக்கு தெரிந்து விட்டது, இந்த அவதாரம் நிறைவடைய போகிற தருணம் வந்து விட்டது. இது திரும்பவும் ராமன் வானுலகத்துக்கு வைகுந்தகத்துக்கு திரும்பி வர வேண்டிய காலம் வந்து விட்டதுன்னு அவர்களுக்கு தெரிந்து விட்டது.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் செல்வகுமார், தங்கச்சி மடா ராஜீவ்காந்தி நகர், வயசு 44 ஆச்சு. இது 1996-95. அப்போ எல்லாமே நம்ம ஏரியாவில் வெறும் மணமேடுகள் அதிகமாக இருந்துச்சு. ராஜீவ்காந்தி நகர் அங்கே எல்லாமே நாங்கள் விளாட போவோம். ஒரு தீபாவளி வந்துச்சுன்னா ஊரே போய் அங்கே தான் இது பண்ணுவோம். அதே மாதிரி ரம்ஜான், பக்ரீத் இந்த மாதிரி முஸ்லீம்ஸ் எல்லாருமே வந்து அங்கே தான் இது பண்ணுவாங்க. அங்கே கடைகள்லாம் போட்டு விளாடுவாங்க. அந்த சும்மா விளாட்டு ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து குறுப்பு குறுப்பாக இருப்பாங்க. அவ்வளோ இதாக இருந்துச்சு. பெரிய பெரிய மலை மாதிரியே இருந்துச்சு அங்கே திரடுகள். இப்போ எல்லாம் தரமட்டமாக ஆகிப்போச்சு. அவ்வளோ நல்ல வீடுகள் ஆகிப்போச்சு. அப்போ வீடுகள்லாம் கம்மி, இப்போ வீடுகள்லாம் கூட. மக்கள்தொகை கூட கூட இருக்கிற இடங்கள்லாம் பராமரித்து அவங்க வீடை கட்டி இருந்துட்டாங்க. எல்லாருமே வந்து வருவாங்க, அவங்க ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து வருவாங்க. கடை வச்சுருப்பாங்க, சின்ன சின்ன மிட்டாய் கடை, கடைசரை கடை, இந்த மாதிரி பொருட்கள் விற்கிற கடை, இதுக்கெல்லாம் வந்து போவோம். நாங்களும் இங்கேருந்து போவோம். ராஜீவ்காந்தினால மயில் எல்லாரும் போவோம், எல்லாருமே போவோம். அதே மாதிரி தீபாவளி ஆச்சுன்னா நாங்கள் போய் அந்த மண்ணில் வலுக்கி விட்டு விளாடுவோம். கால் பிடிச்சி விடுக்கிறது, கை பிடிச்சி விடுக்கிறது, கபடி விளாடுவோம், இதெல்லாம் விளாண்டுருக்கோம். சரியான பிரச்சனை, ஒரு போஸ்ட் மரம் உயரம் இருக்கும் நம்ம மேடு. அவ்வளோ ரெண்டு மேடுகள் இருந்துச்சு அந்த ஏரியாவில். இப்போ அந்த மேடுகள்லாம் இல்லை. முதலெல்லாம் எங்கள் வீட்டில் மொத்தமே 6 வரை தான் எங்கள் வீட்டில். இன்னும் இருக்குது அந்த கிணறு. அப்போது எல்லாமே எங்கள் வீட்டு கிணறு எல்லாம் அந்த கல்லுனால கட்டின கிணறு. அதை மூடிட்டு தான் இப்போ நாங்கள் தோண்டியிருக்கோம். எங்கள் வீட்லேயும் மொத்தமே 6 வரை தான் அந்த கிணத்துல தண்ணி. எப்போதும் இப்போ மழை சீசனில் பார்த்தா கிணறு ஃபுல்லாகும். ஃபுல்லாகி வீடுகள்லாம் சுற்றி தண்ணிக்குள்ள தான் நிற்கும். தண்ணி வத்தன பிறகு தான் இன்ன வரைக்கும் இருக்குது. ராஜீவ்காந்தினா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி மழை பெய்ஞ்சிச்சு. அப்போயெல்லாம் வீடுகள்லாம் தண்ணிக்கலாக இருந்துச்சு. ஆனால் அங்கிட்டு கொஞ்சம் உள்ளே போனோம்னா கொஞ்சம் எல்லாருமே தரவக்காடு. தரவக்காடில் தான் கிரிக்கெட் விளாட்றது, பந்து விளாட்றது, வாலிபால் விளாடுறது, எல்லாருமே அந்த ஏரியாவில் விளாடுவோம். இப்போ கம்ப்ளீட்டாக குறைஞ்சிச்சு. இப்போ மக்கள்கிட்ட கூடல வீடு கட்ட அது கட்ட மண்ணுகளை அப்படி அள்ளிட்டு இப்போ தரமட்டம் ஒரே மட்டமாக தான் இருக்குது. நாங்கள் சின்ன வயசில் எங்கள் வீட்டில் இருந்த மாதிரி தான் இப்போ இருக்குது. ஆனால் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு மேடுனா எப்படின்னா நம்ம போஸ்ட் மரம் வெயிட்டுக்கான மேடு இருந்துச்சு. இப்போ அதுவே இல்லாமல் போயிடுச்சு. அவ்வளோ மேடு இருந்துச்சு அந்த ஏரியாவில்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ராவி மன்னிச்சுக்க, ஸ்டக்காய் போச்சு, ஆரம்பத்துல இருந்து வர்றேன்.
1: பாவலனாம் கவி காளிதாசன் ஒரு பார்த்திபன் கனவை வரையல்லையா?
2: ஐயோ, கர்மம் கர்மம் எல்லாம் தலைகையா சொல்றிய?
0: அது நான் சரசாசனம் போட்டுக்கிட்டு படிச்சது. விஸ்வாமித்ர

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: என்ன ராணி, நேத்துல இருந்து ஜிம் போறியாமே?
2: பின்ன பாத்ரூம் டைல்ல இருக்கிற உப்பு கரையை தேய்க்க தெம்பு வேண்டாமா?
3: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் ரெப்லன் வால்டைல வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை ராம்நாத் தெங்காசி.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
6: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களின் பேச்சு. இது பட்டிமன்றம் ராஜா என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
7: இந்த செய்தியை ராமன் சொல்லணும், யார் சொல்ல முடியும்? அவரே பரம்பொருள். ஆனா தன்னை அயோத்தியனுடைய மன்னனாக நினைத்து கொண்டு அவர் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். இதை போய் அவர்கிட்ட சொல்லணும், சட்டிலா சொல்லணும், மென்மையா சூசகமா சொல்லணும். சொல்லுகிற போது இது யாருக்குமே கேட்க கூடாது, ஏன்னா இது ஒரு தேவ ரகசியம். யாருக்குமே தெரியாமல் தான் இது உணர்த்தப்பட வேண்டும். நீங்க பரம்பொருளை நீங்க திரும்பி வர வேண்டிய டைம் வந்துருச்சுன்றத மேடை போட்டு எல்லாரும் மத்தியிலும் சொல்ல முடியும். இது சொல்லுவதற்கு வேற யாரையுமே அனுப்பாமல் கால தேவனான யம தர்மனே ஒரு முனிவரின் வேஷத்துல வந்தான் அப்படின்னு அந்த புராணம் சொல்லுகிறது. ஒரு முனிவரின் வேடத்திலே வந்து அயோத்தியில ராமனை தேடுகிற போது ராமன் லக்ஷ்மணன் எல்லாருமே காட்டுல இருந்தாங்க. அப்பப்பா வேட்டைக்கு மற்ற விஷயங்களுக்காக காட்டுக்கு போயிட்டு வருவாங்க தான அரசர்கள் எல்லாம். அவங்க ரெண்டு பேருமே வனத்துல இருந்தாங்க. அப்ப யமதர்மன் ஒரு முனிவரின் வேடத்திலே போய் லக்ஷ்மணனை பார்த்து, உங்க அண்ணன் கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு மந்திரத்தை, ஒரு போதனைய நான் சொல்லணும். சொல்லும் போது யாருமே இருக்க கூடாது, அதுதான் முக்கியமான கண்டிஷன். உங்க அண்ணனுக்கு கொஞ்சம் டைம் வாங்கி கொடு. லக்ஷ்மணன் போய் ராமன் சொல்லி ரொம்ப முக்கியமா ஏதோ சொல்லணும், ஒரு போதனைன்னு சொல்றாங்க. நீங்க ரெண்டு பேரும் ஒரு அங்க குகை மாதிரி இருக்கு, அங்க இருங்க, நான் வாசல்ல காவலுக்கு இருக்கேன். அந்த யம தர்மன் திரும்ப திரும்ப வலியுறுத்திக்கிறான், யாரும் வரக்கூடாது, உள்ள யாரையுமே விடாத. உள்ள யாராவது வந்து நாங்க பேசுவதற்கு தடை ஏற்பட்டால் அந்த தடைக்கு யார் காரணமோ அவர் வாளால் அவரை கொலை செய்ய வேண்டும், அவருடைய உயிர் விடை பெற வேண்டும், அதுதான் தண்டனை. லக்ஷ்மணன் சொல்ற, நீங்க உள்ள இருங்க, நான் வெளியில காவல் இருக்கேன், யாரும் வரமாட்டாங்க என்று லக்ஷ்மணன் சொன்ன வாக்குறுதியை நம்பி யம தர்மனும் ராமனும் உட்கார்ந்து இருக்காங்க. ராமன் அந்த அந்த முனிவர் வேடத்தில் இருக்கிற யம தர்மன் பேச ஆரம்பிக்கிறான், நீ யாருன்ற அந்த தத்துவம் உனக்கு ஒருவேளை மறந்து போயிருச்சா ராமா? உனக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு தான் நான் வந்திருக்கேன்னு பேச்சை ஆரம்பிக்கிற போது ராமனுக்கு அந்த வரவேண்டிய அந்த அந்த எண்ணம் வந்து விட்டது. தான் யாரு, எதுக்காக இங்க வந்திருக்கோம், எவ்வளவு நாளா இங்க இருக்கோம், நான் திரும்பி போக வேண்டிய இடம் என்ன அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிற ஒரு தருணத்துல, நம்ம சினிமா எல்லாம் கிளைமேக்ஸ்ல திடீர்னு ஒருத்தர் உள்ள போறாங்களே, அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து விட்டது.
8: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும், பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும், அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களின் பேச்சு. இது பட்டிமன்றம் ராஜா என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: துர்வாசமனவரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? முடுக்கு முடுக்குனா கோவம் வந்துடும். கோவம் வந்த உடனே யாருக்கா சாபம் கொடுத்துருவாரு. அவர் வந்து நிக்கிறாரு, அவரை பார்த்த உடனே லக்ஷ்மணனுக்கு கை உதற ஆரம்பிச்சு, ஐயோயோ இந்த நேரத்துல இவர் வந்துட்டாரு அப்படின்னு. என்ன மணி வரைய உள்ள முக்கியமான மீட்டிங் நடந்துச்சு, நீங்க கொஞ்சம் காத்திருக்கணும். அவர் சொல்ல, அதெல்லாம் காத்திருக்கவே முடியாது, நான் 4 மாசமாக கடுமையான விரதம் இருந்துட்டு வந்திருக்கேன். ஒரு வேளை கூட சாப்பிடல, ஒரு மிடறு தண்ணீரை கூட நான் அருந்தல. ஆனா என்னுடைய விரதம் முடிக்கப்படுவது யார் யார் கையிலயோ கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட்டா அந்த விரதத்துக்கான பலன் எனக்கு கிடைக்காது. அரங்களினுடைய நாயகனாக இருக்கிற ராமனுடைய கையால் ஒரு உணவோ ஒரு பழமோ ஏதோ ஒண்ணு வாங்கி அதை சாப்பிட்டாதான் என்னுடைய விரதம் முடிவரும். அதனால நான் ராமனை இப்பவே பாக்கணும், இந்த நிமிஷமே பாக்கணும், இந்த வினாடியே பாக்கணும்ன்ற சொன்னா, கொஞ்சம் இவ்வளவு நேரம் 4 மாசம் இருந்தீங்கல்ல, கொஞ்ச நேரம் பொறுங்க, அவங்க பேசிட்டு வெளியில வந்தப்புறம் நானே உங்களை உள்ள அனுப்புறேன். அவர் வெயிட் பண்ணவே மாட்டேங்கிறாரு. என்னை விட எதுவுமே ராமனுக்கு முக்கியம் இல்லைன்னு அவர் சொல்றாரு. இப்ப லக்ஷ்மணனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. துர்வாச கோவம் ஜாஸ்தியா என்ன சொல்லிட்டாரு, நீ என்ன பார்க்க உள்ள அனுமதி கொடுக்கலனாக்க ராமன் மீது நான் தீச்சொல்லிடுவேன், சாபம் கொடுத்துருவேன்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே லட்சுமணனுக்கு இதற்கு பிறகு பொறுக்கல. அண்ணன் மேல ஒரு சாபம் அப்படின்னா அவனால தாங்க முடியுமா? அந்த நெஞ்சம் தன்னுடைய அண்ணனுக்காகவே வாழ்கிற நெஞ்சம் இல்லையா? அண்ணன் மேல சாபம் இல்ல, சாபம் கொடுக்கிற ஒருத்தர் சொன்னா கூட அந்த சொல்லை கூட தாங்க முடியாத நெஞ்சம் தான் லட்சுமணன் நெஞ்சம். அதனால என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு உள்ள போயிடறான். அப்பத்தான் இந்த டிஸ்கஷனை ஆரம்பிச்சிருக்கிற யம தர்மராஜனுக்கு அதுல தடை ஏற்பட்ட உடனே பெரிய அளவுல வருத்தமும் பெரிய அபசகுனமாவும் தடையாகவும் பட்டது. அவனை பார்த்த உடனே ராமனுக்கு அவ்வளவு நேரம் வேற ஒரு தளத்துல இருந்த ராமனுக்கு தன் தம்பியை பார்த்தவன திரும்பவும் அந்த பாசம் என்கின்ற தளத்துக்கு ராமன் வந்து விட்டான். தம்பியை பார்த்த உடனே அன்பு பீரிடுகிற ஒரு அண்ணன் தானே ராமன். தம்பியை பார்த்தவொடனே ரொம்ப அன்போட வாத்சல்யத்தோட, என்ன லட்சுமணா வெளியில காவல் இருந்த நீ உள்ள வந்துட்டான், அண்ணா என்ன மன்னிச்சுக்குங்க, இவர் துர்வாசர் வந்திருக்காரு, நீங்க கையால ஒரு பழத்தை கொடுத்தாதான் விரதத்தை முடிச்சு பாரு என்ன சொல்லி அவர் கேட்கலன்னு, அவ்வளவுதானே அப்படின்னு சந்தோஷமா ராமன் வெளியில போய் துர்வாசரனுடைய விரதத்தை முடித்து விட்டு அவரும் நல்லா சாப்பிட்டு

0: கிளம்பி போயிட்டாரு. உள்ள கடும் கோபத்தோடும் செயலற்ற ஒரு நிலையிலும் யமதர்மன் ஒரு துறவியாக உட்கார்ந்திருக்கிறார். இவங்க ரெண்டு பேரும் திரும்பி வருவாங்க, வர்றாங்க. வந்துட்டு இப்ப சொல்லுங்க அப்படின்றார் ராமன். அந்த அந்த நேரம் கடந்து விட்டது. அந்த நேரம் கடந்துட்டா பிறகு அதை சொன்னாலும் அதுல பயன் இருக்காதுன்னு யமதர்மனுக்கு தெரியாதான். அவன் தான் காலத்தை நிர்ணயிக்கிற கால தேவன், அவனுக்கு தெரியாம என்ன நடக்கும். இல்ல இனிமே இதை சொல்லி பயன் இல்லை ராமா, ஆனா உன் தம்பியை நான் சும்மா விட மாட்டேன் என்றால் ஒரு உறுதிமொழியை உன் தம்பி எனக்கு கொடுத்தான். யார் இதுக்கு நடுவுல வர்றாங்களோ அவர்களினுடைய உயிரே எடுக்கப்பட வேண்டியது, அதை நான் பாத்துக்கிறேன்ற உறுதிமொழியை உன் தம்பி கொடுத்ததுனால்தான் உன்னோட நான் பேசுவேன். இன்றைக்கு நான் பேச இருந்த இந்த பேச்சு எதனால் கெட்டு போனதுன்னா உன் தம்பியாலதான் கெட்டு போனது. எனவே உன்னுடைய தம்பியே தண்டனைக்கு உரியவன் அப்படின்னு யமன் சொன்ன உடனே ராமன் விதிர் விதிர்த்து போகிறார்.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆளு இருந்தோம், யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோபத்துக்கு என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
2: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
3: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடி தனி ராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டணும், வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களின் பேச்சு. இது பட்டிமன்றம் ராஜா என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
3: நேரம் கடந்துட்டா பிறகு அத சொன்னாலும் அதுல பயன் இருக்காதுன்னு எமதர்மனுக்கு தெரியாதான, காலத்தை நிர்ணயிக்கிற கால தேவன், அவனுக்கு தெரியாம என்ன நடக்கும். இது இனிமே இதை சொல்லி பயன் இல்லை ராமா, ஆனா உன் தம்பிய நான் சும்மா விட மாட்டேன் என்றால் ஒரு உறுதிமொழி உன் தம்பி எனக்கு கொடுத்தான். யார் இதுக்கு நடுவுல வர்றாங்களோ அவர்களினுடைய உயிரே எடுக்கப்பட வேண்டியது, அதை நான் பாத்துக்கிறேன்ற உறுதிமொழியை உன் தம்பி கொடுத்ததுனால்தான் உன்னோட நான் பேச வந்தேன். இன்றைக்கு நான் பேச இருந்த இந்த பேச்சு எதனால் கெட்டு போனதுன்னா உன் தம்பியாலதான் கெட்டு போனது. எனவே உன்னுடைய தம்பியே தண்டனைக்கு உரியவன் அப்படின்னு யமன் சொன்ன உடனே ராமன் விதிர் விதிர்த்து போகிறான். எவ்வளவோ கேட்டு பாக்குறா, அவர் தன்னுடைய பனிஷ்மெண்ட்டை மாத்திக்க தயாரில்ல. நீ தானே சொல் கொடுத்துறாமா, ஒரு சொல் ஒரு இல் ஒரு வில், அதுதான நீ சொன்ன வார்த்தையை நீயே மீறக்கூடாது இல்லையா? உங்க அப்பாவும் அப்படித்தானே சொன்ன சொல்லி மீறக்கூடாதுன்றதுக்காக உயிரைய கொடுத்தவன் தானே உங்க அப்பாவும். நீ தானே எனக்கு வாக்கு கொடுத்த, இப்ப நான் போக மாட்டேன், உன்னுடைய தம்பி தான் காரணம், என்ன செய்வது? ராமனுக்கு என்ன செய்யறதுனே புரியல. தம்பியை இழக்க அவனால முடியுமா? தன்னுடைய அமைச்சர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஆலோசனை பண்றான். எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்றாங்க, சத்திரிய குலத்தில இருக்கிற ஒருத்தனுக்கு மரண தண்டனைக்கு சமமானது என்னவென்றால் அந்த குலத்திலிருந்து அவனை பிரித்து தனியாக அனுப்பி வைப்பது. அப்படி அவன் அனுப்பிச்சிடலாம், அதுவும் மரண தண்டனையும் ரெண்டும் சமம் தான் அவங்க சொல்றாங்க. அதனால இலக்குவன் தன்னுடைய நாட்டை பிரிந்து, வீட்டை பிரிந்து, அரண்மனையை பிரிந்து தனியாக காட்டுக்கு போறான். அவனுடைய மனைவியான ஊர்மிளையையும் அவனுடைய மகன்களான சந்திரகேது, அங்கத், அவங்க ரெண்டு பேரையும் பிரிந்து காட்டுக்குள்ள போறான். இந்த பிரிவு துயரத்தை முதல்ல லக்ஷ்மணனால தாங்க முடியல. ஏன்னா வாழ்க்கையிலேயே முதன்முறையாக தன்னுடைய அண்ணனை பிரிந்து இருக்கிறான். அந்த பிரிவை தாங்கவே முடியாமல் சரயு நதியிலே குதித்து விடுகின்றான். தன்னுடைய தம்பி நதியிலே மூழ்கியதை கேள்விப்பட்ட அடுத்த வினாடியே ராமனும் சரயு நதியில் இறங்குவதற்காக அதை நோக்கி நடக்க ஆரம்பிக்கின்றார். ராமனே தன்னுடைய வாழ்வினுடைய ஆதாரமாக கொண்ட அயோத்தி மக்கள் அத்தனை பேரும் ராமனோடே நடந்து வந்து சரயு நதியிலே இறங்கிவிட்டார்கள். இப்படித்தான் ராமனுடைய அந்த அவதாரம் நிறைவு பெற்று திரும்பவும் ராமனும் லக்ஷ்மணனும் கூட இருந்த அத்தனை பேரும் வானுலகத்துக்கு திரும்பி சென்றார்கள் என்று இந்த புராண கதை சொல்லுகின்றது. கதையில இருக்கிற மற்ற விஷயங்களை கூட நீங்க விட்டுருங்க, ஆனா ஒரு அண்ணனும் தம்பியும் அவர்களுக்கு வயதாகி இளமை பருவத்தை தொட்டு கொண்டு நடுத்தர வயதுக்கும் தாண்டி போகிற ஒரு காலத்தில் அவரவர்களுக்கு மனைவி பிள்ளைகள் எல்லாம் வந்த பிறகு, பொறுப்புகள் கடமைகள் எல்லாமே வந்த பிறகு, ஒருவரை விட்டு ஒருவர் ஒரு நாள் கூட பிரிந்திருக்க முடியாது என்ற அளவில் ஒரு அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஒரு நேசம் இருந்திருக்க முடியுமா என்றால் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய மண்ணின் பதிலாக இருக்கின்றது. எவ்வளவோ அண்ணன் தம்பி பேசாமல இருக்காங்க இல்ல, பேசி எத்தனையோ காலமாச்சு, ஏதோ ஒரு சின்ன ஒரு சண்டை, ஒரு சின்ன பூசல், ஏதோ ஒரு சொத்து தகராறு, பார்த்தே எவ்வளவு வருஷம் ஆச்சு தெரியுமா? ஒரு போன் கூட நாங்க செய்யறது இல்ல, ஒருத்தர நாங்க பாத்துக்கவே மாட்டோம் அப்படின்லாம் இருக்கிற எல்லாருக்கும் இந்த கதை அவர்களுடைய மனசாட்சியினுடைய கதவை தட்டும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த உலகத்துல நாம வாழற மட்டும் நாம இழக்க கூடாதது எவ்வளவோ இருக்கு, மிக மிக முக்கியமாக நாம் இழக்கவே கூடாதது நம் கூட பிறந்தவர்களினுடைய உறவையும் பாசத்தையும் தான். ஒரே வயிற்றிலே பிறந்து ஒரே வீட்டிலே வாழ்க்கையை ஆரம்பித்து இந்த உலகம் என்ற பள்ளியில் ஒன்றாக நடக்க ஆரம்பித்த உறவுகள் தானே அண்ணன் தம்பி உறவு, அக்கா தங்க உறவு. நம்முடைய சின்ன வயது ஞாபகங்கள் நம்மை விட அவர்களுக்கு தானே நம்மை பற்றி இருக்கும். நம்ம பிறந்த போது நாம எப்படி இருந்தோம்னு நமக்கு தெரியாது, அவங்களுக்கு தானே தெரியும். அந்த உறவை ஒரு நாளும் பிரியக்கூடாது. தவறுகள் இருந்தாலும் அந்த தவறுகளை பெரிதுபடுத்தாமல் அண்ணன் கையோ தம்பி கையோ அக்கா கையோ தங்கச்சி கையோ பிடிச்சிட்டு தான் வாழ்க்கை என்ற பயணத்தில் நடக்க முடியும் என்கின்ற அழகான விளக்கத்தை ராமாயணம் மாதிரியான இதிகாசங்கள் தொடர்ந்து நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றன. நன்றி, வணக்கம்.
4: இன்றைய அறிவுமாயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: Hey, yeah, hey, hey, hey.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் கவின். நான் வந்து இப்போ வந்து சென்னையில் ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ லீவுக்கு வந்து வந்திருக்கேன். என் லைஃப்பில் வந்து மறக்கமான ஒரு சம்பவம்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸ்கூல் டைமில் ஒரு 6th படிக்கும் போது வந்து நாங்கள் என் தம்பி அப்புறம் இன்னொரு ரெண்டு பையன் என் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. லீவ் டைமில் வந்து அந்த கடற்கரை ஓரங்களாக போய் சின்ன சின்ன மீனை பிடிச்சி சும்மா விளாண்டுக்கிருப்போம். அந்த துணியை கட்டியிருக்க கையில் அவுத்து அதை வந்து மீனை அந்த சைடு ஒருத்தன் பிடிக்க நான் ஒரு சைடு பிடிக்க அப்படியே கரையோரமாக அந்த மீனை அப்படியே அள்ளிட்டு வரோம். அது ஒரு ஹாப்பினஸ்ஸாக அப்போது சின்ன வயசில் விளாண்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ ஒரு டைம் வந்து 4 பேர் இருந்தோம். அப்போது நான் என் தம்பியும் இன்னொரு ஃப்ரெண்டு ரெண்டு ஃப்ரெண்டு வந்து அப்போது வந்து தூரத்தில் வந்து ஒரு வள்ளம் இருந்துச்சு. எங்களுக்குள்ளே சும்மா ஒரு போட்டி வச்சுக்கிட்டோம், யார் இந்த வள்ளத்தை ஃபஸ்ட்டு தொடுறா அப்படின்னு. அதோட எல்லோரும் வந்து யாருக்குமே பெருசாக நீச்சல் அடிக்க தெரியாது, கம்மிக்க லைட் லைட்டாக அடிப்போம் அவ்வளோதான், எக்ஸ்பர்ட்லாம் யாரும் கிடையாது. அதனால் வந்து எல்லாருமே வந்து தவி தவி கொஞ்சம் கொஞ்சமாக போய் நீச்சல் அடிச்சிட்டு போயிருக்கும் போது ஒரு பையன் வந்து மட்டும் மூச்சு திணறி மாட்டிக்கிட்டான். அவன் வந்து கையை மட்டும் மேலே காட்டி வந்து காப்பாத்துங்க அந்த மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டான். அதோட நாங்கள் எங்களுக்கு நீச்சல் தெரியாது. ஆனால் நாங்களும் மூணு வந்து ஒன்றா சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் கையை பிடிச்சி போய் கடைசியில் அவனை போட்டு போட்டு கடைசியில் அவனை இழுத்துட்டு வந்து கரையோரமாக போட்டு அதோட கடைசியில் கொஞ்சம் நிக்கார வச்சு தண்ணி குடிக்க வச்சு அதுக்கப்புறம் அமைதிப்படுத்தி அதோட வீட்டுக்கு போய் யாருக்கும் தெரியாமல் அந்த விஷயம் வீட்டில் போய் விட்டாச்சு. யாருக்குமே அந்த விஷயம் தெரியாது. எங்களுக்கு வந்து உண்மையுமே ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு. நம்மளை நம்பி வந்து வீட்டில் அப்போ வந்து சில நம்மளை நம்பி வீட்டில் வந்து விட்டுருக்காங்க என் ஃப்ரெண்டுகளுக்கும். அப்போ நம்ம அவனை காப்பாற்றுறவங்களோட நம்ம எதாவது சொல்லிடுவாங்களோ பயந்து அதிகமாக இருந்துச்சு. அதை எப்பயோ காப்பாற்றிட்டோம். அவன் இப்போ ஒரு செகண்ட் மட்டும் நாங்கள் லேட்டாக போயிருந்தோம்னா கட்டாயம் வந்து அவ்வளோதான் ஃபினிஷ் ஆகியிருப்பான். இன்றைக்கி நம்ம கூட அவன் இருந்திருக்க மாட்டான். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு வேறு. இன்னத்துக்கு அவன் அந்த அந்த நிலமையில் இருந்ததுனால தான் நாங்கள் நல்லா நீச்சல் அடிக்க கற்றுக்கிட்டோம் சொல்லலாம். ஏன்னா அது வந்து கற்றுக்கிற ஒரு விஷயம் தான். அது எல்லா லைஃப்லையும் வந்து அந்த மாதிரி விஷயம் நடந்தால் தான் அது அடுத்த விஷயங்களை கற்றுக்க முடியும். அதனால் அவனும் நல்லா நீச்சல் அடிக்க அவனும் அடுத்த நாள் எங்கள் கூட குளிக்க வந்துட்டான். நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: சார், ஒன்றே லீவ் வேணும் சார்.
2: எதுக்கியா?
1: அது பாத்ரூம் வால்ல இருக்கிற கரையை தேய்க்கிறேன்னு என் கையை உடுத்திட்டேன் சார்.
2: அட, இன்னும் உப்பு கரையை தேய்க்கிறீங்க? உடனே அனுஜோட வாட்டர் அப்ளன் வால்ட்டையில வாங்குங்க. சால்டோ ஸ்டெய்னோ ஒட்டவே ஒட்டாது. இப்போ 30% டிஸ்கவுண்ட் அண்ட் ஃப்ரீ டெலிவரி ஆப்ஷனோட அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத், தென்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும். டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்போ ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்குள்ள. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்துக்க மாட்டேன்.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: காலையில எந்திரிச்சு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது நம்ம எல்லாருக்கும் ஈஸியா சமைச்சு கொடுத்து விடுற பொருளா இருக்கிறது முட்டை. முட்டையில அதிகமான புரதச்சத்து லூடின் சியாங்கின் இருக்கிறதுனால கண் நோய் வராம கண் புரை ஏற்படாம தடுக்கும். இப்படிப்பட்ட முட்டைய எப்படி கெட்டு போன முட்டையா இல்ல நல்ல முட்டையான்னு கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? முட்டைய தண்ணி நிறைஞ்ச பாத்திரத்துல போடும் போது அந்த முட்டை மிதந்தா அது பழைய முட்டை. அதே முட்டை தண்ணிக்குள்ள போய் அடிப்பகுதியை தொட்டா அது புது முட்டை.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: உலகின் அரசன் அய்யூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அய்யூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி. கடலோடு விளையாட இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. நேயர்கள் இணைந்திருப்பது பாமநேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாட நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
2: நான் ஜான் ஹோரே.
1: சரி, அடுத்ததான் இன்னைக்கான விளையாட்டு தகவலையும் சொல்லிருங்க.
2: ஓகேக்கா. அதாவது ஓடிஐ விசஸ் ஓடி இருக்குல்ல, அதுல வந்துட்டு இந்தியா விசஸ் வெஸ்ட் இண்டீஸ் தான்க்கா. இதில் வந்துட்டு நாளைக்கு நடக்க போகுது. அதில் யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறா அப்படிங்கிறத இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இப்போது இந்தியா சார்பாக பார்த்தோம் அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா இவங்க வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் முகமது சிராஜ் இவங்க கொஞ்சம் புதுசாக வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ருத்ராஜ் கெய்க்வாட், சுப்மன் கில், யசஸ்வி ஜெய்ஷ்வால், நபி, அன்சுல் கம்போஜ். அன்சுல் கம்போஜ் இப்போது அந்த 3 மேட்சில் கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு இறக்கியிருக்காங்க. நிதிஷ்குமார் ரெட்டி, கேஎல் ராகுல், ரோஹித் சர்மா இங்கே பெருமாள் விளையாட போகிறாங்க. அடுத்து வெஸ்ட் இண்டீஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்டின் கிரீஃப்ஸ், ரோஸ்டன் சேஸ், ஜான் கேம்பெல், அதுக்கப்புறம் அல்சரி ஜோசப் வந்துட்டு ஒரு நேற்று மேட்ச் விளாடல, அதாவது மொதல் மேட்சாக விளாண்டாங்க, இப்போ 3வது மேட்ச் விளாட போகிறாங்க. அதுக்கப்புறம் கேமா பவுல் விளாட போகிறாங்க, ஷெர்ஃபன் ருதர்ஃபோர்டு இவங்களும் விளாட போகிறாங்க. நாளைக்கு நடக்க போகுதுக்கா.
1: சரி, இதை நாளைக்கு வந்து இதில் என்ன நடந்திருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். அடுத்ததான் இன்னைக்கு என்ன டேன்னு தெரியுமா?
2: இன்னைக்கு வந்துட்டு காந்தி ஜெயந்திக்கா.
1: ஆமாம், காந்தி ஜெயந்தி, அதாவது மகாத்மா காந்தி அவங்களோட பிறந்தனால தான் நம்ம வந்து காந்தி ஜெயந்தியாக கொண்டாடுறோம். வன்முறை இல்லாமல் அமைதி அப்புறம் அகிம்சை வழியில் போராடி சுதந்திரம் பெற முடியும் அப்படின்னு உலகத்துக்கு நிரூபித்து காட்டியவங்க தான் நம்ம காந்தி தாத்தா. அவங்களோட அந்த நினைவுகளெல்லாம் நம்ம அடுத்தடுத்து தலைமுறைகளுக்கு, அதாவது எங்களுக்கு அப்புறம் மற்றவங்களுக்கு, இனிமேல் வரப்போகிறவங்களுக்கெல்லாம் நினைவுபடுத்துகிற விதமாக தான் இந்த நாள் வந்து கடைபிடிக்கப்படுது. சரி, அடுத்ததான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் என்ன கேம் விளையாட போகிறோம் அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவோம், அந்த வார்த்தையில் முடிகிற அந்த எழுத்தில் இருந்த அடுத்த வார்த்தை நீங்கள் சொல்லணும். இந்த மாதிரி அதுக்கடுத்த வார்த்தையிலேருந்து முடிகிற எழுத்துலேருந்து அடுத்த வார்த்தை நீங்கள் சொல்லணும். இப்படியே ஒரு 5 வார்த்தை சொல்லணும். இப்போ வந்து அதாவது வானம் இம்மில் முடிஞ்சால் அந்த மாமா மீமி வரிசையிலேருந்தே நீங்கள் சொல்லலாம். இப்போ வந்து முதல் கேள்வி வானம் தான், வானம்ல வந்து இம்மில் முடியுதுல, அப்போ மாமா மீமி வரிசையிலேருந்து ஒரு வார்த்தை, அப்போ அதுக்கடுத்து முடிகிற வார்த்தையிலேருந்து இன்னொரு வார்த்தை. இப்படி மொத்தம் வந்து நீங்கள் 5 வார்த்தை சொல்லணும். இப்போ முதல் கேள்வி வானம். 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ, அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்தடுத்ததாக பாடல்களும் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: OSIFM 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: கடவுள் சகோதரர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் மண்டலத்திலிருந்து மீனியாவில் சகாயம் பேசுறேன். என் வாழ்க்கையில் நடக்கப்பட்ட கடலுக்கு போன சம்பவங்கள். 1986 என்னுடைய மேரேஜ். 86 மேரேஜ் ஆகி 5வது மாசம் நான் பிசிங் போகும்போது கடல் மேலே வந்து நெடுந்தி நெருக்கி ஒரு சம்பவம் நடந்துச்சு. பாமனை சேர்ந்தவங்க போட்டில் தான் நான் கடலுக்கு போயிருந்தேன். அதோட அந்த போட்டு வந்து கடல் மேலே தாழ்ந்துருச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்களை கொண்டு வந்தார் தங்கச்சி மடத்தை சேர்த்த சேம்ஸ் அவர் போட்டில் தான் நாங்கள் எல்லாரும் கரையேறி வந்தோம். ஆமாம், அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு மறுநாள் அன்னைக்கு காலையில் வந்து எங்கள் ஓனர் எங்களை சந்திக்கும் போது எல்லாரையுமே வந்து எங்களெல்லாம் ஒரு திட்டம்லாம் இல்லை, யாரும் கவலைப்படாதீடா, மீண்டும் ஒரு தொழில் நம்ம எடுப்போம்,

0: மீண்டும் நம்ம அந்த தொழிலை பார்ப்போம்னு எங்களுக்கு உற்சாகம் தான் கொடுத்தார ஒழிஞ்சு யாரையும் நோக்க விடல. ஏன்னா அன்றைக்கி நைட்டு நாங்கள் பட்ட ஒரு சித்திரவதைகள் எங்களுக்கு அது கடுமையான ஒரு இது. ஏன்னா தண்ணி வந்து தாழ்ந்தது. அன்னைக்கு சூழ்நிலையில் வந்து நான் ஒரு லஸ்கராக தான் போய்கிட்டு இருந்தேன். எனக்கு என் போட் டிரைவர் வந்து முத்துப்பட்ட டிரைவர். அவர் முயற்சி பண்ணார், நானும் முயற்சி பண்ணேன், என்னால் முடியலை. ஏன் அது 1986 என் மையன் வந்து கன்சீவ் வந்து என் ஒய்ஃப் வந்து 2 மாதம் முழுகாமல் இருந்தாங்க. அந்த நேரத்தில் அந்த சம்பவம் நடக்கப்பட்டது. இப்போ நீங்கள் கணக்கு பண்ணிக்கங்க, 86 இருந்து 40 வருஷம் ஆச்சு இந்த சம்பவம் நடக்கப்பட்டு. 86 பின்னாடி 95 இதே சம்பவம் நடந்துச்சு. போட்டு தாரலை, போட்ட தாரை விடாமல் கரையை கொண்டு வந்தோம். அந்த போட்டு ஓனர் வந்து கனகராஜன் மண்டபத்தில் இப்போ வத்தா நடத்துகிறாரு. அவருடைய போட்டு அவர் தம்பி தான், பாக்கியராஜ் தான் டிரைவர். இப்படி கடலுக்கு போன இடத்துல தண்ணி வந்துருச்சு. அவர் டிரைவர் வந்து முயற்சி பண்ணி கொண்டுகிட்டு கரையை கொண்டுகிட்டு வந்து சேர்த்தாரு. அது ஒரு சம்பவம். இதுதான் எனக்கு கடல் மேலே நடக்கப்பட்ட என்னுடைய கடுமையான சந்தர்ப்ப சூழ்நிலைகள். கடல்வாச நேயர்களுக்கு எல்லாருக்கும் மீண்டும் வணக்கம்.
1: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: செல்லமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ், எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை நியாயமான விலையில்.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
4: இப்போ நேரம் சரியாக 5:15 ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க இது கடல் ஓசை FM 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
5: நான் ஜான் ஹோரே.
4: சரி, அடுத்ததான் நீங்க என்ன புக்கு வாசிச்சுட்டு இருந்தீங்க?
5: ரகசிய கோழி அப்படிங்கிற புக்கு வாசிச்சுட்டு இருக்கேன். இதை யார் எழுதுனா அப்படின்னா உதயசங்கர் தான் எழுதுனாங்க.
4: சரி, இந்த புக்கை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடுறோம் அப்படின்னு நீங்க சொல்லிடுறீங்களா?
5: ம், ஓகேக்கா. அதாவது நம்ம ஒரு எழுத்து ஒன்று சொல்லுவோம், அதில் கடைசியாக இருக்கிற அந்த எழுத்து தொடங்கி திரும்ப அந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும்.
4: ம், அதாவது நாங்கள் இப்போ ஒரு வார்த்தை சொல்லுவோம், அந்த வார்த்தையில் முடிகிற எழுத்து இருக்கும்ல, அதில் தொடங்குற மாதிரி அடுத்த வார்த்தை நீங்கள் சொல்லணும். அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்லுவீங்கள்ல, அந்த வார்த்தையில் முடிகிற வார்த்தையிலேருந்து புது வார்த்தை சொல்லணும். இப்படி ஒரு 5 வார்த்தைகள் சொல்லணும். இப்போ வானம் அப்படின்னு நாங்கள் ஒரு வார்த்தையுமே சொல்லியிருந்தோம். இப்போ வானம் இம்மில் முடியுதுல, அப்போ நீங்கள் மாமா மீமி வரிசையிலேருந்து ஒரு வார்த்தை சொல்லணும், திரும்ப அதில் முடிகிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லணும். இந்த மாதிரி தான் இன்னைக்கான நம்ம நிகழ்ச்சியில் கேம் விளையாண்டுட்ருக்கோம். 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை நீங்கள் எங்கள் கூட சொல்லலாம். ஃபஸ்ட்டு வார்த்தை வானம். சரி, இப்போ நீங்கள் வந்து புக்கை வாசிச்சிடுறீங்களா?
5: ம், ஓகேக்கா. அணில் குட்டியை அவள் எப்போதும் அவளுடைய வைத்திருப்பாள். அணில் குட்டி அவளுடன் நன்றாக ஒட்டி கொண்டது. அவளுடைய சத்தம் கேட்டால் எங்கிருந்தும் ஓடி வந்துவிடும். அவள் அப்துல் என்று கூப்பிட்டால் போதும். எங்கிருந்து அவள் பள்ளிக்கூடம் விட்டு கூப்பிட்டால் ஓடி வந்துவிடும். அப்புறம் அவர்களின் உலகமே தனி விளையாட்டு என்றால் அப்படித்தான் விளையாடுவார்கள். நன்றாக ஓடி ஆடி பழகும் அந்த அப்துல் அணில் குட்டி ஒரு நாள் வெளியே போயிடுச்சு. இரவில் எப்போதும் திரும்பவே வந்துவிடும். ஆனால் போன திங்கட்கிழமையிலிருந்து வரவே இல்லை. ஃபாத்திமா எங்கே போனால் வீட்டிற்குள் வெளியே போய் அப்துல் அப்துல் என்று கத்திக்கொண்டே இருந்தாள். பார்க்கிற அணில்களை எல்லாம் அப்துல் அப்துல் என்று அழைப்பாள். ஒரு வாரம் ஆகிவிட்டது. அப்துல் அணில் குட்டி வாய்ப்பே இல்லை என்று அப்பா சொன்னார். ஃபாத்திமா அது தன்னோட இனத்துடன் சேர்ந்திருக்கும், அதுதானே இயற்கை. இனி அதுக்குன்னு குடும்பம், மனைவி, பிள்ளை, குட்டி என்று இருக்காதா இருக்கும்ல என்று கேட்டார். ஃபாத்திமாவுக்கு புரிந்த மாதிரி தலையை ஆட்டினாள். ஆனால் அவளுக்கு என்னவோ போல் இருந்தது. அன்று இரவு ஃபாத்திமா திறந்து வைத்திருந்த ஜன்னலில் உட்கார்ந்து கொண்டு அப்துல் அணில் குட்டி கீச் கீச் என்று சத்தமிட்டது. ஃபாத்திமா நல்ல உறக்கத்தில் இருந்தால் திடீரென்று அவருடைய பெயரை சொல்லி யாரோ கூப்பிடுவதை போல உணர்ந்தாள்.
4: சரி, இதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்த பகுதியில் இதை பற்றி தெரிஞ்சுப்போம். ரகசிய கோழி, இதை எழுதினவங்க உதயசங்கர். இந்த புக்கை பற்றி நம்ம அடுத்த பகுதியில் தெரிஞ்சுப்போம். இன்றைக்கி வந்து நம்ம காலிஃப்ளவர் மாதிரி இருக்கிற ஒரு காய்கறி பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்னதுன்னா ப்ராக் கோழின்னு சொல்லப்படுற ஒரு அடர் பச்சை நிறத்தில் இருக்கிற காய்கறி தான். கேள்விப்பட்டிருக்கீங்களா?
5: எனக்கா
4: அதாவது காலிஃப்ளவர் மாதிரியே இருக்கும், ஆனால் பச்சை கலரில் இருக்கும்.
5: ப்ராக்லி
4: ஆ
5: கேள்விப்பட்டிருக்கேங்கக்கா.
4: இது சரி, இதை பத்தி நீங்க தான் சொல்ல விரும்புறீங்களா?
5: சொல்ல விரும்புறேங்கக்கா. இதுல வந்துட்டு விட்டமின் கே அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் இதில் நிறையா மினரல்ஸ்லாம் இருக்கும், அதாவது அயன், மெக்னீஷியம், கால்சியம் இந்த மாதிரி நிறையா இருக்கும்க்கா.
4: சரி ஓகே. நம்ம ஜான் ஹோரிப் தம்பி நேற்று ஒரு காக்பெரி அப்படின்னு சொன்னோம், அதை பற்றியுமே தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. இன்றைக்கி இதை பற்றியும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இதில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறனால வயிறு நிரம்பிய உணர்வை தந்து உடல் எடையவுமே கண்ட்ரோலாக வச்சுக்க உதவுது. சரி, இதை பற்றி நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேசுகிறதுக்காண்டி ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
4: அடுத்தடுத்து சொல்லிருங்க.
6: வானம், மண்,
4: மண்,
6: நட்பு, புதல்வி,
4: புதல்வி,
6: குடும்பம்.
4: ஓகேண்ணா, சூப்பரா சொல்லிட்டீங்கண்ணா. உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் சொல்லிருங்கண்ணா.
6: மீண்டும் சொல்வது, எனக்கு பிடித்த பாடல் உங்களுக்கு பிடித்த பாடலாக புதிய பாடலாக குளிர்பார்ப்போமாறு கேட்டுக்கொள்வேன். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் மிகவும்
4: விளையாண்டுட்டாங்க. இந்த மாதிரிதான் அதாவது நிறைய பேர் புரியாம இருக்கும். ஏன்னா வார்த்தை அடுத்து என்னடா வார்த்தை, அடுத்து என்னடா வார்த்தை அப்படின்னு யோசிப்பீங்கல்ல. அதனால இப்ப நம்ம சேஷாச்சலம் அண்ணா விளையாண்ட மாதிரிதான் இன்னைக்கு வந்து நம்ம கேம் விளையாடுறோம். நீங்களுமே கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். நம்மக்கிட்ட மெசேஜ் மூலியமாகவுமே ரெண்டு நேயர்கள் பதில் சொல்லியிருக்காங்க. ருபன்சியாக்கா பாமன்லேருந்து, மல்லிகை, கைபேசி, சிகப்பு, புடவை, வைகை, சிங்கம். நன்றிக்கா, சூப்பராக சொல்லியிருக்கீங்கக்கா. அடுத்தது சாதிக்கண்ணா தூத்துக்குடியிலேருந்துமே பதில் சொல்லியிருக்காங்க. வானம், மருந்து, தும்மல், லாவகம், மாசம், மாங்காய், கார்மேகம் அப்படின்னு நிறைய பதில்களை சொல்லியிருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குன்னா நன்றி. இன்றைக்கி வந்து இந்த மாதிரி தான் நம்ம கேம் விளையாண்டுட்ருக்கோம். சரி, அடுத்த வார்த்தை என்ன சொல்லலாம்?
5: அடுத்த வார்த்தை வந்துட்டு பா சொல்லலாமா?
4: இல்லை இல்லை, வார்த்தை தான் நம்ம சொல்லணும். குடும்பம், குடும்பம், அதுவுமே இம்மில் தான் முடியுது. சரி ஓகே, இம்மில் முடிஞ்சால் நிறைய வார்த்தைகள் இருக்கும்ல, உங்களுக்குமே தெரியும்னா நான் சொன்ன நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். சரி, இந்த ஃப்ராக் களி அந்த இதை பற்றியுமே தெரிஞ்சுப்போம்.
5: ஓகேக்கா.
4: அப்புறம் இது வந்து மலச்சிக்கல் பிரச்சனையை தடுக்குது. இதில் வந்து வைட்டமின் சி நிறைய இருக்கிறனால கிருமி தொற்றுகளை எதிர்த்து உடலில் வந்து பாதுகாப்பையுமே மேம்படுத்துது. வைட்டமின் கே அப்புறம் கால்சியம் இருக்கிறனால எலும்புகளையும் வலுப்படுத்துது. அதுக்கப்புறமா தோல் செல்களை புதுப்பிச்சு சுருக்கங்களை தடுக்குது. இதில் உள்ள அந்த சல்ஃபோராஃபேன் மாதிரி அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள்லாம் இருக்கிறனால செல்களை பாதுகாத்து புற்றுநோய் செல்கள் வளராமல் தடுக்க உதவுது. இதோட டேஸ்ட்டு வந்து லேசான மண் சுவையும் மென்மையான மொறுமொறுப்பாகவும் இருக்கும். காலிஃப்ளவரை விட கொஞ்சம் வந்து தனித்துவமான டேஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை அப்படியே பச்சையாகவும் சாப்பிடலாம், இல்லைனா லேசாக வந்து ஆவியில் வேக வச்சோ இல்லைனா வதக்கியோ சூப் மாதிரி பண்ணியோ நம்ம வந்து சாப்பிடலாம். கெட்ட கொழுப்பெல்லாம் கரைச்சி இரத்த அழுத்தத்தை வந்து சீராக வச்சுக்கவுமே இது உதவுது. பார்க்க வந்து காலிஃப்ளவர் மாதிரி இருக்கும், ஆனால் வந்து இது காலிஃப்ளவர் இல்லை. சரி, அடுத்ததான் வந்துட்டு நம்ம கேமை இன்னொரு வாட்டி சொல்லிடுங்க நீங்கள்.
5: ஓகேக்கா. நம்ம ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவோம், அதில் முடிகிற எழுத்துலேருந்து நேயர்கள் புது புது வார்த்தை கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும்.
4: சரி, அடுத்ததான் பாடல்களும் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசே எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
3: நான் ஜான்ஹோரே.
2: சரி, அடுத்ததான் நீங்க என்ன புக்கு வாசிக்கிறீங்க?
3: ரகசிய கோழி. இது உதயசங்கர் தான் எழுதினாங்க. இப்போ வாசிக்க ஆரம்பிச்சிடுறேன்.
2: சரி, அதுக்கு முன்னாடி கேமை பத்தியும் சொல்லிருங்க.
3: ஓகேக்கா. இப்போ வந்துட்டு நம்ம என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, ஓ, இந்த கேள்வி சொல்றதுக்கு முன்னாடி நம்மளோட நேயர் இணைஞ்சிட்டாங்கக்கா.
2: வணக்கம்.
4: ஹாய், மிக்க மகிழ்ச்சி. இருவருக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் நடமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கோம். நான், நீங்க எப்படின்னா இருக்கீங்க?
4: ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன்ப்பா. எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய பொழுது இன்னைக்கு?
2: ரொம்பவே ஜாலியா சூப்பரா போகுதுண்ணா.
4: எனக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பிப்பா உங்க கூட பேசுறதுல. நம்ம கடல் ஓசை அன்பு சின்னங்கள் எல்லாருக்குமே என்னுடைய காந்தி ஜெயந்தி வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன்.
2: நன்றினா. ஓகே,
4: கண்டிப்பா போயிட்டு இருக்கு காந்தி ஜெயந்தி கொண்டாட்டங்கள்லாம் நம்ம பகுதியில.
2: ரொம்பவே சூப்பரா தானா போகுது? உங்க ஊர்ல எல்லாம் எப்படினா போகுது?
4: எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்குப்பா.
2: ஓகேனா, இன்னைக்கு வந்து கேம் தெரியுமாண்ணா?
4: போதும். கண்டிப்பாப்பா. எனக்கு வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த திரைப்படம். இதுல இருந்து ஏதாவது ஒரு பாடல் நீங்களாவே செலக்ட் பண்ணி போட்டுறீங்களாப்பா?
2: ஓகே, நான் கண்டிப்பா கொடுத்துடலாம்ண்ணா.
4: ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் தேவா, உங்களுக்கு இந்த டே போகட்டும். அண்ட் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு ஷோ. என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்ப்பா.
2: நன்றிண்ணா. பேசினதுக்கு உங்களுக்கு நன்றிண்ணா.
4: கண்டிப்பா. பாய்ப்பா, பாய்ப்பா.
2: நம்ம சந்திரசேகர் அண்ணாவுமே சூப்பரா பதில்களை சொல்லிட்டு ஒரு பாடலுமே கேட்டுட்டாங்க. சரி, அடுத்ததான் நீங்க புக்கை வாசிச்சிடுறீங்களா?
3: ஓகேக்கா. அவள் அவசரமாக எழுந்தாள். யாரோ அவள் பேலை சொல்லி கொண்டே இருந்தார்கள். என்ன ஆச்சரியம், அணில் குட்டியின் உயரம்தான் அவள் இருந்தாள்.
2: சரி, அடுத்ததான் நம்ம கூட பேசுறதுக்காண்டி இன்னொரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
5: வணக்கம்.
2: உங்க பேரு, அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்க?
5: என் பேரு மேக்கலா, நான் சென்னையில இருந்து பேசுறேன்.
2: சரி, நீங்க எத்தனை படிக்கிறீங்க?
5: நான் வந்து 10th படிக்கிறேன்.
2: 10th படிக்கிறீங்களா? ஸ்கூல் எல்லாம் போனீங்களா?
5: ஸ்கூல் போனேன்.
2: சரி, ஓகே. இன்னைக்கு வந்து நம்ம என்ன கேம் விளையாடுறோம் தெரியுமா?
5: தெரியாது.
2: அதாவது நாங்க வந்து ஒரு வார்த்தை சொல்லுவோம், அந்த வார்த்தையில முடியற எழுத்துல இருந்தா அடுத்த வார்த்தை சொல்லணும்.
5: சரி,
2: இப்படி வந்து ஒரு 5 வார்த்தைகள் சொல்லணும். உங்களுக்கான வார்த்தை தும்பி. சரி, உங்களுக்கு பிடிச்ச பாடல சொல்லிருங்க.
5: எனக்கு ஒரு இந்த புதுசா இப்ப ட்ரெண்டிங்ல ரத்தினம்மா பாட்டு வந்திருக்கலாம், அந்த பாட்டு போடுங்க.
2: ஓகேம்மா, கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றி எங்களோட நிகழ்ச்சியில இன்னைக்கு கலந்துகிட்டதுக்கு. ஆன்சர் தெரியலனாலுமே நம்ம மேக்தலா சூப்பரா விளையாண்டாங்க. ஆனா நீங்க சொல்லுங்க, தும்பில பாப்போம்.
3: தும்பில வந்துட்டு பீல முடியுதா? பின்னன்கால், பின்னன்கால். அதுக்கப்புறம்
2: நம்ம வந்து பீல முடிஞ்சா பாப்பா பி வரிசையில எப்படினாலும் சொல்லலாம்.
3: ஓகேக்கா. லட்டு, டயர்,
2: டயர்,
3: ரம்பம்,
2: ரம்பம். சரி, ஓகே. இந்த மாதிரி தான் சொல்லணும் இன்னைக்கான. அதாவது நாங்கள் ஒரு வார்த்தை சொல்லுவோம், அந்த வார்த்தையில் முடிகிற எழுத்துலேருந்து அடுத்த வார்த்தை, அதுக்கப்புறம் அடுத்த வார்த்தையில் முடிகிற எழுத்துலேருந்து அடுத்த வார்த்தை. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இன்றைக்கி சொல்லணும். சரி, இப்போ நீங்கள் புக்கை வாசிச்சிட்றீங்களா?
3: ஓகேக்கா. அப்துல் முதுகில் ஏறி கொண்டாள். அப்துல் அளவுதான் அவளும் இருந்தாள். ஆனால் அப்துல் அவளை விட பெரிதாக இருந்தது. அவள் முதுகில் ஏறி கொண்டு சவாரி செய்தாள். அப்துல் அணில் குட்டி திடீரென்று பறக்க ஆரம்பித்தது. அவளும் அதனுடன் பறந்து கொண்டே இருந்தாள். புது தலைப்பு: சிரிக்கும் காகம். முட்டையிலிருந்து வெளியே வரும்போது கோணமுக்கு காக்காவுக்கு குறும்பு அதிகம். கூட்டில் எப்போதும் தன்னுடைய சகோதர சகோதரியிடம் வம்பிழித்து கொண்டே இருக்கும். அம்மா காக்கா எவ்வளவு சொல்லி பார்த்தாலும் எதுவும் செய்யாது. அதே மாதிரி அடிக்கடி எல்லோரையும் அடித்து கொண்டே இருக்கும். எப்பாடா இறகுகள் முளைக்கும் என்று அனைத்து காகங்களும் காத்திருந்தன. அந்த நாளும் வந்தது. கோணமுக்குக்கு இறகுகள் முளைத்தது, பறக்க ஆரம்பித்தது. கூட்டிலிருந்து ஒவ்வொன்றாய் வளர்ந்து வெளியேறியது. இயற்கையின் துப்பறியும் தொழிலாளர்கள் யார் அப்படின்னு கேட்டால் காகங்கள் தான். ஆனால் கோணமுக்கு காக்காவுக்கு தான் கிடைக்கிற உணவின் மீது நாட்டம் இல்லை. எவ்வளவு கிடைத்தாலும் அருகில் போகாது. மற்ற காகங்களை பார்த்தால் உடனே என்று கரைந்து அப்பி கொள்ளும். கோணமுக்கு காக்கா மட்டும் தூரமாய் நின்று வேடிக்கை பார்க்கும்.
2: சரி, இதுக்கப்புறமா நம்ம அடுத்த பகுதியில் வந்து இதை பற்றி தெரிஞ்சுப்போம். குழந்தைங்க வந்து ஸ்கூல் பேருந்துலையோ பொது பேருந்துலையோ பயணம் செய்கிறப்ப ஏறுறதுல அப்புறம் இறங்குறதுல வந்து கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். பஸ் ஃபுல்லாக நின்ற அப்புறம் தான் குழந்தை வந்து ஏறணும் இறங்கணும். அவசரமாக ஓடுறது, அடுத்தவங்களை வந்து தள்ளி விட்டுட்டு இறங்குறது, பஸ்ஸை எடுத்தோன்னே ஏற முயற்சி பண்ணுறது, இதெல்லாம் தவறான பழக்கம். ஸ்கூல் வேனாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸை இடிச்சிட்டு ஓடுறது, நிற்கிறதுக்கு முன்னாடிலாம் இறங்குறது, இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாது. குழந்தைகிட்ட வந்து சின்ன வயசில் இருந்தே இந்த பழக்கங்களையுமே சொல்லி கொடுக்கணும். சில குழந்தைங்க வந்து ஃப்ரெண்ட்ஸை பார்த்ததும் கவனம் இல்லாமல் ஓடி போகிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் பஸ்ஸை எடுக்கிறப்ப தான் ஏறவே செய்கிறாங்க. பஸ்ஸை மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல, நம்மளோட பாதுகாப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தை வந்து டெய்லியும் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா, அதாவது ஸ்கூல் போகிறதுக்கு பஸ்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, பாதுகாப்பு பழக்கத்தில் அலட்சியமாக இருக்கக்கூடாது. டெய்லியுமே நடக்கிற விஷயம்தானே, இதில் என்ன ஆபத்து அப்படின்னுமே நினைக்கக்கூடாது. பேரண்ட்ஸும் வந்து வேமா போய் ஏறு அப்படின்னு சொல்லாமல் மெதுவாக நிதானமாக ஏறணும் இறங்கணும் அப்படின்னு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். சரி, அடுத்ததான் நேயர்கள் கேட்ட பாடலும் வருது. கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: உலகின் அரசன் அயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. இப்போ நேரம் சரியாக 5:45 ஆயிடுச்சு. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
4: நான் ஜான் ஹோரே.
3: சரி, இந்த ரகசிய கோழி எழுதினவங்க வந்து உதயசங்கர். வாசிச்சிடுறீங்களா?
4: ம், ஓகேக்கா. ஒரு நாள் கோணமுக்கு காக்காவுக்கு மிகவும் பசித்தது. அப்போது அப்பா வாங்கி கொடுத்த உளுந்து வடையை கையில் வைத்து கொண்டு அபி நடந்து கொண்டிருந்தான். அதை பார்த்த கோணமுக்கு காக்கா வாயில் எச்சில் ஊறியது. அவ்வளவுதான், ஒரே தாவலில் பறந்து போய் கவி கொண்டு மறுபடியும் மின்சார கம்பியில் வந்து உட்கார்ந்து கொண்டது. வாயில் வடையுடன் கீழே பார்த்தது. அபி ஒரு கணம் மேலே வடையுடன் கம்பியில் உட்கார்ந்திருக்கிற காக்காவை பார்த்தான். மறுக்கணம் கீழே விழுந்து அழுது புரண்டான். தெருவில் அழுது புரண்டு கொண்டிருந்த அபியை பார்க்க பாவமாக இருந்தது. ஆனால் வயிறு பசித்தது, என்ன செய்வது என்று யோசித்தது. கோணமுகு காக்கா பாவப்பட்டு மெல்ல பறந்து வந்து அபியின் அருகில் இறங்கியது. அபியினிடம் அந்த வடையை கொடுத்தது.
3: சரி, இதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்த பகுதியில் இந்த புக்கை பற்றி தெரிஞ்சுப்போம். அடுத்துதான் இன்றைக்கி நம்ம வந்து நான் வந்து என்னோட தகவலை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம கூட பேசுகிறதுக்காண்டி ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம். நான் பாம்பன்ல இருந்து சோஃபியா பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கோம்க்கா. நீங்கள் எப்படிக்கா இருக்கீங்க?
5: ஆ, நான் நல்லா இருக்கேன்டா. தம்பி நல்லா இருக்கானா?
4: நல்லா இருக்கேன்க்கா. நீங்கள் எப்படி இருக்கீங்க?
5: ஆ, நல்லா இருக்கேன்டா.
3: சரிக்கா, இன்றைக்கி வந்து நம்ம என்ன கேம் விளாட்றோம் தெரியுமாக்கா?
5: தெரியண்டா, நீங்க சொல்ற இடத்த சொல்ற வார்த்தையில இருந்து அந்த இதுல எடுக்கணும். அதான லாஸ்ட் வேர்ட்ல இருந்து எடுக்கணும் அப்படிதானே?
3: ஆமாக்கா.
5: ஆ, சரி ராஜு.
3: உலகம்.
5: உலகம்னா இம்ல முடியறதா?
3: மாமா மீனி வரிசையில இருந்து நீங்க எப்படினாலும் சொல்லலாம்க்கா.
5: முனியாண்டி.
3: அடுத்து
5: முனீஸ்வர.
3: அக்கா டீல தானக்கா அடுத்து முடியுது. ஆமாக்கா.
5: வண்டி காலனா நீல நீல் நீலனா லாவா இல்ல லாதானடா?
3: என்னதுக்கா?
5: நில் சொன்னா நில்னா இல் இல் தானடா? லட்டு.
3: லட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் சொல்லிருங்கக்கா.
5: எனக்காடா? எனக்கு பவளமல்லி சாங் போடுறீங்களா? இருங்க, இது ஒரு விடுகதை கேட்கணும்.
3: ஓகேக்கா, கேட்டுருங்கக்கா.
5: ஓரிடத்தில் அடிபட்டவன் இன்னொரு இடத்தில் எழுந்திருப்பான்.
3: ஓரிடத்தில் அடிபட்டவன் இன்னொரு இடத்தில்
5: இன்னொரு இடத்தில் எழுந்திருப்பான்.
3: ஏதாவது க்ளூ கொடுங்கக்கா.
5: அப்ப இருந்துச்சு, இப்ப கொஞ்சம் இருக்கு நடைமுறைக்கு. ரொம்ப யூஸ்ஃபுல் ஆனது. யூஸ்ஃபுல் மீன்ஸ் ஏதாவது செய்தி வரும்.
3: செய்தி வரும். தபாலாக்கா?
5: ஆமாடா.
3: ஓகேக்கா, உங்களுக்கு பிடிச்ச பாடல சொல்லிருங்கக்கா.
5: பவளமல்லி சாங் போடுறோம்.
3: ஓகேக்கா, நன்றிக்கா. நம்ம சோஃபியாக்கா தான்ப்பா கேமை ரொம்பவே சுவாரஸ்யமா கொண்டு போயிருக்காங்க. அதாவது ரொம்பவே காமெடியான பேர் சொல்லி ரொம்பவே, அதாவது நம்ம ஜான்ஹோரே தம்பியை உளுந்து உளுந்து சிரிக்கிறாங்க. அப்படி வந்து காமெடியா பேர் சொல்லி ரொம்பவே என்டர்டைன்மெண்டா கொண்டு போயிருக்காங்க. நன்றிக்கா. சரி, அடுத்துதான் வந்துட்டு நான் என்னோட தகவலையும் சொல்லிடுறேன். சைட்டோ ஜெனட்டிக்ஸ். இப்படி வந்து ஒரு துறை, இந்த துறையை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். நம்மளோட உடலில் இருக்கிற ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயுமே குரோமோசோம்ஸ் இருக்குது. இது வந்து நம்முடைய மரபியல் தகவல்களை வைத்திருக்கிற முக்கியமான அமைப்புகள். இந்த குரோமோசோம்ஸோட எண்ணிக்கை, வடிவம், அமைப்பு, அப்புறம் அது வந்து அதில் ஏற்படுற மாற்றங்கள்னு இப்படி அறிவியல் ரீதியாக படிக்கிறது தான் சைட்டோஜெனிட்டிக்ஸ். இந்த துறையில் முதல்ல செல் எப்படி உருவாகுது, இதை எப்படி பிரிக்கிறது, அந்த நேரத்தில் குரோமோசோம்ஸ் எப்படி செயல்படுதுன்னு கற்றுக்கிறாங்க. அதோட குரோமோசோம்ஸில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டால் அது வந்து மரபியல் சார்ந்த சில நிலைகளோடு எப்படி தொடர்பு படுகுது, இந்த மாதிரி ஆய்வு செய்கிறது தான். உதாரணமாக சில குரோமோசோம்ஸ் வந்து மாற்றங்களை மைக்ரோஸ்கோப் மற்றும் லேப் டெஸ்டிங் மூலமாக கண்டறிய முடியுதுல. இதனால் மருத்துவ ஆராய்ச்சி அப்புறம் ஜெனிட்டிக் டெஸ்டிங் போன்ற துறைகளை வந்து சைட்டோஜெனிட்டிக்ஸோட முக்கியத்துவம், இந்த மாதிரி தான் இந்த இதில் வந்து முக்கியமான பிரிவுகள்லாம் இருக்குது. இந்த இதில் வந்து படிக்கக்கூடிய முக்கியமான பகுதிகள்னா பார்த்தோம்னா செல் பயாலஜி, குரோமோசோம் ஸ்ட்ரக்சர், செல் டிவிஷன், ஜெனிட்டிக்ஸ், குரோமோசோம் அனலைசிஸ், இந்த மாதிரி தான் இருக்குது. அப்புறம் படிப்புக்கு அப்புறம் வந்துட்டு ஜெனிட்டிக் லேபு, மெடிக்கல் ரிசர்ச் சென்டர்ஸ், பயோடெக்னாலஜி லேப்னு இந்த மாதிரி நிறைய வேலை வாய்ப்புகள்லாம் இருக்குது. சைட்டோஜெனிட்டிக்ஸ் இந்த படிப்பு பேர். சரி, அடுத்து தான் வந்துட்டு நம்ம மேக்தலா அவங்களும் சோஃபியா அக்கா கேட்ட பாடலுமே வருது. கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் குறைந்தபட்சமாக மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சமாக மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு மற்றும் கிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது.

0: இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும், சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இப்போ நேரம் சரியாக 6:05 ஆயிடுச்சு. கேட்டுட்டு இருக்கீங்க இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
3: நான் ஜாபீர்.
2: சரி, அடுத்ததான் நீங்க என்ன புக்கு வாசிச்சுட்டு இருக்கீங்க?
3: மாயக்கண்ணாடி. உதயசங்கரவங்களால இயக்கப்பட்டுச்சு. வானப்பதிப்பகம் தான் பதிச்சிருக்காங்க. இதுல முதலாவது கதை, அந்த முதலாவது கதை என்ன கதை அப்படின்னா புதிய அகராதி அப்படின்ற ஒரு கதை.
2: சரி, இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாடுறோம்னே சொல்லிடுவோம். அதாவது நாங்கள் ஒரு வார்த்தை சொல்லுவோம், அந்த வார்த்தையில் முடிகிற எழுத்துல இருந்து அடுத்த வார்த்தை நீங்கள் சொல்லணும். இப்போ அடுத்த வார்த்தை சொல்லியிருப்பீங்களா, திரும்ப அந்த வார்த்தையில் முடிகிற எழுத்துலேருந்து ஒரு வார்த்தை சொல்லணும். அதாவது இப்போ வானம்னா மாமா மீமி வரிசையில் முடியுதுல, அந்த மாமா மீமி வரிசையிலேருந்து ஒரு புதிய வார்த்தை சொல்லணும். இப்போ வானம், அதுக்கப்புறம் மருது அப்படின்னு வச்சுக்கோமே, அப்புறம் தூளை முடியுதா, தும்பி, இந்த மாதிரி வந்துட்டு முடி அடுத்தடுத்து முடிகிற வார்த்தைகள்லேருந்து சொல்லி இந்த மாதிரி தான் நம்ம இன்றைக்கி வந்து கேம் விளாண்டுட்ருக்கோம். 7094 4399 9 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ, அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை நீங்கள் சொல்லலாம். இப்போ வந்து உங்களுக்கான வார்த்தை பொறுப்பு. இதில் வந்து பாப்பா பிபி வரிசையிலேருந்து நீங்கள் வந்து அடுத்து சொல்லலாம் பொறுப்பு. சரி, இப்போ நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்கிறீங்களா?
3: ஓகேக்கா. அப்புறமா இந்த மாதிரி கிண்டல் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம சென்னா இது, அப்புறமா அந்த சென்னாப்புல ஒரு கிண்டல் பண்ணிப்பாருல, அப்புறமா அவங்க தலையை சீவு வாரி ஆணையிட்டாரா ராஜா. பாவம் சென்னாப்புலவர் கெஞ்சி கதறி கசையிலிருந்து தப்பித்து கொண்டார். ஆனால் என்ன பண்ண, அகராதி எழுத வேண்டுமே, என்ன செய்ய, ஒரு முடிவு செய்தார். முட்டாள் என்றால் அறிவாளி என்று மாற்றினார். உதாரணத்துக்கு வருகிறேன் அப்படின்னா வரமாட்டேன் அப்படின்னு மாத்தினார். இப்படி எல்லாவற்றையுமே நேர் எதிராக மாற்றி எழுதி ராஜா கையில் கொடுத்தாங்க. அப்புறமா ராஜா கையில் கொடுத்து விட்டு மண்டிய தேசத்தை விட்டே ஓடியே போய்விட்டான் அந்த சின்ன புலவர். பொழுது போகாமல் இருந்த ராஜாவுக்கு இந்த அகராதி ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிச்சான். உடனே நாட்டு மக்களுக்கு இந்த அகராதியை படியே இனி பேச வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டம் விட்டாராம். இது பேச வேண்டும், அப்புறமா எழுதவும் வேண்டும் அப்படின்ற மாதிரி ஆணையிட்டாராம். மன்னர் ஆணையாச்சே, இதை போய் மீற முடியுமா அப்படின்னு எல்லா மக்களுமே பள்ளிக்கூடம், வீடு, கடை, சாலை எல்லாவற்றிலும் புதிய அகராதிப்படியே எல்லாமே மாற்றப்பட்டது. அப்புறமா எப்படி அப்படின்றத நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம்.
2: இதுக்கப்புறமா நம்ம தொடர்ந்து அந்த புக்கை பற்றி தெரிஞ்சுப்போம். அடுத்ததாக வந்துட்டு ஃபிஸ்ட் பால். இது வந்து ஒரு வாலிபாலை ஓரளவு நினைவுபடுத்துகிற ஒரு டீம் ஸ்போர்ட்ஸ் தான். ஆனால் இதில் முக்கியமான வித்தியாசம் என்னென்னா, பந்த கைகளால் பிடிக்கவோ இல்லைனா உள்ளங்கையால் அடிக்கவோ கூடாது. பொதுவாக வந்து முன் கையால் பந்தை அடித்து தான் விளையாடுவாங்க. ரெண்டு டீம்கள் வந்து நடுவில் ஒரு நெட் இருக்கும் வகையில் ஆப்போசிட் பக்கங்களில் நிற்பாங்க. ஒவ்வொரு டீம்லேயுமே பொதுவாக 5 பேர் இருப்பாங்களாம். சரி, அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கூட பேசுகிறதுக்காண்டி ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க.
3: ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம். நம்பகுமார்.
3: என்னண்ணா பண்ணுறீங்க, நல்லா இருக்கீங்களாண்ணா?
4: நல்லா இருக்கேன்.
3: ஓகே, அன்றைக்கி என்ன கேம் விளாடணும் தெரியுமாண்ணா? அண்ணா கொஞ்சம் ரேடியோ விட்டு தள்ளி போய்க்கிறீங்களா? அண்ணா கொஞ்சம் ரேடியோ விட்டு தள்ளி போய்க்கிங்களா? ஆ, ஓகேண்ணா.
4: ஆ, ஓகே.
3: இன்னைக்கு என்ன கேம் விளாடணும் தெரியுமில்லண்ணா, விளாடுவோமாண்ணா?
4: ஆ, சொல்லுங்க, என்ன கேம் நீங்கள் விளாடுவோம்?
2: அதாவது நாங்கள் ஒரு வார்த்தை சொல்லுவோம்ண்ணா.
4: சரி.
2: அந்த வார்த்தையில் முடிகிற எழுத்துல இருந்து அடுத்த வார்த்தை நீங்கள் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு 5 சொல்லணும்ண்ணா நீங்க.
4: ஆ, சொல்லுங்க.
2: உதாரணத்துக்கு இப்போ வானம்னா இம்மில் முடியுதுல்லண்ணா, அடுத்து மருந்து, அப்புறம் மருந்து வந்து தூள முடியறனால தும்பி, இந்த மாதிரி சொல்லணும்னா. ஆமாண்ணா, உங்களுக்கு வந்து பொறுப்பு. இது வந்து பாப்பா பிபி வரிசையில இருந்து நீங்க எப்படினாலும் சொல்லலாம்னா.
4: அதாவது பொறுப்பு.
2: ஆமாண்ணா.
4: ஆமாண்ணா,
2: அதுல பாப்பா பிபி வரிசையில இருந்து நீங்க சொல்லலாம்.
4: புன்னகை.
2: புன்னகை. அடுத்து கை காக்கா கிக்கி வரிசையில இருந்தனா
4: கையா
2: கை இல்லனா கையில முடியறனால நீங்க காக்கா கிக்கி வரிசையில இருந்து ஏதாவது சொல்லலாம்னா
4: காக்கா கிக்கி வந்துருமா கருணை
2: கருணை அடுத்து நானா நீ வரிசையில இருந்தனா
4: சொல்லுங்க
2: நீங்க தானா சொல்லணும்
4: நல்லது
2: ஓகே நான் உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் சொல்லிருங்கண்ணா ஏதாவது புது பாடலா சொல்லுங்கண்ணா விளையாண்டுட்டாங்க இப்படிதான் கேம் விளையாடணும் அதாவது நாங்க ஒரு வார்த்தை சொல்லுவோம் அந்த வார்த்தையில முடிகிற எழுத்துல இருந்து ஒரு வார்த்தை சொல்லணும் திரும்ப புது வார்த்தை சொல்வீங்கல்ல அந்த வார்த்தையில இருந்து முடிகிற எழுத்துல இருந்து இது கொஞ்சம் குழப்புற மாதிரி இருந்தாலுமே கேம் வந்து ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கு சரி அடுத்ததான் வந்துட்டு நானுமே ஃபிஸ்ட் பால் இந்த கேம் பற்றி சொல்லுன்னேல அதையுமே சொல்லிடுறேன் பொதுவாக இதில் வந்து 5 பிளேயர்ஸ் இருப்பாங்க ஒரு டீம் பந்தை ஆப்போசிட் பகுதிக்கு அனுப்புகிறப்ப பந்தை தங்களோட பக்கத்தில் கட்டுப்படுத்தி அதிகபட்சமாக 3 கான்டாக்ட்ஸ்குள்ளே வந்து நெட்டை தாண்டி அனுப்ப வேண்டும் பந்து தரையில் வந்து 2 முறை பவுன்ஸ் ஆகிடுறது அதாவது பவுண்ட்ரிக்கு வெளியே போகிறது இல்லைனா விதிப்படி சரியாக திருப்பி அனுப்ப முடியாமல் போகிறது இந்த மாதிரி சூழ்நிலையிலலாம் ஆப்போசிட் டீமுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்கும் சரி அடுத்ததான் நம்ம கூட பேசுகிறதுக்காண்டி ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க வணக்கம் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க சரி அதுக்கு முன்னாடி உங்கள் பேரையும் எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு சொல்லிடுங்க
4: என் பேர் கார்த்தி நான் பாமர்ல இருந்து
2: பேசுறேன் எத்தனாவது படிக்கிறீங்க
4: 9th ஸ்டாண்டர்ட்
2: படிக்கிறீங்களா சரி ஓகே இன்னைக்கு வந்து நம்ம என்ன கேம் விளையாடுறோம் தெரியுமா உங்களுக்கு
4: அதரே நீங்க ஒரு வார்த்தை சொல்வீங்க அந்த வார்த்தை லாஸ்ட்ல இருந்து அடுத்த வார்த்தை சொல்லணும் அதுக்கு அடுத்து முடிவுல இருந்து இன்னொரு வார்த்தை சொல்லணும்
2: ஓகே சூப்பரா சொல்லிட்டீங்க இப்போ உங்களுக்கான வார்த்தையை சொல்லிரவா குழந்தை தாத்தா
4: தையல் லட்டு டயர்
2: ரத்தினம் ஓகே சூப்பரா சொல்றீங்க உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் சொல்லிருங்க
4: இங்க கருப்பு படத்துல இருந்து நாங்க 4 பேர் இருக்காங்க
2: ஓகே கண்டிப்பா கொடுத்துறலாம் எங்களோட நிகழ்ச்சியில இன்னைக்கு நீங்க கலந்துகிட்டதுக்கு நன்றி
4: தேங்க்ஸ் சார்
3: அப்புறமா உங்களுக்கு பிடிச்ச பாடல்களுமே வரும்
2: சரி அதுக்கப்புறமா இந்த கேமை பற்றியுமே சொல்லிடுறேன் இந்த கேமை நான் இன்னும் முடிக்கலை இல்லை அதனால இந்த கேமை பற்றியும் சொல்லிடுறேன் இது வந்து ஃபிஸ்ட்டு பாலில் பந்து ஒரு முறை தரையில் வந்து பவுன்ஸ் ஆகலாம் அதுக்கப்புறம் அதை அடுத்த வீரர் தான் சரியான முறையில் திருப்பி அனுப்புவாங்க பந்தை பிடிக்கிறது வந்து கூடாது அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் செய்கிறதும் இதில் வந்து முக்கியம் அதனால பந்து எங்கே விழுது இதையுமே வேகமாக கணிச்சு சரியான நேரத்தில் முன்கையை வச்சு அடிக்கணுமா இதுதான் இந்த கேமு
3: சரி இந்த கேம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க இப்போ நேருக்கான பாடல் வந்துக்கிட்டு இருக்கு இணைஞ்சிருக்கீங்க இது கடலோசை 90.4

0: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஓசையம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: நாங்கள்லாம் என்ன செய்வோம், சின்ன ஆளுக்குள்ள நாங்கள் இந்த செம்பா நண்டுனா அப்பதான் விலை வந்துச்சு. விலை வரையில ஸ்கூலு படிப்பேன், நான் 4வது 5வது படிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்போ வந்துக்கிட்டு ஒரு நண்டு 2 ரூபாய்க்கு 3 ரூபாய்க்கு வாங்க, பெரிய காசு அது 2-3. இந்த சின்ன மாலை எடுத்துக்கொண்டு போய் நாங்களாம் கைத்தை கோர்த்து நண்டுக்கு போய் இழக்குவோம், செம்பாறைக்கு போய் இழக்குவோம். ஒவ்வொரு நண்டு 2 கிலோ 1 கிலோ தான் வரும். இப்போ அந்த நண்டுலாம் இங்கே நான் பார்க்க முடியாது. 2 கிலோ 1 கிலோன்னு ஒரு நண்டு 2 ரூபா தான் வாங்குவாப்பில் வாங்கி கையில் காசை கொடுத்துரு. அதை வாங்கிட்டு பார்த்தா பெரிய தொகையாக தெரியாது. ஸ்கூல் படிக்காத காரணமே நாங்கள்லாம் அதுதான், அந்த நண்டு வந்தது தான் காரணம். அதே மூடா போச்சு படிக்கிற காலகட்டத்தில். நண்டு வேலை வந்த பிறகு இப்போ அந்த நண்டை பார்க்க முடியலை. ரெண்டாவது இந்த மீன்கள்லாம் தீவில் வந்துக்கிட்டு ஒவ்வொரு எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்தில் பெரிய ஆளாக இருக்கும்போது கூட அந்த விலை மீன்னா சொல்லுவாப்பில் அந்த தாளைகளில் இருக்கு விடமீன் பாடுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வச்சு ஒரு பாடு வச்சு எழுப்புக்கோ மசண்டைக்கோ வச்சோம்னா ஒரு பாட்டுக்கு 100 கிலோ 150 கிலோ வந்த மீன். இப்போ அந்த விடமீன்னா எங்கே இருக்குன்னு தெரியல, மீன் எங்கே இருக்குன்னு தெரியல. மாட்டு வரான்னு சொல்லுவாங்க, அந்த மாட்டு வரான்னா வந்துக்கிட்ட அந்த தாலையிலுக்கு ஒரு பாடு வச்சோம்னா 100 கிலோ 150 கிலோ தான் பாடும். இப்போ அந்த மீனை எங்கிட்ட போச்சுன்னு தெரியல. ஒரு சில மீன்கள்லாம் இப்போ வந்துக்கிட்டு எங்கே இருக்குது எப்படி அழிஞ்சிச்சுன்னு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அது குறைவாக தான் இருக்குது. மீன் அவளி மீன் இந்த மீன்கள்லாம் வந்துக்கிட்டு சிறையா பாறை இதுவெல்லாம் தீவில் தான் நாங்கள் பிடிச்சிருக்கோம். இப்படின்னா லாங்கெலாம் போய் பிடிச்சது கிடையாது. தீவு பார்த்துட்டு தீவு சார்ந்த கரை சார்ந்து தான் படும். பாய்மரத்தை பூட்டி போக போகிறோம், மரம் வளைச்சிட்டு வரப்போகிறோம். சின்ன ஆளாக இருக்கையில் இன்ஜின்னா என்னென்னு எனக்கே தெரியாது. சின்ன வயசில் பின்னாடி தான் வருது இன்ஜின். வந்த பிறகு தான் இப்போ தொழில் மார்க்கமே மாறி போச்சு. அந்த மீனெல்லாம் பார்க்கவே ஏக்கமாக இருக்குது. அதுதான் பெரிய மன வருத்தம். நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: கடலோடு விளையாட, இது உங்க களம். இறங்கி விளையாடுங்க நம்ம கடலோசை FM 90.4.
4: நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
5: நான் சரஃபத்துல்லா.
4: நம்ம சரஃபத்துல்லாவும் இன்னைக்குமே நம்ம கூட தான் இருக்காங்க. இவங்க கிச்சா பச்சா கரெக்டா சொல்லிட்டேனா?
5: ஆமா.
4: இதை எழுதினவங்க வந்து வில்லியன்.
5: ஆமா.
4: சரி ஓகே, இப்ப அதை வாசிச்சிடுறீங்களா?
5: கண்ணாடியை பார்த்ததும் குரங்கு சில நிமிடங்கள் தன் உருவத்தை பார்த்தது ரசித்தது. அப்போது குரங்கே நாங்காய் ஒரு கேள்வி, நாங்கள் மட்டும் என் கருப்பாக இருக்கிறோம், குரங்கில் இருப்பது நிறம் உண்டா என்று கேட்டது பச்சா. கொஞ்சம் யோசித்து குரங்கு ஆமா, நாங்கள் மட்டும் என் கருப்பாக இருக்கிறோம், எங்கு தூரத்தில் சொந்தக்காரங்கள் சிலர் கருப்பாக இருப்பார்கள் என ஒரு மிருகட்டாட்சி. சாலையில் சண்கார்கள், ஆனால் நான் பார்த்ததும் கிடையாது. நாங்கள் பொதுவாக பழப்பு நிறத்தில்தான் இருப்போம். தாவிக்கொண்டும் பசிகொண்டும் அதன் கண்ணாடியை காகங்களின் மரத்திற்கு கண்ணாடி வந்தது. குரங்கு தேவைப்படுவது போல் தானும் வந்து கண்ணாடியில் பார்த்தும் கொள்வேன் என உரிமையாக சொல்லிவிட்டு சென்று குரங்கு. அந்த கேள்வியை எல்லா கால்களின் கேட்டன. கிச்சாவும் பச்சாவும் ஆளுக்கு ஒரு பதில் சொன்னார்கள். நாம பறக்கும் போது நாக்கு சமி எப்படி சாபம் கொண்டு விட்டது.
4: சரி, இதுக்கப்புறமா நம்ம அடுத்த பகுதியில் வந்து இதை பற்றி தெரிஞ்சுப்போம். இந்த கிச்சா பச்சா எழுதினவங்க வந்து வில்லியன். இந்த புக்கை பற்றி தெரிஞ்சுப்போம். பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைக்கு தேவையானதை வாங்கி தர்றது கடமை மட்டும் இல்லை, அது அந்த குழந்தையோட உரிமையும் தான். சட்டப்படியும் சமூக ரீதியாகவும் ஒரு குழந்தைக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றி அவங்கள பாதுகாப்பாக வளர்க்குற உரிமையும் பொறுப்பும் பேரண்ட்ஸ்க்கு தான் இருக்குது. இதில் உணவு, உடை, அப்புறம் பாதுகாப்பான இருப்பிடம், இது எல்லாமே ஒரு குழந்தைக்கு அடிப்படையான தேவைகள் தான். ஒரு குழந்தைக்கு வந்து குழந்தையோட உடல் அப்புறம் மூளை வளர்ச்சிக்கு தேவையான புரதம் வைட்டமின்கள் அப்புறம் சத்தான சாப்பாடை கொடுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு குழந்தை அதிகமாக சாப்பிடுவாங்க, இன்னொரு குழந்தை கம்மியாக சாப்பிடுவாங்க, அதுக்காண்டி அதை சொல்லி குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்காம இருக்கக்கூடாது. அதாவது எப்போ பார்த்தாலும் உனக்கு சாப்பிட்றது தான் வேலை, உன்னால் தான் சாப்பாடே பத்தலை, அந்த மாதிரிலாம் வந்து சொல்லக்கூடாது. பேரண்ட்ஸ் இப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, ஆனாலும் சில டைம் வந்து விளையாட்டா இல்லைனா அவங்களோட சிப்ளிங்ஸ் கூட கிண்டல் பண்ணுறதா இருந்தாலும் அது அவங்கள வந்து ரொம்பவே ஹேட் பண்ணும். ஸோ குழந்தைங்க வந்து காயப்படுற மாதிரியான வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அதனால் யாரையுமே கிண்டல் பண்ணக்கூடாது. நான்லாம் சாப்பிட்டாலுமே எனக்குலாம் பசிக்கும், அதுவும் நைட் டைமில் அதிகமாக பசிக்கும். சும்மா சும்மா 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இதனாலே எங்கள் அம்மா பிஸ்கட் இந்த மாதிரி ஏதாவது வாங்கி வச்சுப்பாங்க, ஆனால் என்னை மாதிரி குழந்தைங்க இருப்பாங்கள்ல, அதனால் யாரையுமே அவங்களோட வந்துட்டு அவங்க சாப்பிட்றத வச்சோ அவங்கள வந்து கிண்டல் பண்ணக்கூடாது. இதெல்லாம் அதாவது உணவாக இருக்கட்டும், உடையாக இருக்கட்டும், அவங்களோட பாதுகாப்பாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே உரிமை இருக்குது. அதுக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து முக்கியமான, அவங்களுக்கு தான் அந்த பொறுப்பு வந்து இருக்குது. சரி, அடுத்து தான் இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாட்றோம் தெரியுமா அவங்களுக்கு?
5: தெரியாது.
4: சரி, நானே சொல்லிடவா? அதாவது நாங்கள் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவோம், அந்த வார்த்தையில் முடிகிற எழுத்துலேருந்து அடுத்த வார்த்தை சொல்லணும். அதுக்கப்புறம் அடுத்த வார்த்தை சொல்லுவோம்ல, அடுத்த வார்த்தையில் முடிகிற எழுத்துலேருந்து திரும்ப ஒரு வார்த்தை சொல்லணும். உங்களுக்கு புரிஞ்சிச்சா? சரி, இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறேன், சொல்கிறீங்களா? உலகம். இம்மில் முடிஞ்சால் மாமா மீமி வரிசையிலேருந்து சொல்லணும். உலகம்.
5: மாமா
4: மரம். இப்பையும் திரும்ப இம்மில தானே முடியுது. அடுத்து
5: காகம்.
4: மரம் இம்மில தானே முடியுது. அப்ப மாமா மீமி வரிசையில இருந்தானே சொல்லணும்.
5: மறந்து.
4: மருந்து. இந்த மாதிரி தான் இன்றைக்கி சொல்லணும். அதாவது உலகம், மாமா மீமி வரிசையில் முடிஞ்சனால மரம் சொன்னீங்க, மரம் கடுத்து மருந்து, மருந்து கடுத்து தூளிலிருந்து ஏதாவது துன்பம், இந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து நம்ம கேம் விளாண்டுட்ருக்கோம். 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைனா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை நீங்கள் சொல்லலாம். இப்போ தான் நம்ம கார்த்திக் தம்பி கேட்ட பாடலும் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசே எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, அப்புறமா
3: அரையான்.
2: அர்ரயான் இன்னைக்கு வந்து அர்ரயானும் நம்ம கூட தான் இருக்காங்க. சரி, அடுத்ததான் நீங்க என்ன புக்கு வாசிச்சுட்டு இருக்கீங்க?
3: குட்டலரசி.
2: சரி, நம்ம இன்னைக்கு என்ன கேம் விளையாடுறோம் உங்களுக்கு தெரியுமா?
3: தெரியும்.
2: என்ன கேம் விளையாடுறோம்?
3: நாங்க ஒரு சென்டென்ஸ் சொல்லணும், சென்டென்ஸ்ல லாஸ்ட் லெட்டர்ல இருந்து அஞ்சு சொல்லணும், அஞ்சு சென்டென்ஸ்.
2: அதாவது நாங்க ஒரு வார்த்தை சொல்லுவோம், அந்த வார்த்தையில முடிகிற எழுத்துல இருந்து நீங்க திரும்ப ஒரு வார்த்தை சொல்லணும். அதுக்கப்புறமா திரும்ப இன்னொரு வார்த்தை சொல்லியிருப்பீங்கல்ல, அந்த வார்த்தையில முடிகிற எழுத்துல இருந்து தொடங்குற மாதிரி இன்னொரு வார்த்தை சொல்லணும். இந்த மாதிரி அஞ்சு வார்த்தைகள் சொல்லணும். கொஞ்சம் குழப்புற மாதிரி இருந்தாலும் கேம் ஈஸி தான், விளையாண்டு புரிஞ்சுக்கிட்டா ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும். சரி, இப்ப நீங்க உங்களுக்கு நான் ஒரு வார்த்தை சொல்றேன், சொல்றீங்களா?
3: சொல்றேன்.
2: நட்சத்திரம்.
3: மீன்.
2: அதுக்கப்புறம்
3: நன்றி.
2: நன்றி. சரி, ஓகே. இந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து கேம் விளையாடணும். அதாவது நட்சத்திரம்க்கு அப்புறம் மின்னல் சொல்லலாம், மின்னலுக்கு அப்புறம் லட்சுமி சொல்லலாம், அதுக்கப்புறம் திரும்ப மீன் சொல்லலாம், இந்த மாதிரியும் சொல்லலாம். இப்படி தான் நம்ம வந்து இன்றைக்கி கேம் விளையாண்டுட்ருக்கோம். சரி, நீங்கள் என்ன புக்கு வாசிக்கிறீங்க?
3: குட்டி இளவரசி.
2: குட்டி இளவரசி. எழுதுனவங்க பேர்?
3: சுகுமாரன்.
2: சுகுமாரன் அவங்க தான் எழுதியிருக்காங்க. சரி, இப்போ நீங்கள் வாசிச்சிட்றீங்களா?
3: வாசிக்கிறேன். வகுப்பில் உள்ள பிள்ளைகள் பேச தொடங்கினார்கள். சத்தம் கேட்டது, அமைதி என்று கூறி மின்சன் பாடம் முடிந்தது என்று கூறினார். குண்டான தலையில் பன்றி வால் மாதிரி முடிய கட்டிருந்த அவள் வயதை ஒத்து ஒரு சிறுமி தன்னையே பார்ப்பதை சாரா பார்ப்பார். ஜன்னல் ஓரத்தில் உட்கார்ந்திருந்த அவளிடம் சென்ற சாரா அவள் பெயரை கேட்டாள். ஏர்மன் கட்டர் செயின்டர் ஜான் என்று தன் பெயரை முழுமையாக கூறினாள். அவள் சாரா குரூ என்று அறிமுகப்படுத்தி கொண்டாள். இவள் உனக்கு பிரெஞ்சு நகர பேச தெரியுமா என்று அவள் கேட்டாள். அந்த மொழியை கற்றுதான் வளர்ந்தன் என்றால் சாரா, எனக்கு பிரெஞ்சு பேச வராது, நீ புத்திசாலி என்றால் ஏர்மன் கட்டர்.
2: சரி, இதுக்கப்புறமா நம்ம அடுத்த பகுதியில் இந்த புக்கை பற்றி தெரிஞ்சுப்போம். அடுத்ததாக வந்துட்டு குழந்தைங்க வீட்டில் இருக்கிற நேரத்தில் பொழுதுபோக்குக்காண்டி மொபைல் டிவி இதை மட்டுமே பயன்படுத்தாமல் புக்ஸ் ரீட் பண்ணுறதையும் ஒரு பழக்கமாக சில குழந்தைங்க வச்சுருப்பாங்க. வீட்டில் இருக்கிற புத்தகங்களை வச்சு அவங்களுக்குள்ளே ஒரு சின்ன ரீடிங் கார்னர் உருவாக்கலாம். இதுக்காக நிறைய புக்ஸ்லாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. குழந்தைங்கள்ட்ட ஏற்கனவே இருக்கிற கதை புத்தகம், படக்கதை, அப்புறம் குழந்தை இதழ், அறிவியல் புத்தகம், இந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துல ஒழுங்காக இதெல்லாம் அடுக்கி வைக்கலாம். ஒரு செல்ஃபை வந்து இதுக்காண்டி ஒதுக்கி, அதாவது இப்போ வந்து ஒரு குழந்தை செவன்த்து முடிச்சிருக்குன்னா அந்த செவன்த்து புக்கெல்லாம் அடுக்கி வைக்கலாம், சிக்ஸ்த்து புக்கெல்லாம் அடுக்கி வைக்கலாம். அந்த மாதிரி அடுக்கி வச்சு அதை வந்து ஒரு குட்டி லைப்ரரி மாதிரி மாற்றலாம். அந்த இடத்த குழந்தையே அவங்க விருப்பப்படி அமைச்சுக்கலாம். எந்த புத்தகத்தை முதல்ல படிக்கணும், எந்த புத்தகத்தை அடுத்த நாள் படிக்கணும்லாம் குழந்தையே தேர்வு செய்கிற மாதிரி வச்சுக்கலாம். தினமுமே கொஞ்ச நேரம் படிக்கணுன்ற கட்டாயம் இல்லை, ஆனால் 10-15 நிமிஷங்கள் வந்து புத்தக நேரம் மாதிரி வச்சுக்கலாம். அதாவது ஸ்கூல்லலாம் ஒரு பீரியட் லைப்ரரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்குவாங்களே, அந்த மாதிரி வீட்லேயுமே எக்ஸாமுக்கு படிக்கிறதா இருக்கட்டும், டெஸ்ட்டுக்கு படிக்கிறதா இருக்கட்டும், அப்படி இருக்கும்போது குழந்தைங்க வந்து இந்த மாதிரி 10-15 நிமிஷம் இதுக்காண்டி ஒதுக்கி ஒரு புக்கை வாசிக்கிறதுனால அவங்களோட ரீடிங் ப்ராக்டிஸ் அதிகமாகும். நல்லா ரீட் பண்ணுவாங்க. ஒரு இடத்துக்கு போய் ஏதாவது ரீட் பண்ண சொன்னாலும் நல்லா ரீட் பண்ணுற அந்த திறமையை வந்து அவங்க வளர்த்துப்பாங்க. அதனால் இந்த மாதிரியுமே பண்ணலாம். இதுக்கு வந்து ஒரு பெரிய இடம் இது எதுவுமே தேவையில்லை. அதாவது ஒரு குட்டி செல்ஃபாக இருக்கட்டும், ஒரு குட்டி ஏதாவது ஒரு ஓரமாக இருக்கட்டும், அந்த இடத்துல வந்து புக்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சு நமக்கு தேவைப்படுற நேரம் படிக்கிற மாதிரி வச்சுக்கலாம். சரி, அடுத்ததான் வந்துட்டு பாடல்களும் வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: உலகின் அரசன் அய்யூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அய்யூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா நம்ம ஜாபிர் தம்பியும் நம்ம கூட தான் இருக்காங்க. சரி, அடுத்ததான் நீங்க என்ன புக்கு வாசிச்சுட்டு இருக்கீங்க?
4: அதாங்க சொன்னா, புதிய அகராதி அப்படின்ற ஒரு கதை, அப்படின்ற ஒரு கதை தாங்க வாசிக்கிறேன். மாயக்கண்ணாடி அப்படின்ற ஒரு புத்தகத்துல உதயசங்கர் அவங்களால இயக்கப்பட்டுச்சு, மானம் பதிப்பகம் தான் வாசிச்சிருக்காங்க. சரி, இந்த கதையில் அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேசுறதுக்காக ஒருத்தங்க நினைஞ்சிருக்காங்க.
3: சரி, திரும்பியும் இணைவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் கட்டாயிட்டு.
4: சரி, அப்புறமா பார்த்துக்கலாம். அப்புறமும் பொழுதுபோக்கு அந்த மாதிரி நடந்திருக்கும், அதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்றத இப்போ தெரிஞ்சுக்கலாம். வா என்று கூப்பிட்டால் போய் விட வேண்டும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். போ என்று சொன்னால் வர வேண்டும் அப்படின்றது அர்த்தம். அதே போல தான் தாய் என்றால் தரக்கூடாது, தராதே என்றால் தர வேண்டும் அப்படின்னு அர்த்தம். நம்ம கூட பேசுறதுக்காக இணைஞ்சிருக்காங்க.
3: வணக்கம்.
5: வணக்கம் கார்த்திகா, நான் வசந்தி ரங்கநாதன் அருள்ல பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கோம்க்கா, நீங்க எப்படிக்கா இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன்ப்பா. கூட யாரு இருக்காங்க இன்னைக்கு?
3: நம்ம ஜாபிர் தம்பி தான்க்கா.
5: அப்படியா ஜாபிர், நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன்க்கா, நீங்க எப்படிக்கா இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன்ப்பா. எப்படி இருக்கு இன்னைக்கு உங்க ஊர் கிளைமேட்?
4: ரொம்ப ரொம்ப நல்லா தான்க்கா இருக்கு.
5: மழை வந்ததா?
4: மழை வர மாதிரி கொஞ்சம் மந்தாரமா தான் இருந்துச்சு,
3: ஆனா வரலக்கா. ஓகேக்கா, இன்னைக்கு வந்து நம்ம என்ன கேம் விளையாடுறோம் தெரியுமாக்கா?
5: என்னன்னு கொஞ்சம் முன்ன நீங்க சொன்னதை கேட்டேன்.
3: அதாவது நாங்க வந்து ஒரு வார்த்தை சொல்லுவோம்க்கா.
5: பேர் கூட ஏதாச்சும் வரலாம் இல்ல?
3: வரலக்கா.
5: சரி, லட்சுமி.
3: லட்சுமி.
5: மீல வந்து மா வந்து மன்னன். நால வந்து நன்றி.
3: ஓகேக்கா, போதும்க்கா. உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் சொல்லிருங்கக்கா.
5: பாடலை சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி, வார்த்தையில் ஒரு விளையாட்டு, வாலிபமும் வயோதிகமும் இணைந்து வெல்வது யாராயினும் வென்றிடுவோம் வேண்டிய பாடல்களை நம் கடலோசை 90.4 இனிய மாலை நேரத்தில்.
4: சூப்பர்க்கா, சூப்பர்க்கா, ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்கக்கா. உங்களுக்கு பிடிச்ச பாடல்?
5: எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து என்னது, வாரணம் 1000 படத்துல இருந்து ஒரு பாட்டு, அடியே கொள்ளுதே அழகை வெல்லுதுன்னு ஒரு பாட்டு வரும் இல்ல?
3: ஆமாக்கா, கொடுத்துடலாம்க்கா.
4: நன்றிக்கா.
5: நன்றிப்பா, நன்றி, நன்றி.
4: சரி, அப்புறமா நான் என்னோட கதையுமே கண்டினியூ பண்ணுறேன். என்ன நடந்திருக்கும் அப்படின்றத கேட்கலாம். அந்த மாதிரி வா என்று கூப்பிட்டால் வா போ அப்படின்ற அர்த்தம், தர வேண்டும் அப்படின்ற மாதிரி சொன்னதில்ல, வேண்டும் என்றால் வேண்டாம் என்று அர்த்தம், வேண்டாம் என்றால் வேண்டும் என்று அர்த்தம். மக்கள் குழம்பி போனார்கள். வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளை வாங்க என்று சொன்னால் அவர்கள் கோபித்து கொண்டு போய்விடார்கள். கடைகளில் பொருள் வேண்டும் என்று சொன்னால் வேண்டாம் என்று நினைத்து தரவில்லை, வேண்டாம் என்று சொன்னதையா தந்தார்கள். ராஜாவுக்கு ஜாலியாக இருந்தது. தினசரி அரண்மனை வேலையாட்களிடம் இந்த புதிய அகராதி விளையாட்டை விளையாடினார். அவர்கள் குழம்பி போய் ராஜா அழைத்தார். போவதா இல்லையா அழைக்காமலிருந்து அவர்களின் போய் நிற்க வேண்டுமே என்று புரியாமல் ராஜாவை சுற்றி கொண்டிருந்தார். நாடே குழம்பி போயிருந்தது. இந்த நேரத்தில் அருகில் இருந்த பிங்கிஸ்தான் நாட்டு ராஜா மண்டிய தேசத்து மீது போர் தொடுவதற்காக ஓலை அனுப்பியிருந்தார். மண்டிய தேசத்து ராஜா பயந்தாங்கோலி. அதுவும் போர் என்றால் அவ்வளவுதான். உடனே மந்திரியிடம் பதில் அனுப்ப சொன்னார். மந்திரியும் பிங்கிஸ்தான் நாட்டு மண்டியா தேசத்துக்கு புதிய அகராதியை படி ஓலையை அனுப்புனேன். இந்த நாட்டில் உள்ள எல்லாமே வேறு மாதிரி மாறி போயிருக்கும். அதனால் உங்கள் லெட்டர் பார்த்துக்கிறீங்க. நீங்கள் நாங்கள் பலசாலி, போருக்கு தயாராக இருக்கிறோம். உங்கள் நாட்டுக்கு கப்பும் கட்ட மாட்டோம். நீ ஒரு கோலை, போருக்கு வா அப்படின்னு அந்த மாதிரி அனுப்பியிருக்காங்க. இதுக்கு என்ன அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும். ஆனால் அதாவது இந்த பிங்கிஸ்தான் நாட்டுக்கு வந்து யாருக்குமே தெரியாது. அவருக்கு எல்லை ஓலையை படுத்து பிங்கிஸ்தான் ராஜாவுக்கும் கோபம் தலையேறியது. பிங்கிஸ்தானின் பேர் முரசு கொட்டியது. பிங்கிஸ்தான் ராஜா மண்டியாவின் மேல் படையெடுத்து வந்தார். அப்புறம்தான் என்ன நடந்தது தெரியும். மண்டிய தேசம் பிங்கிஸ்தானிடம் சரணடைந்து அப்போது தான் தெரிந்து ஓலையில் புதிய மொழி அகராதி விவகாரம். மொழிபெயர்ப்பாளர் சொன்னார், நாங்கள் பலவீனமானவர்கள், போருக்கு தயாராக இல்லை அப்படின்ற மாதிரி ஒரிஜினலாக வாசி காமிக்கிறாங்க. உங்கள் நாட்டுக்கு கப்பம் கட்டி விடுகிறோம், நீ ஒரு பலசாலி, போருக்கு வர வேண்டாம் என்று சொன்னார்கள். பிங்கிஸ்தான் ராஜாவுக்கு அந்த நாட்டு மக்களுக்கும் சிரிக்கிற சத்தம் கேட்கிறதா அப்படின்ற மாதிரி இந்த கதை முடிக்கிறாங்க. ரெண்டாவது கதை நாளைக்கு ஆரம்பிக்கிறோம், காற்றில் கரைந்த பூ அப்படின்ற மாதிரி.
3: சரி ஓகே, நாளைக்கு வந்து அந்த காற்றில் கலந்த பூவா கரைந்த
4: பூதம்,
3: பூதம் கரைந்த பூதம். சரி ஓகே, அடுத்ததான் இன்றைக்கி வந்து நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்துட்டோம் இல்லையா. அதனால் இன்றைக்கான வானிலை தகவலையும் தெரிஞ்சுப்போம். இன்றைக்கி காற்றோட வேகம் 3 கிலோமீட்டரில் இருந்து 20 கிலோமீட்டர் வரை வடகிழக்கு மற்றும் கிழக்கு திசையில் வீசும். இன்றைக்கி மழைக்கான வாய்ப்பு இல்லை. இது மண்டபத்திலிருந்து ராமேஸ்வரம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டும்தான் இந்த தகவல். சரி, அடுத்ததான் வந்துட்டு நம்ம வசந்தி அக்கா கேட்ட பாடலும் வருது. உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது நான் கார்த்திகா மற்றும்
4: நான் ஜாபீர் இணைஞ்சிருக்கீங்க. இது கடல் ஓசேஃபம் 90.4.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4. நேரம் இப்பொழுது மாலை 7 மணி.
1: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் குறைந்தபட்சமாக மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சமாக மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு மற்றும் கிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறை கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டி

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: இருக்கும் மீனவர் கூட்டம் இயற்கையையும் வழங்கிடும் மீன்கள் வளம். பாதுகாத்தால் மாறும் இவர்களின் களம். பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட அடுத்த 2 மணி நேரம் பேச போறது நான் உங்கள் இனிதா. இந்த பகுதியில எந்த ஊரை பத்தி கேட்க போறோம்னா புதுக்கோட்டை மாவட்டமும் அதை சுற்றி இருக்கிற பகுதியும் தான். 1974 வருஷத்துல, அதுவும் ஜனவரி 14 இந்த புதுக்கோட்டை ஒரு தனி மாவட்டமா உருவாயிருச்சு. அதுக்கு முன்னாடி அது ஒரு குறுநில அரசா இருந்துச்சு. பழமையான கோட்டைகள், அரண்மனைகள், கோயில்கள், சிற்றன்ன வாசல்கள், குகை ஓவியங்கள் அப்படின்னு நிறைய வரலாற்று சின்னங்கள் இங்கே இருக்கு. ராமநாதபுரத்துக்கும் தஞ்சாவூருக்கும் நடுவுல பாக் வளைகுடா இருக்கு இல்லையா, அதனை ஒட்டி சுமார் 47.2 கிலோமீட்டர் நீளத்துக்கு இதோட கடற்கரை அமைஞ்சிருக்கு. ஜெகதாபட்டினம், கோட்டைப்பட்டினம், புதுக்குடி, இதெல்லாமே இங்க இருக்கிற ஒரு முக்கியமான மீனவ கிராமங்கள். இந்த பகுதியில அதிகமா மீனவர்கள் இருக்கிறாங்க. புயல் மாதிரி பேரிடர்கள் வரும்போது இந்த பகுதியில இருக்கிற மக்கள் வந்து ரொம்பவே பாதிக்கப்படுறதால 1980 அரசாங்கம் இவங்களுக்கு காங்கிரீட் வீடுகள் கட்டி கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டோட முக்கிய மீன்வள மண்டலங்கள்ல புதுக்கோட்டை கடற்கரையும் ஒன்னாதான் இருக்குது. வெள்ளாறு, பாம்பாறு ரெண்டுமே இங்க கடல்ல கலக்கிறதால இந்த பகுதிக்கு நல்ல வளம் கிடைக்குது. அம்மாப்பட்டினம் பகுதினு ஒரு பகுதி இருக்கு, அந்த பகுதியில அலையாத்தி காடுகள் அதிகமா இருக்குது. ஆனா சமீப காலமா கடல்ல மீன் வளம் ரொம்பவே குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த பகுதியில உள்ள மக்கள். தஞ்சை புதுக்கோட்டை பகுதி மீனவர்கள் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமாகவும் சொல்லியிருக்காங்க. சரி மக்களே, இன்னும் நிறைய பகுதிகள் காத்துட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி அருமையான பாடல்கள் வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: OSIFM 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பெயர் வந்து அந்தோனிராஜ், பிரான்சிஸ் நகரில் இருக்கேன். ஒரு 1987-88 வந்து 10th முடிச்சுட்டு 11th-12th அட்மிஷன் போடுறதுக்காக ஃபார்ம்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்போ அம்மா அப்பா வந்து போட்டு இருந்துச்சு, போட்டையெல்லாம் வித்துட்டு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. சாப்பாடு கூட வழி இல்லாத சூழ்நிலை. அந்த நேரத்தில் 10th முடிச்சுட்டு சவுக்கு காட்டுக்கு விறகுக்கெலாம் போயிருக்கேன். அந்த விறகை வித்துட்டு வந்தால் தான் சாப்பாடு. அந்த நேரத்தில் எங்கள் அப்பா கொஞ்சம் கொஞ்சம் வாட்ச் வேலை வைப்பாங்க. அதுலேயும் ஏதாவது 10-50 கொண்டு வந்தாங்கன்னா அதை வச்சு தான் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் என்ன செய்ய, சரி வறுமையின் சூழல் காரணமாக அப்புறம் எங்கள் மாமா போட்டில் கடலுக்கு போக ஆரம்பித்தேன். போனால் ஒரு மொதல் 2 நாள்லேயே காற்று வரும், சரியான வரம் போனால் அந்த நேரம் வீஞ்சிலாம் கிடையாதுல, கை கம்பம் வந்தேன். அப்போ நைட்டு மடி வாங்கும்போது காற்று உரமாக இருக்குது, அந்த தூர் மடி கயிற்றை வந்து அந்த அப்போ பாய்மரம் இருக்கும்னா அந்த பாய்மரத்தில் சுத்த சொன்னாங்க. நமக்கு ஒன்றும் பழக்கம் இல்லை, அதை சுற்றி பிடிச்சிக்கிட்டேன். இப்போ மார்சாக வரும்போது இழுக்க சொன்னாங்க, இழுத்தா அந்த கயிறு வந்து பாய்மரத்தில் பட்டு விழுந்துருச்சு. சரி அதை எடுத்து விட்டுட்டு திரும்ப இழுப்போம் அப்படின்னு நினச்சேன்னா அந்த மார்சாவுக்கு அந்த வலை நோயும் பொழுது கயிறு நோயும் இந்த விரல் வந்து உள்ளே போய் மாட்டிக்கிச்சு அந்த கயிற்றுக்குள்ள. மாட்டினா அப்படியே நமக்கு ஒன்றும் பண்ண முடியல, நகமே அப்படியே விரலும் அப்படியே மடிஞ்சு தொங்கிடுச்சு. அதோட அந்த செல்லாக்கை ஊற்றி கெட்டிட்டு அதோட படுத்த அழுத்தான், காற்று வரோம், தண்ணி அள்ளி அள்ளி வைக்கிது. ஆனால் 2 நாளாக கரையை வர்ற வரைக்கும் எந்திக்கல, உள்ளே தான் கிடந்தேன். அதுக்கப்புறம் வெளியே வந்து அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போய் அது அந்த விரல் இன்னும் அந்த ஒரு மாதிரி அது கிளிச்சொண்டு மாதிரியே இருக்குது, ஒரு யாபகர்த்தமாக. அதுக்கப்புறம் கொஞ்சம் கடலுக்கு போய் பழகியாச்சு. நன்றி, வணக்கம்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. கேட்டுட்டு இருக்கீங்க இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. இந்த பகுதியில நம்ம சுறாமீன் வகையை சார்ந்த ஸ்பாட்டைல் சார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய புள்ளி சுறா, அந்த சுறாவை பத்தின தகவல்களை பத்தி உங்ககிட்ட பகிர்ந்துக்கிற போறேன். இந்த சுறாவோட ஸ்டைலே தனிதான். உடம்பெல்லாம் ஒரே கலர்ல இருந்தாலும் இதோட துடுப்பு ஓரங்கள்லயும் நுனி வாளோட அடியிலையும் டை அடிச்ச மாதிரி ஒரு கருப்பு கலர்ல ஒட்டி வச்ச மாதிரி ஒரு நிறம் இருக்கும். இது இருக்கிறதுனால பாக்குறதுக்கு கண்ணுல படுற மாதிரி ஒரு கருப்பு மச்சம் இருக்கும். கடலுக்குள்ளேயே சுத்தி தெரியாம அந்த பவளப்பாறைகள் நிறைஞ்ச ஏரியாவுலதான், கடல் பொருட்கள் அதிகமா இருக்கிற இடங்கள்ல, அதுவும் நடுவுலதான் இது வந்து வாழும் அப்படின்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். உடம்பு அப்படியே ராக்கெட் மாதிரி ஊசி வடிவத்துல, ஊசி ராக்கெட் இருக்குல்ல அதே மாதிரி வடிவத்துல, வெள்ளை நிறமும் சாம்பல் நிறமும் கலந்த நிறத்துல இருக்கும். இது அழிவோட விளிம்புல இருக்கிறதால இந்த சுறாக்களை பிடிக்கிறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க அரசாங்கம். மீனவர்கள் கடலுக்குள்ள போறப்போ வலைகள்ல இந்த வகை சுறா மாட்டிக்கிச்சுன்னா, அதுவும் உயிரோடவே மாட்டிக்கிருச்சு அப்படின்னா, கடல்ல தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். அரிய வகை உயிரினமாகவும் அழிந்து வர உயிரினமாகவும் இந்த புள்ளி சுறா இருக்குது. இந்த வகை புள்ளி சுறா மீன்கள் அழிந்து வர உயிரினமா இருக்கிறதுனால அதை காக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு மீனவர்களுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்ததா அருமையான பாடல்களுமே உங்களுக்காக தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. கேளுங்க, இது கடல் பூசை எஃப்எம் 90.4.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா, விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு.

0: நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோஷியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோஷியல் மீடியா நல்லதா கெட்டதா?
2: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
2: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
0: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா Facebook ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும் தான் பார்க்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
0: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
2: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள்.
5: நேயர்கள் இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் இனிதா. இந்த பகுதியில முன்னாடி காலத்துல தென்னை ஓலைகள் என்னெல்லாம் தொழில் செஞ்சிருக்காங்க அப்படின்றத பத்தி நம்ம பேச போறோம். இது எல்லாத்தையும் பேசினா அது ஒரு பெரிய கதை மக்களே. நம்ம ஊர்ல தென்னை மரத்தை ஏன் பிள்ளை வளர்த்தா சோறு, தென்னை வளர்த்தா பேரப்பிள்ளை வரைக்கும் சோறுன்னு சொல்றாங்க தெரியுமா? அதோட ஒவ்வொரு பாகமும் ஏதோ ஒரு வகையில கை கொடுக்கும். குறிப்பா அந்த ஓலை, முன்னாடி எல்லாம் அந்த கிராமத்து வீடுகள்லாம் கட்டுவாங்க இல்லையா, குறிப்பா நம்ம ஏரியாக்களையே நிறைய கூரை வீடுகள்லாம் பாத்துருக்கோம். முன்னாடி எல்லாம் வந்து இந்த கூரை பின்றதுக்குன்னே ஒரு தனி சமுதாயத்தினர் இருப்பாங்க, அவங்க பின்ற அந்த கூரைகளை வாங்கிதான் நம்ம வீடுகளும் கட்டி இருக்கோம். இப்பவும் இந்த கடற்கரை ஓரம், அப்புறம் வந்து பெரிய பெரிய 5-star ஹோட்டல், ரெசார்ட், பீச், கஃபே, இந்த மாதிரியான இயற்கையான உணவகங்கள்ல ஏதோ ஒரு ஃபேன்சி லுக் வேணும்னு தென்னை ஓலைகளை, இன்னுமே கூரைகளை பயங்கர பிரம்மாண்டமா ஓலைகளை டிசைன் டிசைனா பின்னி கூரைகளை வேஞ்சிருப்பாங்க. அதையும் நம்ம பார்த்திருப்போம். ஓலை பின்ன தெரிஞ்சவங்களுக்கு இப்போ நல்ல பிசினஸ். தென்னை மரத்துல எந்த பொருளுமே கழிவே கிடையாது மக்களே, உச்சியில இருந்து வேர் வரைக்கும் ஏதாச்சும் ஒரு யூஸ் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. இப்பெல்லாம் வந்து பிளாஸ்டிக் விளக்க மாதிரி வந்துருச்சு. முன்னாடி எல்லாம் கிராமத்துல பாட்டிமார்கள் திண்ணையில உட்காந்துக்கிட்டு வெத்தலையையும் வாய்க்குல போட்டுக்கிட்டு ஓலையை எடுத்து கீறி ஒரு 10 நிமிஷத்துல விளக்க மாதிரி செஞ்சிருவாங்க. அட அன்னைக்கு நான் சரி சும்மா இருக்கமே வீட்டுல தென்னை ஓலையை உரிச்சு விளக்க மாதிரி செய்யலாம் அப்படின்னு உட்காந்தா 10 குச்சி கூட உரிக்கல குறுக்கு கடுக்க ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடி எல்லாம் இந்த தாத்தா பாட்டிகள் ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன செய்வாங்க, 10 விளக்கமாறு ரெடி பண்ணிருவாங்க அரை மணி நேரத்துல. அதையும் மார்க்கெட்டுக்கு கொண்டுட்டு போய் வித்துட்டு வந்துருவாங்க. காலத்துக்கும் அழியாத எப்பவும் தேவைப்படுற ஒரு தொழில் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தென்னை மர ஓலைகள் பின்ற தொழில் தான். சும்மா இல்லங்க, இன்னும் எக்கச்சக்கமா நிறைய விஷயங்கள் தென்னை மரத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கு. பேசிக்கிட்டே இருந்தா எப்பதான் பாடல்கள் கேக்குறது, பாடல்கள்ல கேட்டுட்டு வந்துடுறீங்களா? இது கடல் ஓசை FM 90.4.

தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. முட்களின் நடுவே அழகு கொண்டு ஆழ்கடல் அடியில் வாழும் சங்கு. அரிய உயிரினம் இதுதான், பாதுகாப்பது இதை நாம் தான். கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் இனிதா. அரிய வகை உயிரினங்கள்ல சிலந்தி சங்கு பத்தின விஷயங்களை பகிர்ந்து கொள்ள போறேன். இதுக்கு ஏன் இப்படி சிலந்தி சங்குன்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, சாதாரண சங்கு மாதிரி இது அமைதியா உருண்டையா இருக்காது. இதோட ஓட்ட சுத்தி சிலந்தி கால்கள் மாதிரி நீட்டிக்கிட்டு வளைஞ்சு வளைஞ்சு கூர்மையான முற்கள் இருக்கும். பாக்குறதுக்கு கடல் அடியில ஒரு சிலந்தி உட்கார்ந்து இருக்கிற மாதிரியே இருக்கிறதாலதான் இதுக்கு கடலடி சிலந்தி சங்குன்னு பேர் வந்துச்சு. இந்த சங்குல எதுக்கு இந்த கூர்மையான முற்கள் அப்படின்னா, கடலுக்குள்ள பெரிய பெரிய மீன்கள் எதுவும் வந்து அதை அசால்ட்டா முழுங்கிட கூடாதுன்னு இந்த கெத்தான டிசைன். இந்த வகை சங்குகளை நாம பார்த்திருக்க மாட்டோம், ஏன்னா இந்த வகையான சங்குகள் மிகவும் அரிதான சங்குகளாகவும் இருக்குது. இது பிடிக்கிறதும் சேகரிச்சு விக்கிறதும் நம்ம ஊர்கள்ல தடை செய்யப்பட்ட ஒன்னாவும் இருக்குது. இதனால இந்த வகை சங்கு வலைகள்ல மாட்டிக்கிருச்சு அப்படின்னா, சங்குக்குள்ள நத்தைகள் உயிரோட இருந்தா கடலுக்குள்ள விட்டுருங்க அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் குறைந்தபட்சமாக மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சமாக மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு மற்றும் கிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறை கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் ஹென்றி வில்லியம். ஊர் தண்ணீர் ஊற்று. 1997 11 மாதம் 13 கல்யாணம். கல்யாணம் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. டேட்டு ஃபிக்ஸ் பண்ணவும் இங்கே இப்போ பெரும்பாலும் யாரும் கல்யாணம் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டா கடலுக்கு போக மாட்டாங்க. அப்போ வந்து நான் கடலில் தான் போயிட்டுருந்தேன். அப்போ கூட என்னம்மா சொன்னாங்க, கடலுக்கு போகாத, வீட்டில் இரு, கல்யாணம் ரெண்டு நாளைக்கு கல்யாணம் வச்சுட்டு கடலுக்கு போகிற அப்படின்னு. அப்போ வந்து கடலில் வலை வாரத்துக்கு ஒரு நேரம் தான் வலையை கரையை கொண்டு வரும். அன்னைக்குன்னு அந்தந்த இப்போ புயல அறிவிப்புலாம் அப்படிலாம் கிடையாது. கடலுக்கு போக போக போக ரெண்டு பேர் வாடகை காத்துக்கு ரெண்டு பேர் ஒரு வத்தையில் ரெண்டு பேர் கடலுக்கு போவோம். வலிச்சு தான் போவோம், அவ்வளோ காத்துக்குலையும் கடுமையாக தான் போவோம். போய் நான் மாட்டுக்கு அட்டியில் உட்காந்து வாங்கிட்டு இருக்கேன். கடல் போட்டு சரியே தான் இது. அப்போ என்னோட உள்ள ஒரு பையன் சொல்கிறான், சித்தப்பா காற்று ரொம்ப கடுமையாக வருது, யானை கடை போட்டு சரிங்கன்னா ஈரக்குலையெல்லாம் கலங்குற மாதிரி இருக்கும். அப்படி கணக்கு நேரம் அது தூக்கி அப்படி தூக்கி அடிக்கும் போது அப்படியே வா வான்னு சொல்கிற மாதிரி இருக்கும். நான் அட்டியில் உட்காந்து வேலை பிடிச்சிட்டு இருக்கேன். ஒரு கடை போட்டுச்சு வரேன், போட்டு என்ன தூக்கி அப்படியே வாதிய தூக்கி தண்ணியில் வச்சிருச்சு. தண்ணியில் வச்சா வலை காலில் மாட்டிடுச்சு. காலில் மாட்டினா எங்கான்னு கரெக்டாக வத்தை மேலே இருக்குது, வத்தையிட்டு பிடிச்சிட்டேன். ஒரு கையில் வத்தை, ஒரு கையில் வலை கீழே இழுக்குது, வத்தை மேலே தூக்கு. அந்த பையில தூக்குடான்னு சொல்கிறேன். அவன் கடல் பார்த்துட்டு அப்படி சிலையா அப்படின்னு நின்றுட்டான். விட்டோம்னா கதை முடிஞ்சும், நீ தூக்குடா தூக்கலாம். அப்புறம் அந்த கட்டை போன பின்னாடி லேசாக அப்படி ஒரு ஆறல் மாதிரி வரவும் நானே வத்தையில் உருண்டேன். அது வத்தையில் உருண்டு கத்தி எடுத்து காலில் உள்ள வலையை வெட்டி விட்டுட்டு அதுக்கு பின்னாடி கரையை வந்தோம். இல்லைனாக்க அன்னையே போக முடியும். இதே மாதிரி ஏகப்பட்ட சம்பவம் நடந்திருக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு நாள் ஓலை கூட கணவாய்க்கு போவேன். இந்த காற்றுக்காக நல்ல கடுமையான ஈராட்டி மரத்தில் எல்லோரும் படுத்து கிடந்தோம். தூண்டி அப்படியே போட்டு படுத்து கிடந்தாப்புல அசந்து தூக்கிட்டேன். 3 மணிக்கு எந்திரிச்சு பார்க்குறேன், என்ன நம்ம ஊர் மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். காற்று கச்சாங்காத்து மாதிரி இங்கிட்டு கொண்டு போயிருச்சு. இங்கே சரியெல்லாம் கச்சதீவு அப்படி ஊந்துருச்சு. நான் பக்கத்தில் பார்க்குறேன், யாரையுமே காணும். அப்போ நான் வழி இப்போ யாரையுமே காணும், என்னடா இது இங்கே வந்துட்டோமே அப்படின்ட்டு. இங்கிட்டு போனோம்னா நம்ம செத்து மடிஞ்சோம், தண்ணியெல்லாம் ஒன்றும் இல்லாமல் நம்ம ஊருக்கு போகிறே வெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வழிடா வழிடான்னு வழிக காற்று அந்தாந்தான் நம்ம கரையை எடுத்துட்டோம். நம்ம கரையை எடுக்க இங்கே பார்த்தா கென்றைக்கானு ராமேஸ்வரம் உள்ள தேட விட்டேன். கென்றை கடலோடு போயிட்டான் அப்படின்னு. நம்ம காற்று கொண்டு போய் அங்கிட்டு அந்த காற்று அடிச்சு தெரியாமல் அங்கிட்டு போய் ஒரு நைட்டு 9:30 நான் ஒரே ஆளாக வந்து சேர்ந்தேன்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. தமிழ்நாட்டு மக்களோட நலனுக்காக மீன்வளத்துறை செயல்படுத்துற ஒரு மாநில மற்றும் ஒன்றிய அரசு திட்டம் இது. என்ன திட்டம் அப்படின்னு பாக்கலாமா? தமிழ்நாட்டை சேர்ந்த யாரும் சில்லறை விற்பனை மீன் கடை அமைக்கிறதுக்கு இந்த திட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்றத தெளிவா கேட்கலாமா? நிகழ்ச்சியில தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்ககிட்ட திட்டங்கள் பத்தி சொல்ல வந்திருக்கிறது நான் இனிதா. கடை வைக்கிறதுக்கு சொந்தமா வில்லங்கம் இல்லாத இடம் இருக்கணும். வேற இடத்துக்கு அரசாங்கம் காசு தராது, நம்மளே தான் ரெடி பண்ணிக்கணும். கடையோட பட்ஜெட் இப்போதைக்கு மார்க்கெட் விலைக்கு ஏத்த மாதிரி கரெக்டா இருக்கணும். ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கரெக்டா ரன் பண்றதும் கரண்ட் பில்லு பராமரிப்பு செலவெல்லாம் நாம தான் பாத்துக்கணும். அதாவது நிரந்தரமா கடை வைக்க போறீங்கன்னா கடையோட அளவும் குறைஞ்சது ஒரு 100 சதுர அடியாவது இருக்கணும். இதெல்லாம் இருந்தா தான் அந்த ஆவணங்களை சரி பார்த்து நமக்கு கடை அமைக்கிறதுக்கு அப்ரூவல் கிடைக்கும். அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நாம நிதிக்கு அப்ளை பண்ணணும். இந்த அப்ளை பண்றது எப்படி அப்படின்றத இன்னொரு பகுதியில தெளிவா பேசலாம். அதுக்கு முன்னாடி நல்ல பாடல்களுமே வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: தண்ணீல மிதக்கும் பூண்டில் மனத்தில் வீடெல்லாம் மணக்கும் ரசத்தின் காவியம் கேட்டுட்டு இருக்கீங்க. இது கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில, அதுவும் நெய்தல் கைமணம் பகுதியில உங்க கூட பேச போறது நான் இனிதா. இன்னைக்கான நெய்தல் சுவை என்னன்னா சென்னாக்குனி ரசம். அது எப்படி பண்ணலாம், அத பத்தின செய்முறை விளக்கத்தை பாத்துடலாமா? இதுக்கு ஒரு கப் சென்னாக்குனி எடுத்துக்கணும். அத நல்லா மணல் இல்லாம கழுவி வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப கொஞ்சமா சின்ன சீரகம், மிளகு, மல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, நமக்கு தேவையான அளவெல்லாம் தெரியும் இல்லையா, அந்த தேவையான அளவுகள்ல எடுத்துக்கிட்டு இது கூட காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம். நல்லா வடை சட்டியில போட்டு அது நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் மிக்சியில அரைச்சும் எடுத்துக்கலாம். இப்ப ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளிய ஊற போட்டு அதையும் நல்லா கரைச்சு எடுத்துக்கணும். இப்ப அந்த புளி கூட ரெண்டு தக்காளிய உள்ள பிளஞ்சு விட்டு கரைச்சு வச்சுக்கலாம். சரி, எல்லாத்தையும் ரெடி ஆக்கிட்டு இப்போ ஒரு சட்டியில கொஞ்சமா நெய் ஊத்துங்க. நெய் ஊத்துனாதான் இந்த ரசத்துக்கு ரொம்ப டேஸ்ட் அதிகமா இருக்கும். இதனால நெய் ஊத்திக்கலாம். நெய்யில கொஞ்சம் கடுகு உளுந்து, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் கொஞ்சம் போட்டு ஒரு 6-7 பூண்டையும் நல்லா தட்டி போட்டு நல்லா வாசனை வந்து அந்த அடிபிடிக்கிற ஸ்மெல் வர்ற மாதிரி நேரத்துல நம்ம இந்த அரைச்சு வச்சிருக்கோம்ல அந்த பொடியை உள்ள போட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி வதக்கணும். இப்போ கரைச்சு வச்சிருக்கோம்ல அந்த புளி, தக்காளி கரைசலை அதுக்கு உள்ள ஊத்தி உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க விடணும். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். கொதிச்சு வரும்போது நம்ம வறுத்து வச்சிருக்கோம்ல இந்த சென்னாக்குனி, இந்த சென்னாக்குனிய அள்ளி உள்ள போட்டு ஒரு 2 கொதி வரவும் அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம். சூடான சாதத்துல இல்லைன்னா தனியா டம்ளர்ல ஊத்தி குடிச்சா அட அப்படி இருக்கும் டேஸ்ட். நம்ம வீடுகள்லயும் கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். இது பாரம்பரிய உணவுகள்ல ஒண்ணு, மக்களே மிஸ் பண்ணிராதீங்க. கண்டிப்பா சென்னாக்குனி வாங்கினா கொஞ்சம் எடுத்து வச்சு அதை ரசம் வச்சு சாப்பிடலாம். அடுத்ததா அருமையான பாடல்களுமே உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து கேளுங்க. இது கடல் பூசை FM 90.4.

0: மாப்பிள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: அட தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டையை போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மனுஷங்க நம்ம எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்த உடனே கொஞ்ச நேரம் உட்கார பழக்கம் உண்டு. காரணம் கால்வழி தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு இப்படின்னா ஒரு பறவையால முழு கடலையும் எங்கேயுமே உட்காராமலும் நிக்காமலும் கடக்க முடியும். அது என்ன பறவை, எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த பறவை கப்பர் பறவை. அதாவது நிறைய இடங்கள்ல இத போர் பறவை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது நீளமான சிறகுகள், வால்கள், அலகுகள் இதெல்லாத்தையுமே வச்சிருக்கும். இதனால உணவு, தண்ணி, ஓய்வு கூட இல்லாம தொடர்ந்து 400 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்க முடியும். இதோட ஆயுட்காலம்னு பார்த்தோம்னா 25-34 வருஷம். இது அதிகமா இந்திய பெருங்கடல் அப்புறம் புளோரிடால தான் காணப்படும்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
3: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
4: பூமியோட கருப்பை என்ன தெரியுமா? அத பத்தி நாம இந்த பகுதியில தெரிஞ்சுக்கலாமா? கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை FM 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் இனிதா. கடல்னாலே ஒரு சில பேருக்கு என்ன ஞாபகம் வரும்? தூரத்துல இருந்து பார்த்தா ஜாலியா இருக்கும், அலைகள்ல விளையாடுறது, அப்புறம் கால் நினைக்கிறது, அப்புறம் சுட சுட பீச்ல சுண்டல் வரும், அதை வாங்கி சாப்பிடுறது தானே நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இந்த கடலை வெறும் பொழுதுபோக்கா மட்டும் பார்க்காம புவியின் கருப்பை அப்படின்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். அது என்னன்னு தெரியுமா? நம்ம வாழ்ற இந்த பூமியோட உயிரினங்கள் உருவானதே கடலுக்குள்ளதான். நாம உடம்புல ஓடுற ரத்தத்துல இருக்கிற உப்போட அளவும் கடல்ல இருக்கிற உப்போட அளவும் ஏறக்குறைய ஒண்ணுதான். யோசிச்சு பாருங்க, நம்ம சாப்பாட்டுல உப்பு கம்மியா இருந்தா அட சீன்னு துப்பிடுவோம். ஆனா அந்த உப்பை தர்ற கடலையே நம்ம தினமும் எவ்வளவு மாசுபடுத்துறோம். நம்ம உடம்ப அசைச்சு வேலை செய்யும் போது உடம்பு சூடாகும் இல்லையா? அப்போ நமக்கு வியர்க்கும். சூரியனோட வெப்பத்தால பூமி ரொம்ப சூடாகும் போது இந்த கடல் என்ன பண்ணுது அப்படின்னா, மேலே இருக்கிற நீராவி மேகமாகி மழையா பொழிஞ்சு பூமியை குளிமைப்படுத்தும். கடல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பூமி தாங்க முடியாத அளவுக்கு கொதிச்சு போயிரும். ஆனா நாம என்ன பண்றோம், கடலை பெரிய குப்பை தொட்டியா நினைச்சு பிளாஸ்டிக், தொழிற்சாலை கழிவுகள்னு எல்லாத்தையுமே கொண்டு போய் கொட்டுறோம். சிம்பிளா சொன்னா, நம்ம நோயாளியா மாறினா நமக்கு மருத்துவர் இருக்கிறாங்க, ஆனா பூமிக்கே தாயா இருக்கிற கடலை நோயாளியா மாத்தினா அதுக்கு யாரு மருத்துவர்? நாம தான். கடல் இல்லைன்னா பூமி இல்ல, நம்மளும் இல்ல. அதனால இனிமே கடலுக்கு போனா அதை ரசிப்போம், ஆனா ஒரு நாளும் மாசுபடுத்த மாட்டோம் அப்படின்னு முடிவெடுக்கலாமா? சரி, அடுத்ததான் அருமையான பாடல்களுமே வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்குமே வந்தாச்சு. இந்த பயணத்துல புதுக்கோட்டை மாவட்டத்தோட கடற்கரை கிராமங்கள், அங்க வாழ்ற மீனவர்களோட வாழ்க்கை, அவங்களோட சுவாரஸ்யமான விஷயங்கள் பத்தின தகவல்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த புள்ளி சுறா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுறாவை பத்தின விஷயங்களையும் தகவல்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். தென்னை ஓலைகள்ல பாரம்பரியமா பயன்படுத்துற முறைகள், அப்புறம் வந்து அதை புதுசா பயன்படுத்துற வரைக்கும் நம்ம எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். அதோட அரிய வகை சங்குகளை பாதுகாக்கணும், அதுல ஒரு சங்கு பாத்தீங்கன்னா இந்த சிலந்தி சங்கு, அதை பத்தின விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அரசோட திட்டங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த திட்டத்துல குறிப்பா கடை வச்சு வியாபாரம் செய்யறதுக்கான என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவை, அது அரசாங்கத்திடம் எப்படி நம்ம வந்து கோரிக்கைகள் வைக்கணும் அப்படின்றத பத்தின விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம். நெய்தல் கைமணத்துல குறிப்பா சென்னாக்குனி ரசம் எப்படி செய்வது அப்படின்றத பத்தியும் நம்ம கத்துக்கிட்டோம். பூமியோட கருப்பை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடலை நம்ம எப்படி பாதுகாக்கணும், கடல் வளங்களை மாசுபடுத்தாம அதை தடுக்க தலைமுறைக்கு விட்டு செல்லணும்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்படி கடலை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்ட இந்த அழகான பயணத்தோட சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் இனிதா. கடலோடும் கடல் மக்களோடும் இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. அருமையான பாடல்கள் வருது, தொடர்ந்து கேளுங்க.

0: லோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் குறைந்தபட்சமாக மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சமாக மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு மற்றும் கிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: FM 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் சகாமியாதி. முதல்ல தங்கச்சி மாடியா இருந்தால் பாமனி போனோம். எங்கள் அம்மா அப்பா இருக்கும்போது எல்லாமே இங்கே தான் இருந்தோம். இங்கே இருந்து அவசரம் வர மடி வளர்ப்பாங்க எங்கள் அப்பாவெல்லாம். மடிக்கு போவாங்க, கட்டுமரத்தில் போய் பார்க்கறது. அது வந்து அந்த மடி வாங்கிட்டு வந்துட்டு அகலகம் மாங்கு இப்படியே ஓடும். நாங்கள் அதில் நடந்து உருண்டு வருவோம். அதெல்லாம் நாங்கள் எங்களுக்கு பயமே என்னன்னு தெரியாது. எப்படி நாங்கள் இது பண்ண முடியும்? இப்போ தான் பயப்படுறோம். நம்ம பிள்ளைகள் கடலுக்கு போயிட்டு வரங்களே, அந்த வரையும் நல்லபடியாக வரட்டும், கரைய கொண்டு சேரட்டும். அப்போம்லாம் எங்கள்ட்ட பயம்லாம் கிடையாது. எங்களுக்கு விவரம் தெரியும், எங்களுக்கு பயமே கிடையாது. நாங்கள்லாம் கல்யாணம் முடிஞ்சு பிள்ளை ஊட்டியில் ஆகுனதுக்கு பிந்தி கூட எங்களுக்கு அப்படி ஒரு வந்தது முயற்சியே நாங்கள் பார்க்கல. கருவாட்டி அவரை வாங்கி விலைக்கு வாங்கி காய போட்டு இப்போ வியாபாரிகளுக்கு கொடுப்பா. வீட்டிலேயே வந்து வியாபாரி மாதிரி வந்து வாங்கிட்டு போவார். ஆமாம், அதுக்கு வந்து கொஞ்சம் நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களோட வளர்த்தாக எங்கள் அம்மா. அப்போ வந்து எல்லா மாலுமே நாங்கள் கையால் தான் எடுப்போம். தாட்டு மாதிரி இருக்க மாலு, அதை கொறுத்து ஒவ்வொரு நூலாக எடுக்கணும். எடுத்து முடிஞ்சு ஒரு ஊசி எனக்கா இருக்கும், மட்டையில் தான் இருக்கும், மூங்கில் தான் செதுக்கி வச்சுருப்போம் ஊசி. ஆமாம், அந்த ஊசியை என்ன செய்வோம் நாங்கள், நூல் அதுலேயே ஒரு நாலு முடிச்சு வரும். ஒவ்வொரு நூலும் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து இவ்வளோ போக்கு வரும். அந்த செவத்தை பார்த்துக்கிறோங்க, அதுலேருந்து இவ்வளோ போக்கு வரும்
2: ஊசிக்கு.
1: மாலுக்கு அப்படி வரும். அப்படி வச்சு தான் நாங்கள்லாம் எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டத்தில் நாங்கள்லாம் வளர்ந்தோம். அதில் ரெண்டு கிணறு கிடக்கும், ஒன்று குளிக்கிறதுக்கு இருக்கும், ஒன்று குடிக்கிற தண்ணின்னு சொல்லி சின்ன கிணறுன்னு சொல்கிறது. ரெண்டு குடம் போட்டு தண்ணி கொண்டு வந்திருக்கோம், மூணு குடம் போட்டு நம்ம தலையில் ரெண்டு குடம், மண் குடம், அதுக்கு மேலே இடுப்பில் ஒரு மண் குடம், கையில் ஒரு மண் குடத்தை வச்சுக்கிறோம். நாங்கள் அப்படியே மூணு குடத்தையும் ஒரே நேரத்தில் ரெண்டு ஊற்றிட்டு நம்ம போகணும். காற்று அடித்தா வத்திடும், காற்று இல்லாமல் இருந்துச்சாக்கும் தண்ணி கிடக்கும். நாலு குடத்துக்கு தான் தண்ணி கிடக்கும், மற்ற நேரம் பெருவு போட்டு தான் தண்ணி அல்லணும். இந்நேரம் போனால் ஆளுக்கு இருக்க மாட்டாங்க, நம்ம போய் அள்ளிக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி போவோம். பாமல்லாம் இங்கே மூணு கையாட்டி முதல்ல இருக்கும், இப்போ அது பூரா சின்ன பாலம், அதுக்கு பக்கத்தில் இருக்கும் மூணு கையாட்டி, அதில் போய் தண்ணி அள்ளிக்கிட்டு போவாங்க. எங்கள் வீடு நாங்கள் தெக்கோல இருந்தோம். எங்கள் துணைக்கு எங்களுக்கு எனக்கு நங்கச்சிக்கும் எங்கள் காட்டு பிள்ளையே நாங்கள் எங்களுக்கு ஒரு எங்கள் மச்சம் மட்டும் வருவாங்க எங்களோட. அவங்க தூக்க மாட்டாங்க, எங்களோட சேர்ந்து வருவாங்க துணைக்கு. யாரும் இல்லையில நாலு மணிக்கு வரணும் அங்கேருந்து தண்ணி பிடிக்க கொண்டுகிட்டு வர்றது. அப்போ பிள்ளைகள் அப்போ அவங்க வத்தையை கடத்தி விட்டுட்டு வருவாங்க, வந்து அவங்க எழுப்புவாங்க, வாங்கம்மா தண்ணி அள்ளிட்டு வந்துடுவோம். ஆறு மணி இருக்கும் விட்டு நாங்கள் தண்ணி கொண்டு மூணு நடை வந்துடுவோம்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பாயுதே அலை பாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: ஓடியாடி களைச்சு ஆஸ்வாசமா உட்கார்ந்திருக்கிற அன்பான உள்ளங்களே, உங்க எல்லாருக்கும் சுல்தானாவின் இதமான இரவு வணக்கம். 9-10 மணி வரைக்கும் அடுத்து நம்ம கேட்க போற கதை பேரு முத்துச்சாமி எழுதின இரவாத கும்பகர்ணன்கள். இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதை நிகழ்ச்சி. அந்த சின்ன கிராமத்துல அவங்களோட குடும்பம் நடுத்தரமானதுதான். பெரும்பாலும் விவசாயமே முக்கிய தொழிலா விளங்கின நேரம் அது. அந்த குடும்பம் ரொம்ப அழகான குடும்பம். அந்த குடும்பத்துல இருக்கிற 6 பேர்ல 4 பசங்களும் ஒரு பொண்ணும் 10th வரைக்கும் படிச்சு முடிக்க, கடைசி பையனை MA வரைக்கும் படிக்க வச்சு கிராமத்திலேயே வரலாறு படிச்ச நபர் தான் சீதாராமன். ஒவ்வொருத்தவங்களும் வேலை பார்த்த தலையெடுக்க குடும்ப பொருளாதாரம் மேலோங்குச்சு. மூத்தவரு பிசினஸ் ஒப்பந்தம்னு தன்னோட வசதிகளை பெருக்க, மத்த பிள்ளைங்கெல்லாம் கவர்மெண்ட் வேலையில சேர்ந்து நல்லா வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் சீதாராமனோட குடும்ப கௌரவம் மென்மேலும் தலைச்சோங்குச்சு. மூத்த அண்ணனுக்கு கல்யாணம் நடந்தப்போ கடைசி பையனான ரகுக்கு 16 வயசு தான் இருக்கும். நகரத்துல இருந்து வந்த மூத்த அண்ணிக்கு கிராம வாழ்க்கை கொஞ்சம் சிரமமாவே இருந்துச்சு. கொஞ்சம் இல்ல, ரொம்பவே சிரமமா இருந்துச்சு. ஆனாலும் வாசுகி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க ஆரம்பிச்சாங்க. இரவாத கும்பகர்ணன்கள் அப்படின்ற கதையை கேட்டுட்டு இருக்கிறோம். தொடர்ந்து என்ன

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: முன்னேற்றத்திற்கான வானொலி
2: நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: அலைப்பாயுதே நிகழ்ச்சியை கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில கேட்டுட்டு இருக்கிறோம். வாசுகிக்கு அவங்களோட மாமியார் வீடு ரொம்ப புதுசா இருந்துச்சு. நகரத்து வாழ்க்கையில பழக்கப்பட்டவங்களுக்கு கிராமத்து வாழ்க்கைக்கு அவ்வளவு ஈஸியா பழக்கப்பட முடியல. வாசுகியோட மாமியார் அவ்வளவு மோசமானவங்கெல்லாம் இல்ல, நல்ல பாசமான ஆளு. எப்பெல்லாம் தன் அண்ணியோட மனசு சங்கடப்பட்டு போகுதோ அப்பெல்லாம் ரகு அவங்க அன்னைக்கு ஆறுதலா பேசுவான். அவங்க மனச காயப்படுற மாதிரி அவன் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். ரகு அவங்க அன்னைக்கு மூத்த மகனா இருந்து ஆறுதல் சொல்றது மட்டும் இல்லாம அவங்கள நல்லா பாத்துக்க கூடிய ஒரு நல்ல பையனாவும் இருந்தா. அண்ணி, அம்மாவோட குணத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதா என்ன? ஃப்ரீயா விடுங்க அண்ணி, எதையும் நினைச்சு வருத்தப்படாதீங்க அப்படின்னு ஆறுதல் கொடுக்கற மாதிரி பேசுவான். தன் அம்மாவையும் உரிமையோட கண்டிப்பான். அம்மா, அண்ணி சிட்டில வாழ்ந்தவங்கம்மா, நம்மளோட பழக்க வழக்கத்தை அவ்வளவு ஈஸியா உங்களால ஏத்துக்க முடியாது. நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு போனீங்கன்னா என்னம்மா, எதுக்கெடுத்தாலும் சத்தம் போடுறீங்க, சண்டை போடுறீங்க. கொஞ்சம் பொறுத்து போனாதான் என்னம்மா, உங்க ரகு சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்களா? உங்களோட கடைக்குட்டி ரகு சொல்றேன், எனக்காக கொஞ்சம் கேளுங்கம்மா பிளீஸ்மா. எப்பா சாமி என்ன ஓடு, உங்க பட்டணத்து அண்ணிய இனிமே நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். ஒரு ஏவன வார்த்தை எடுத்த வார்த்தை எதுவும் பேச மாட்டேன். ஏன், மூஞ்சில கூட முழிக்க மாட்டேன். போதுமா, நீ சின்ன பையன், உனக்கு எதுவும் சரியா தெரியாது. தேவையில்லாம இந்த விஷயத்துல தலையிடாத. மருமகன் ஒருத்தி வீட்டுக்கு வந்தான்னா வீட்டு வேலையெல்லாம் பாக்கணும். அப்படி இப்படி இருந்தா நானும் கோவப்படத்தான் செய்வேன். என்ன பண்ண சொல்ற என்ன அப்படின்னு ரகுவோட அம்மா சொல்லும் போது ரகுக்கு அவங்க அம்மா கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. இணைஞ்சிருங்க, இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதே நிகழ்ச்சி. கதைய அன்பு உள்ளங்கள் கூட சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா.

0: ஆலோசை எஃப்எம் 90.4.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: அலைப்பாயுதே நிகழ்ச்சிய கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில கேட்டுட்டு இருக்கிறோம். இரவாத கும்பகர்ணன்கள் அப்படின்ற கதைய அன்பு உள்ளங்கள் கூட சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. சீதாராமன் ஐயாவோட 4 பசங்களும் ரொம்ப பாசமா ஒத்துமையா இருப்பாங்க. அந்த கிராமத்திலேயே அவங்களோட பிள்ளைங்க தான் நல்லா படிச்ச பிள்ளைங்களும் கூட. ஆனா என்னதான் சீதாராமன் ஐயாவோட பிள்ளைங்க நல்லா படிச்சிருந்தாலும் சீதாராமனோட மனைவி படிக்கல. அவங்களுக்கு பெருசா எந்த ஒரு படிப்பறிவும் இல்லாததுனால எது சரி எது தப்புன்னு அவங்களால பிரிச்சறையவும் முடியல. அதனால தான் அவங்களோட மருமக கிட்டையும் அவங்க சிடு சிடுன்னு கோவப்பட்டுகிட்டே இருப்பாங்க. எப்பவும் இல்ல, எப்பயாச்சும். அன்னைக்கும் அப்படித்தான். வீட்டு வேலை எல்லாத்தையும் பார்த்து சூப்பரா வீட்டை சுத்தமா வச்சிருந்தாலும் வாசுகி என்ன குறை வச்சிருக்காங்க, என்ன குறைய கண்டுபிடிச்சா உங்களை திட்டலான்னு சொல்லி வாசுகியோட மாமியாரான லக்ஷ்மி கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்திக்கிட்டு தேடிட்டு இருந்தாங்க. பாத்திரத்தை சரியா விளக்கிருக்காங்களா, வீடை சரியா கூட்டிருக்காங்களா, காய்கறியை சரியா வெட்டிருக்காங்களா, அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான செக்கிங் அங்க பலமா இருந்துச்சு. என்னமா வாசுகி, காய்கறி என்ன இப்படி நறுக்கி நறுக்கி வெட்டிருக்க, நல்லா பெருசா வெட்ட வேணாம். இல்லாத நேத்து இப்படிதான் வெட்டுனேன், நீங்க கூட எதுவும் நேத்து சொல்லாம இருந்தீங்களே, இப்போ எதுக்காக நல்லா இல்லைன்னு சொல்றீங்க அத்த? இங்க நான் வச்சதாமா சட்டம், நான் எப்படி வெட்ட சொல்றனோ அப்படித்தான் நீ வெட்டணும். உன் இஷ்டத்துக்குலாம் இங்க நீ காய்கறி வெட்ட முடியாது. கத்திரிக்காவ நீல நீளமா வெட்டணும், முருங்கைக்காவ சதுர சதுரமா வெட்டணும். சதுர சதுரமாவா? முருங்கைக்காய நீளமா இருக்கும், அதை எப்படி வெட்ட முடியும்? சதுர சதுரம்னா கட்டம் கட்டமா வெட்டுன்னு சொல்றேன், அதை கூட உன்னால புரிஞ்சுக்க முடியல. நீ எல்லாம் எப்படி குடும்பத்தை பாத்துக்க போறேன்னு தெரியல, எல்லாம் என் தலையெழுத்து. உங்களுக்கு இப்படி நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து என்னோட சத்தெல்லாம் கரைஞ்சு போயிரும் போல, சத்து மட்டும் இல்ல சொத்தும் போயிரும் போல அப்படின்னு லட்சுமி அம்மா அவங்க மருமகளை திட்டிக்கிட்டே இருக்கும் போது வாசுகியோட கண்கள் நல்லா கலங்குச்சு. அவங்களால அழுகைய கட்டுப்படுத்தவே முடியல. எல்லா வேலையும் நல்லா தான் பாக்குறேன், ஆனாலும் அதுல குறைய கண்டுபிடிச்சு என்னை திட்டுகிட்டே இருக்காங்க. இதுக்கு மேல உங்க கூட இருக்க முடியாதுன்னு நானும் எவ்வளவோ வாட்டி அவர்கிட்ட சொல்லிட்டேன், ஆனா அவர் கேட்ட மாதிரி இல்ல. எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி சங்கடத்தை அனுபவிச்சுட்டே இருக்கிறது அப்படின்னு வாசுகி அவங்களோட மனசுக்குள்ளேயே வேதனைப்பட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கதையில என்னென்னவோ ஆயிப்போச்சு. நாமளும் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் மேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதே நிகழ்ச்சி. கதைய அன்பு உள்ளங்கள் கூட சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலைபாயுதே அலைபாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில அலைபாயுதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். கதைய அன்பு உள்ளங்கள் கூட சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. ஏங்க, உங்க அம்மா என்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? நானும் வீட்டு வேலை எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு பாக்குறேன், ஆனா அவங்களோட காதுக்கும் சரி கண்ணுக்கும் சரி எதுவும் புரிய மாட்டேங்குது. எப்ப பாரு என்கிட்ட குறைய கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்க கூட எல்லாம் நிம்மதியா இருக்க முடியாது. முதல்ல நம்ம இங்க இருந்து கிளம்பி போயே ஆகணும். சென்னை சைடு போயிடலாம், எதுக்கு இங்க இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு? இங்க பாரு வாசுகி, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. அம்மாவுக்கு பெருசா விவரம் எல்லாம் தெரியாது. நீதான் கொஞ்சம் அனுசரிச்சு போனோம். எடுத்தோம் கவுத்தோம்னு நம்ம முடிவெடுக்க முடியாது. ஏன், உங்க வீட்டுல நான் மட்டும்தான் உங்க அம்மாவுக்கு கிடைச்சனா? ரெண்டாவது பையன் இருக்காரு, மூணாவது பையன் இருக்காரு, உங்களுக்குன்னு ஒரு தங்கச்சியும் இருக்காங்க, கடைசி குட்டியான ரகுவும் இருக்கான். எல்லாரையும் விட்டுட்டு என்ன மட்டும்தான் உங்க அம்மா குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஏன் கிட்ட மட்டும் குறைய கண்டுபிடிக்கிறது இல்ல? உங்க அம்மாக்கு அப்படி என்ன சந்தோஷம்னு எனக்கு இப்ப வரைக்கும் சத்தியமா தெரியல. நானும் எவ்வளவுதான் பொறுத்து பொறுத்து போறது, எனக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்கு. எனக்கும் மனசு கஷ்டப்படும், நிம்மதி இல்லாம போகும், அழுக வரும், கோபம் வரும், எல்லாம் வரும். எவ்வளவுதான் என்னால பொறுத்துக்க முடியும் வாசுகி? இதுக்கு வேற வழியே நம்ம கிட்ட இல்ல. ஒண்ணு அம்மா கிட்ட நம்ம தெளிவா சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும், இல்லன்னா நீ சொன்ன மாதிரி இங்க இருந்து கிளம்பி போறத தவிர வேற வழி நம்ம கிட்ட இல்ல. நான் அம்மா கிட்ட பேசி புரிய வச்சு பாக்குறேன், அவங்க நம்ம மனச புரிஞ்சுப்பாங்கன்னு நம்புறேன். நீ எதையும் நினைச்சு வருத்தப்படாத. வருத்தப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. இந்த வீட்டுல ரகுவையும் மாமாவையும் உங்களையும் தவிர யாரையும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. உங்க ரெண்டாவது தம்பி மூணாவது தம்பி எல்லாம் என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டாங்க. உங்க தங்கச்சிய சொல்லவே வேணாம். அப்புறம் உங்க ஒண்ணு விட்டு அக்கா ஒருத்தவங்க இருக்காங்களே, அவங்க எப்பெல்லாம் வீட்டுக்கு வராங்களோ அப்பெல்லாம் என்ன பார்த்து என்ன குறைய கண்டுபிடிக்கலாம், அதை எப்படி போய் உங்க அம்மா கிட்ட சொல்லலாம்னு கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்டவங்களோட என்னால இருக்க முடியாது. ஒண்ணு நீங்க சொன்ன மாதிரி பேசி புரிய வைக்க பாருங்க, இல்லைன்னா சீக்கிரமாவே நம்ம இங்க இருந்து கிளம்பி போயிருவோம் அப்படின்னு வாசகி சொல்லும் போது அவங்களோட வீட்டுக்காரர் சரி என்ற தொண்ணில தலையாட்டினார். அதுக்கப்புறம் கதையில என்னாச்சு தெரியுமா? சொல்றேன், இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் அலை.

0: அலைபாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில அலைபாயுதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். கதையோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. அம்மாவை பார்த்து நேரா அந்த விஷயத்த பத்தி பேசி அவங்களுக்கு எது சரி எது தப்புன்னு புரிய வைக்கணும்னு வாசுகியோட வீட்டுக்காரரு தெள்ள தெளிவா இருந்தாரு. கோபத்தோட வீட்டு வராண்டால உட்கார்ந்திருந்த லக்ஷ்மி அம்மா கிட்ட போய், அம்மா நீங்க வாசுகிய பத்தி என்ன நினைச்சிருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எப்ப பார்த்தாலும் ஏன் அவகிட்ட கோபப்பட்டுகிட்டே இருக்கீங்கம்மா? அவ அப்படி உங்களுக்கு என்ன பண்ணா? என்னதான் இருந்தாலும் அவ உங்க மருமக இல்லையா? இன்னும் என்ன சொல்லி அனுப்புனா? என்னை பத்தி குறையா சொல்லிருப்பாள். எப்ப பாரு, நான் மட்டும்தான் உங்களுக்கு தப்பான ஆளா தெரியறேன். என் பக்கம் இருக்கிற நியாய தர்மம் எல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாது. என்ன சொன்னா? அவளை நான் கொடுமைப்படுத்துறேன்னு சொன்னாலா? புரிஞ்சுக்காம பேசுறேன்னு சொன்னாலா? இன்னும் என்னென்ன சொன்னாலோ எதுவுமே நான் கிடையாது. என் குணம் இந்த வீட்டுல இருக்கிற யாருக்குமே வராது. என்ன மாதிரி கிடைக்கிற ஆள்லாம் வரும், ஆனா அதை கூட இந்த வீட்டுல யாரும் புரிஞ்சுக்க மாட்டீங்க. என் மேல குறைய மட்டும்தான் கண்டுபிடிப்பீங்கல்ல. இப்ப கூட என்கிட்ட நீ உன் பொண்டாட்டுக்காக வக்காலத்து வாங்கிட்டு வந்து நிக்கிற. அப்படி எல்லாம் கிடையாதுமா. நியாயம் எதுவும் அதை பேசுறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். வாசுக்கு இங்க எல்லா வேலையும் பாக்குறா, உங்களுக்கே அது தெரியும். அப்படி இருந்தும் அவகிட்ட நீங்க குறைய கண்டுபிடிக்கிறது எந்த வகையில நியாயம் நீங்களே சொல்லுங்க. ஒரு மருமக பொண்ணு வீட்டுக்கு வரான்னா அவதான் எல்லா வேலையும் பாக்கணுமா என்ன? ஆளும் பெருமா எல்லாரும் சேர்ந்து பார்த்தாதான் என்ன? அதுல ஒண்ணு தப்பு இல்லையே. சரி, அவ வேலை பார்க்காம இருந்து நீங்க திட்டினா கூட ஓகே, ஆனா அவதான் எல்லா வேலையும் பாக்குறா. அதுல நீங்க குறைய கண்டுபிடிக்கிறதா நான் தப்புன்னு சொல்றேன். ஒருத்தவங்க மனச ஓரளவுக்கு மேல காயப்படுத்த கூடாது, அது சரியே கிடையாது. நீ பேசுறத வச்சு பாக்கும்போது நானும் தப்பு பண்ணிருக்கேன்னு எனக்கு புரியுதுப்பா. மூத்த மருமகளாச்சே கொஞ்சம் பொறுப்பா அவளை நடத்துவோமேன்னு சொல்லித்தான் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அவகிட்ட குறைய கண்டுபிடிச்சு அவளை கஷ்டப்படுத்தின. காரணம் என்ன நினைக்கிற? எதிர்காலத்துல இந்த குடும்பத்தை அவ கட்டமைக்கும் போது நல்லா பாத்துக்கணும்ல, அதுக்காகத்தான் அப்படி பண்ண. நான் புதுசா கல்யாணம் ஆகி இந்த வீட்டுக்கு வந்தப்போ என்னோட மாமியார் எனக்கு என்ன பண்ணாங்களோ அதைத்தான் நான் என்னோட மருமகளுக்கு பண்ணணும்னு நினைச்சேன். அதை தாண்டி என் மனசுல எந்த ஒரு கெட்ட எண்ணமும் கிடையாது. ஆயிரந்தா இருந்தாலும் அவ என்னோட மருமக, அதுல எந்த மாற்றமும் இல்லை. சரிதாம்மா, ஆனா உங்களுக்கு நடந்தது உங்களோட மருமகளுக்கும் நடக்கணுமா என்ன? நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு போலாம்ல, அவளை கொஞ்சம் நல்லா பாத்துக்கலாம்ல. கரெக்டுதான்ப்பா, கரெக்டு தான். இங்க வாசுகிய கூப்பிடு அப்படின்னு லக்ஷ்மி அம்மா சொல்ல, கதவு பின்னாடி அவங்க பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த வாசுகி மின்னல் வேகத்துல லக்ஷ்மி அம்மா முன்னாடி வந்து நின்னாங்க. என்ன மன்னிச்சிருங்க அத்தை, இதுக்கு மேல ஒரு வார்த்தை உங்களை பத்தி நான் தப்பா பேச மாட்டேன். எனக்காக எல்லாத்தையும் நீங்க பாத்து பாத்து பண்றீங்க. என் மேல இருக்கிற அக்கறையில தான் நீங்க கோவப்பட்டீங்க, குறைய கண்டுபிடிச்சீங்கன்றது தெரிய வரும்போது நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டது என்னோட தப்பு தான். இனிமே இப்படி நடக்காத, நானும் உன்கிட்ட சாரி சொல்லிக்கிறேமா. கொஞ்சம் கூட சரியா யோசிக்காம உன் மனச நானும் காயப்படுத்திட்டேன். இனிமே நம்ம வேலைய ஷேர் பண்ணி பண்ணுவோம். நீ பாதி பாரு, நான் பாதி பாக்குறேன். ரகுவையும் துணைக்கு கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு கள்ளம் கபடம் இல்லாம வெளிப்படையா லக்ஷ்மி அம்மா பேசும்போது வாசுகிக்கு அப்பதான் நிம்மதியா இருந்துச்சு. எங்க தன்னோட வாழ்க்கை நிம்மதி இல்லாம போயிருமோ, தன்னை தன்னோட மாமியார் புரிஞ்சுக்க மாட்டாங்களோ, கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்களோன்னு வாசுகி ரொம்ப மனவேதனைப்பட்டு போனாங்க. ஆனா அது எதுவுமே இல்லைன்னு ஆகும்போது அப்பதான் வாசுகிக்கு ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு. அன்னையில இருந்து அவங்களோட குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வரல, ஒத்துமையா சந்தோஷமா நிம்மதியா வாழ ஆரம்பிச்சாங்க. சீதாராமன் ஐயாவோட குடும்பம் அந்த கிராமத்திலேயே பட்டதாரி குடும்பம் மட்டும் கிடையாது, அன்பா பண்பா பாசமா இருக்கிற ஒரு நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம். நேயர்களுக்கு இன்னைக்கு நம்ம கேட்ட கதை பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அன்பான உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறது சுல்தானா, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. போயிட்டு வரேன்.

0: கற்ற விட அழகா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அப்ப சின்ன சின்ன விஷயங்களும் ரொம்ப முக்கியம் தானே. வாசப்படி இன்டோர் ஸ்டெப்ஸ் எல்லாத்துக்கும் ஏத்த மாதிரி பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணதான் அனு ஸ்டைல்ஸ் மாலின் ஸ்டெப் டைல்ஸ். 100க்கும் மேற்பட்ட டிசைன்ஸோட பிரீமியம் லுக்ல பக்கவா இருக்கும்.
1: 30% ஆஃபர்ஸ் உடன் இலவச டெலிவரியும் உண்டு. அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 10:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் குறைந்தபட்சமாக மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சமாக மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு மற்றும் கிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறை கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கொரியர் வந்திருக்கு.
1: தேங்க்ஸ் பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வர பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.
5: கண்மணி அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும், படி.
6: கண்மணி அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே.
5: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
6: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
5: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்காந்தா அந்த எழுத்து தான் வார்த்தை.

எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி காதல், என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க அழுகா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான புனிதமான புனிதமான

0: சக்தி மாமா மச்சான், எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறது கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பானு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட்டு. இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசையம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் குறைந்தபட்சமாக மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சமாக மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு மற்றும் கிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறை உடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்போ ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தையே நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணி கரண்ட் போகுது, அதானே? அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே?
2: எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்போ நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையர்தான் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கதவுகளை திறக்க ஓடி வந்தன் சிறையில் சிக்கி கொண்டதே நம்மா. மலையில் விழுந்த உன்னை மீட்க ஓடி வந்தன் வழியில் மாட்டிக் கொண்டேன் நான் அம்மா. காதல் நெஞ்சங்களை கசக்கி பிழிவதில்லை இனிமை காணுவது விதி அம்மா. அன்பு உள்ளங்களை ரத்த வெள்ளத்தில் துவைத்து

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் குறைந்தபட்சமாக மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சமாக மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு மற்றும் கிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாமா எங்க லவ் ஃபெயிலர்ல உட்காந்துனுக்குறான், நீ எங்க உன் லவ் ஸ்டோரி சொல்லி சீன் போட்டுக்கிறியா? ஆடி
1: சாரிப்பா, தலை பேருண்ணா
0: பிரபு. யா
1: மொத்த டீட்டெயிலும் கொடு.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நேரம் இப்பொழுது இரவு ஒரு மணி.
1: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் குறைந்தபட்சமாக மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சமாக மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு மற்றும் கிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: காமாட்சிய பாப்போம்.
2: எப்படிடா?
1: நான் பாப்பேன்.
2: அப்ப பாவோம்.

0: மகமாயே
1: போங்க இருக்கே.
2: கொக்கலங்க குருவிலங்க மங்காசம் ராணி பட்ட முத்தாப்பு முருங்கசம் கலகல வெந்தயம் வாசன படிதாசன.

0: பணம் வேண்டுவோம் மகமாயே.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் இருந்துச்சீங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக் வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் வெளியே விட போறேன்.
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும். இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை. ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவி இருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: திருடாதே, பொய் சொல்லாதே, பிச்சை எடுக்காதே. திருடாதே, பொய் சொல்லாதே, பிச்சை

0: இந்த உடலும் உயரும் ஒட்டியிருப்பது உனக்காக உனக்காக எல்லாம் உனக்காக இந்த உடலும் உயரும் ஒட்டியிருப்பது உனக்காக
1: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம் நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம் புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள் காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: அக்கா நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே சூப்பரா இருந்துச்சுல
3: ஆமா ஆமா நல்லா பேசினாங்கல்ல
2: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத 4 பேர் கேட்டா எப்படி இருக்கும்
3: இப்ப என்ன நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும் அதானே ஒரு ஆள் இல்ல ஊரே உன் கருத்தை கேக்கும்
2: எப்படிக்கா
3: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க அதுல கலந்துக்கோ மத்தது தானா நடக்கும்
4: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா, விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: SAFM 90.4
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் குறைந்தபட்சமாக மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சமாக மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு மற்றும் கிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு

0: பாவி. மன்னிச்சுக்க, ஸ்டக்காய் போச்சு, ஆரம்பத்துல இருந்து வர்றேன்.
1: பாவலனாம் கவி காளிதாசன் ஒரு பார்த்திபம் கனவை வரையல்லையா?
2: ஐயோ, கர்மம் கர்மம் எல்லாம் தலைகையா சொல்றிய?
1: அது நான்

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கைதட்டணும், வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசோஎஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சமாதானம். அதை நாம் உணர்ந்து நடந்திடுவோம், எல்லோரும் ஒன்றாயிருந்திடுவோம். அதை நாம் உணர்ந்து நடந்திடுவோம், எல்லோரும் ஒன்றாயிருந்திடுவோம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ఆలోసై ఎఫ్ఎం 90.4
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் குறைந்தபட்சமாக மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சமாக மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகம் வரை வடகிழக்கு மற்றும் கிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டி சொல்கிறோம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கத்தாழங்காட்டு வழி

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா, விசித்திரமான ஆள்நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமைய வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம். ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 5 மணி.

0: மாப்பிள, வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சிட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு
1: இருக்கு.
2: ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய